0: அமைதியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 20 டிகிரி செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 22 டிகிரி காணப்படுகின்றது. இன்று 8 மணிக்கு மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் 90% காணப்படுகின்றன. 1.6 மில்லிமீட்டர் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்பொழுது காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 18 டிகிரி, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 25 டிகிரி, நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 டிகிரி காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: உச்சம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சினிமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 4422 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சீமா தமிழசியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த ஒரு குருவி. அது மிகவும் அழகாக இருந்ததாம். அந்த குருவி தன்னுடைய நண்பர்களும் மிகவும் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதாம். அதனுடைய ஆசைக்கு ஏற்ப அதனுடைய நண்பர்களும் மிகவும் அழகானவர்களாக இருந்தார்களாம். ஆனால் ஒரு நாள் ஒரு காக்கா வந்து அந்த குருவியிடம் கேட்டுதாம், நானும் உன்னுடைய நண்பர்களில் ஒருவராக வர முடியுமா என்று கேட்டுதான். அதற்கு அந்த குருவி என்ன பதில் கூறியிருக்கும்? உங்களுடைய இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க உண்டானே, நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164642.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். கண்ணன் பேசுறேன், நல்லமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் கண்ணன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்லமா இருக்கிறோம்.
0: இன்று என்ன பாடல் தெரிவு?
1: பாடல் சிலம்பாட்டத்தில் இருந்து நலன் தானா இந்த பாட்டு?
0: நலன் தானா? நல்ல நலம். ஆமாம், இந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் கேட்டோம், கேட்டீர்களா?
1: பதில் தெரியாது.
0: பரவாயில்லை, பாடல் கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி.
0: இந்த பாடல் சிலம்பரசன் பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 8:09.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹாய் புத்திரன், சுகமா இருக்கிறீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: தேங்க்யூ.
3: என்ன பாடல் தெரிவு?
4: உள்ள வந்தேன் சாம்.
3: ஆமாம், ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி.
4: ஓகே, பாய்.
3: நன்றி.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் இங்க பவன் கேக்குற, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமா இருக்கும், உங்க நிகழ்ச்சி கேட்டாண்டு.
1: எப்படி இருக்கு வான்கூவர்?
2: வான்கூவர் நல்லா இருக்கு, நல்ல காலம் இல்ல, 22 நிக்குது. அவ்வளவு வெயிலும் இல்ல, குளிரும் இல்ல, நல்லா இருக்கு.
1: நல்லது, சொல்லுங்களேன், நீங்கள் என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு இந்த டூயட் படத்துல இருந்து ஜேசாஸ் பாடின பாட்டு.
1: ஆமா,
2: அந்த பாடல் போடுங்க.
1: கேட்டு மகளேங்க, நன்றி.
2: நன்றி ராஜி.
1: இந்த பாடல் வந்து ரஹ்மானுடைய இசையமைப்பில், வைரமுத்துவின் வாரிகளில், கே ஜி ஜேசுதாஸ் குரலில்.

0: ஸ்கிரீன் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கணும், நலமா இருக்கு.
1: சலங்கள், நீங்க ரெண்டுக்கு என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு AOT அந்த படத்துல இருந்து சின்ன முட்டாய்ப்பான் மலை முட்டாய் பாடல் கேட்போம். மழை பெய்யுது ஆனா முட்டாய காணல, தான் பாத்து கொண்டிருக்கிறோம். முடியும்,
1: அதான் பாத்து கொண்டிருக்கீங்களா?
2: ஆமா,
1: கொட்டணும் போது முட்டாயா? அப்படியா?
2: ஆமா
1: ஆமா. நாங்க ஒரு கதையும் சொன்ன கேட்டிருக்கல. அழகானவர்களாக இருக்கணும் ஒரு ஆசையாக இருந்ததா. ஆனால் அதனுடைய நண்பர்களும் மிகவும் அழகானவர்களாக இருந்ததா. அந்த தருணத்துல ஒரு காக்கா வந்து கேட்டுதான் அந்த குருவிட்ட, நானும் உன்னுடைய நண்பர்களில் ஒருவராக என்னை நீ சேர்த்து கொள்ள முடியுமான்னு. அதற்கு அந்த குருவி என்ன பதில் கூறியிருக்கு? இந்த கதையை நீங்க உங்களோட பாணியில நீங்க நிறைவு செய்யல.
2: காக்கா குருவி சொல்லி இருக்கும், நீ உன் நிறத்தை மாத்தி கொண்டு வா, நானும் உன் இதுல இருந்து உன்னை சேர்க்கிறேன்னு சொல்லி.
1: நிறம் தான் பிரச்சனையா இருக்கு.
2: இதுக்கு வந்து அவர் அழகாக இருக்கும்னு சொல்லித்தானே மனசிலே. அப்ப காகம் வந்து உண்மையில எல்லாமே கருப்பா இருக்கிறவாடியா? அது அந்த செட்டின் கலரை மாத்திச்சேன்னு சொன்னால் அது இந்த மற்ற அந்த உதடுகள் கால் அது இதெல்லாம் வித்தியாசமா இருக்க இன்னும் வடிவா இருக்கும்.
1: கற்பனை நன்றாகத்தான் இருக்கிறது.
2: திருவண்ணாமலைக்கு கடிதம் எழுதணும் இன்னொரு ஆளுக்கு, அவர் வேறொரு ஆள எழுத சொல்லி விட்டால் அவர் எழுதினாராம் இஞ்சத்தே காகம் கறப்பு உங்கத்தே காகம் என்னன்றம் அப்படி இப்படி எல்லாம் அதைத்தானே கடிதத்தில் எழுதி இருந்தது.
1: நல்ல கதைதான். பாடல் கேட்டு மகிழுங்க, தொடர்ந்து சந்திப்போம். இந்த பாடல் ஜீவியினுடைய சிம்பிள், பாலாஜியினுடைய வரிகளில் ரம்யா அவர்கள் பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 8:30.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன் வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் சுதன் ராஜி. நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: இருக்கிறேன், கொஞ்சம் கடுப்புல இருக்கேன். என்னண்டா அந்த கேள்வியில கொஞ்சம் கடுப்பாயிட்டேன்.
0: அப்படியா? அது என்ன கடுப்பு சொல்லுங்க. அந்த கேள்வியை கேட்டிருக்க சொல்லுங்க.
1: என்னண்டா, ஒரு நட்ப வந்து அழகில தேர்வு செய்ய இயலாது. இப்ப உங்களை நான் பார்த்தனா, இல்லாட்டி ஒலிபரப்பாளர்களை நான் பார்த்தனா, ஆனா ஒரு ஒரு நட்பு இருக்குல்ல, அந்த நாங்கள் இரவு வேலை செய்யறோமோ பகல் வேலை செய்யறோமோ, ஒரு சுகம் விசாரிக்கிறது, ஐயோ நீங்க நித்திர ஒண்டிங்களா அந்த கேக்குற அந்த அந்த இதுக்கு வந்து அழகு தேவையா? அப்ப அந்த காகத்துல பிழை ஏனண்டா, அது போன இடம் எங்க போய் கேள்வி கேட்டதோ என்னத்துக்கு? ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வட்டம் இருப்பி, நம்ம மில்லியனர் வட்டம் இருக்கும். இப்ப டெஸ்லா அதிபருக்கு என்ன பேர்? ஓகே, அலன் மாஸ்க். அவையெல்லாம் ஒரு குரூப்பா இருப்பினம். எனக்கு அங்க தேவையில்லை, என்னால இயலாது. அது அவன் குரூப். அப்ப அவன் குரூப் அப்படி இருக்கணும்டா, அவையா இருந்துட்டு போட்டும். இப்ப நான் காகத்தின் நிலையில இருந்தா, அவ வந்து என்னட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா, நான் நடுவிரல தான் காட்டியிருப்பேன். நட்புக்கு அழகு தேவையில்லை. ரெண்டாவது, எங்களை சேர்த்து கொள்ள முடியாத ஒரு வட்டத்துக்குள்ள நாங்கள் போய் அடம் பிடிக்க கூடாது. அவன் வட்டம் அவன், நாங்கள் எங்கண்ட வட்டம் எங்களோட. நான் கேட்க வந்த பாடல் சலங்கோலி படத்துல இருந்து வேதம் அணுவிலும் ஒரு நாதம், சாரி மன்னிக்கணும்,
0: அணுவிடும் யாமம், சரியான பாடல்.
1: சரி, அந்த பாடல்
0: நல்லது. நன்றி, கேட்டு மக்களுங்கள் உங்களுடைய பதிலும் பார்க்கலாம். கேட்டு மக்களுங்கள் நன்றி. இந்த பாடல் எஸ்பிபி மற்றும் எஸ்பி சைலஜா குரலில்.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: என்னடா
2: நம்ம காவக்கார மாயண்ட என்ன பார்த்து இந்த ஊரே பயப்படுத. அந்த மாயண்ட என்ன பாட்டு படிச்சா எப்படி இருக்க?
1: மாயண்டனுக்கு சிரிக்கவே தெரியாது, அவரு போய் பாட்டு படிக்கிறதா?
3: சிரிக்க தெரியாத ஆளு பாட்டு படிச்சா அப்படி இருக்கான்?

0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: நான் இந்திரா கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க இந்திரா?
1: நல்ல சோமா இருக்கிறேன்.
0: நல்லது. சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
1: குப்புசாமி ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க.
0: குப்புசாமி? நீங்க குப்புசாமி ஃபேனா?
1: ஓ, என் அங்கிள். அங்கிள்
0: அங்கிளா? நல்லது. கேட்டு மகிழுங்கள், தொடர்ந்து சந்திப்போம்.
1: ஓகே ஓகே.
0: ஆமாம். உழைக்கும் இந்த நேரம் 8:48.
2: அச்சா அச்சா.

வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் ரவி, நல்லா இருக்கிறேன், எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
5: ஆமாம், நலமா இருக்கிறேன்.
4: என்ன பாடல் தெரிவு?
5: அவாரம் போவ படத்திலிருந்து அடுக்க மல்லியை தொடுத்து வைத்தார் பாட்டு.
4: நல்லதை கேட்டு மகிழுங்கள். நன்றி
5: நன்றி நன்றி, வணக்கம்.
4: SPB மற்றும் ஜானகியின் குரலில்.

தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. உங்களிடம் ஒரு கதையும் கேட்டிருந்தேன், அதற்கான அழகான பதில்களும் கொடுத்திருந்தீர்கள். அதாவது ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த ஒரு குருவி வந்து மிகவும் அழகாக இருந்தது. அந்த குருவிக்கு தன்னுடைய நண்பர்களும் வந்து அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. ஆனால் அதனுடைய நண்பர்களும் மிகவும் அழகானவர்களாக இருந்தார்களாம். அதை பார்த்து ஒரு நாள் ஒரு காக்கா வந்து அந்த குருவியிடம் கேட்டுதாம், என்னையும் உன்னுடைய நண்பர்களில் ஒருவராக சேர்த்து கொள்ள முடியுமா என்று. அதற்கு அந்த குருவி என்ன பதில் கூறியிருக்கும், இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியை நிறைவு செய்ய சொல்லி கேட்டிருந்தேன். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய கதைகளும் அழகாக இருந்தது, நன்றி. அந்த காக்கா என்ன சொல்லிச்சென்றாலும், அந்த காக்கா சொல்லிச்சாம், நீ வந்து உன்னுடைய தோற்றத்தை வந்து முதலில் நீ கண்ணாடியில் பார்த்தாயா என்று கேட்டுதாம். இப்படி கேட்ட உடனே அந்த காக்காவுக்கு வருத்தமாகி விட்டதாம். அது மனது வருத்தமாகி அது வந்து பறந்து சென்று விட்டதாம். ஆனால் அந்த குருவிக்கு வந்து ஒரு சில நாட்களிலே வந்து அந்த குருவிக்கு வந்து வருத்தம் வந்து அந்த குருவியினுடைய இறகுகள் வந்து உதிர தொடங்கி விட்டதாம். இதை பார்த்து அந்த கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் அந்த குருவியை விட்டு சென்று விட்டார்களாம். ஆனால் இந்த காக்கா வந்து இந்த விஷயம் அதுக்கு தெரிந்த உடனே அது என்ன செய்ததுன்னா, இந்த குருவிக்காக உணவு மற்றும் மருந்துகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததாம். அதை கொடுத்த உடனே அந்த குருவி அதை சாப்பிட்ட உடனே அந்த குருவியினுடைய வருத்தம் வந்து அந்த இறகுகள் வந்து மீண்டும் புது இறகுகளாக வர தொடங்கி விட்டதாம். மீண்டுமே பழையபடி அந்த ஒரு சில வாரங்களிலே அந்த குருவி வந்து பழைய மாதிரி அழகாகவும் ஒரு ஆரோக்கியமானதாகவும் மாறினதாம். இதற்கு பிறகு அந்த குருவியும் அந்த காக்காவும் நல்ல நண்பர்களாக பின்பு இருந்தார்களாம். இதிலிருந்து இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துகின்றது என்றால், இன்று நம் கூட நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த ஒரு நண்பன் நம்முடைய கஷ்டத்தில் வந்து பங்கு பெறானோ அவன் தான் நம்முடைய அதாவது உண்மையான நண்பனாக இருக்க முடியும் என்பதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்ற விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி.

0: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് തമിഴ് HD
1: பிராம்டன் கற்பக விநாயகர் ஆலய 25வது ஆண்டு ஆடிவேல் தங்கரத பெருவிழா ஆகஸ்ட் 6, 7, 8 மூன்று நாட்களும் சிறப்பு அபிஷேகங்கள் இசை நிகழ்ச்சிகள் முக்கிய நிகழ்வாக ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் திருவூஞ்சல் சூப்பர் சிங்கர்ஸ் இசை நிகழ்ச்சி மயில் நாட்டியம் 20க்கும் மேற்பட்ட இலங்கை இந்திய கலைஞர்களின் நாதசுர தவில் இசை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரத பவனி வான வேடிக்கையை தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகத்துடன் விழா பூர்த்தியாகும் 905-458-9701-416
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
3: CMR தமிழ் HD
2: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
3: தமிழ் HD
2: தமிழ் HD
4: மனத்தியால செய்திகள்
5: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
6: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரதி. நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தற்பொழுதைய ஜனாதிபதி அனர குமார திசநாயக்க உள்ளிட்டோரின் கோரிக்கைக்கு அமைவாகவே பூஜித் ஜெயசுந்தர காவல்துறை மா அதிபராக நியமிக்கப்பட்டதாக தேசிய சுதந்திர முன்னணி தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட அமைதியின்மை மற்றும் மோதல் காரணமாக சிறையின் பல முக்கிய பகுதிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. தமிழக முதலமைச்சர் விஜய் நாளை காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொண்டு மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் காட்டு தீ பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் ஏற்கனவே பரவி சுமார் 100 காட்டு தீ சம்பவங்களுடன் மேலும் 30 புதிய தீ பரவல்கள் பதிவாகியுள்ளன. ஈரானுக்கு எதிராக திட்டமிட்டிருந்த தாக்குதல்களை தற்காலிகமாக ரத்து செய்துள்ளதாகவும் ஈரானுடன் விரைவாக ஒரு உடன்பாட்டை எட்ட முடிந்தால் மட்டுமே இந்த முடிவு தொடரும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து 104 கைதிகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக நாட்டின் 7 சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சுதுமலையம்மன் ஆலயம் தொடர்பான திருப்பணி வேலைகளை நிறுத்தவும் அனுமதியின்றி மேற்கொள்ளப்பட்ட கட்டுமானங்களை அகற்றவும் கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை வடக்கு மாகாண மேல் நீதிமன்றம் முழுமையாக தள்ளுபடி செய்துள்ளது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் கைது அச்சம் நிலவிய நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் திருவள்ளிக்கேணி காவல் நிலையத்தில் முன்னிலையில் கைது எழுத்துள்ளார். கனடாவில் செயற்படும் கதாயிக் ஹெஸ்புல்லா அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்குமாறு மத்திய அரசை கன்சர்வேட்டிவ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள தாக்குதல்களில் மேலும் 11 பலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 2 சிறுவர்களும் அடங்குவதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் 26வது இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன தனது கடமைகளை அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுள்ளார். 2030 ஆண்டுக்குள் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானத்தை 36 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக உயர்ந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். காவிரி நீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வுக்கான வலியுறுத்தி சென்னையில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. கனடாவில் HIV தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிப்புற எல்லைகளை பலப்படுத்த வேண்டும் என 22 உறுப்பு நாடுகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. யாழ்ப்பாணம் வெளிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள தங்களது பூர்வீக காணிகளை உடனடியாக விடுவிக்க கோரி வசாவுளான் பகுதி மக்கள் இன்று முதல் தொடர் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். இலங்கையில் டெங்கு பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 86,000 எட்டியுள்ளது. கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மழை தொடர்பான அனர்த்தங்களில் இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 13 பேர் காயமடைந்துள்ளனர். கனடாவின் வெஸ்ட்ஜெட் விமான சேவையின் பணியாற்றும் 4,287 விமான பணிப்பெண்கள் மற்றும் பணியாளர்கள் இன்று முதல் வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். ரஷ்ய தலைநகர் மொஸ்கோ நகரில் உள்ள உணவகம் ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் வெடிபொருட்களுடன் நுழைய முயன்ற பெண், பாதுகாப்பு அதிகாரி மற்றும் வாடிக்கையாளர் ஒருவர் உட்பட மூவர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்ய தேசிய பாதுகாப்பு எதிர்ப்பு குழு தெரிவித்துள்ளது.
4: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
6: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 20 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 22 காணப்படுகின்றது. இன்று 10 90% மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. 1.5 mm மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. 11 100% மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 18, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 25, நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26, வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 காணப்படுகின்றது. நாளை மற்றும் நாளைய மறுதினம் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
7: 24 துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
3: CMR தமிழ் HD
2: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
3: தமிழ் HD
2: தமிழ் HD
8: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 11 மணி வரை நீங்கள் இதய ராகம் நிகழ்ச்சியுடன் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6644-2 2 2 2

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: இதேராகம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை, இருக்கும் வரை என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறு கவிதை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு, எப்போது எதை இழப்போம் என்று யாருக்கும் தெரியாது. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு, எப்போது எதை இழப்போம் என்று யாருக்கும் தெரியாது. சில உறவுகள் சொல்லாமல் விலகிவிடும், சில தருணங்கள் திரும்பி வராமல் கடந்துவிடும். சில உறவுகள் சொல்லாமல் விலகிவிடும், சில தருணங்கள் திரும்பி வராமல் கடந்துவிடும். இன்று உன்னுடன் இருப்பது நாளை இருக்குமா என்பது உனக்கு தெரியாது. இன்று உன்னுடன் இருப்பது நாளை இருக்குமா என்பது உனக்கு தெரியாது. அதனால் கிடைத்ததை மதித்து, கிடைத்தவர்களை நேசித்து, கிடைத்த நேரத்தை ரசித்து வாழ். அதனால் கிடைத்ததை மதித்து, கிடைத்தவர்களை நேசித்து, கிடைத்த நேரத்தை ரசித்து வாழ். ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல, ஆனால் நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்த நினைவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்கும். வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல, ஆனால் நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்த நினைவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்கும்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753 Lotus Funeral and Cremation.com.
1: சீமட்டமலை ஸ்ரீயின் இதிராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் கண்ணன். பேச நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் கண்ணன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்லா இருக்கும். உங்க கவிதைக்கு வாழ்த்துக்கள். நீ வரப்போற நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். இது படித்தது பிடித்த கவிதை. அருகில் இருப்பதனால் அன்பு அதிகரிப்பதும் இல்லை, தொலைவில் இருப்பதனால் அன்பு குறைவதும் இல்லை. எனவே நீயான பின் மனதுக்கு ஏது ஓய்வு. நன்றி வணக்கம்.
1: வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: பாடல் ஷாஜகான் படத்துல இருந்து மெல்லினமே மெல்லினமே என்ற பாட்டு.
1: ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: இதயராக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
2: வானதி பேசுறேன். ரஜி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் வானதி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்.
1: நன்றி. உங்கள் வருகைக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கிறீர்கள்.
2: ஆமா, நீண்ட இடைவெளி ஆயிடுச்சு. இனிமே வருமே நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக வாருங்கள். தொடர்ந்து நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய கவிதையை கேட்கலாம்.
2: நன்றி, கேட்கலாம். இப்போ ஒரு உறவை தக்க வைத்துக் கொள்ள, ஒரு உறவை தக்க வைத்துக் கொள்ள இப்பொழுதெல்லாம் நிறைய விட்டு கொடுக்க வேண்டியுள்ளது. நம்மளோட தன்மானம், சுயமரியாதை, சுய விருப்பம் அத்தனையும் நாம் விட்டு கொடுக்க வேண்டியுள்ளது. தேடல் தேவை, தேடல் தேவை நேற்று நாளை என ஆங்காங்கே என்னை அடகி வைத்து பெருமூச்சு விடுகிறேன். ஆஹா, எத்தனை அழகு இந்த காதல். ஆஹா, எத்தனை அழகு இந்த காதல். மழை கண்ட இலைகள் போல், மழை கண்ட இலைகள் போல் சிலிர்த்து கொள்கிறேன் உன் பார்வையில் நான். மழை கண்ட இலைகள் போல் சிலிர்த்து கொள்கிறேன் உன் பார்வையில் நான். தூக்கம் தொலைந்த இரவில், தூக்கம் தொலைந்த இரவில் துணையாக உன் நினைவுகள், தூக்கம் தொலைந்த இரவில் துணையாக உன் நினைவுகள் உறங்காத என் இதயத்தை, உறங்காத என் இதயத்தை உறங்க வைக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: ஆஹா, வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. தூக்கம் கலைந்த உறவில் நிலையாத உன், மறையாத உன் நினைவுகள்.
2: தூக்கம் தொலைந்த இரவில் துணையாக நினைவுகள்.
1: ஆமாம், அழகான வரிகள். வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: நன்றி, வணக்கம்.
1: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்திலிருந்து செண்பகமே செண்பகமே என்ற பாடல்.
1: ஆமாம், ஆஷா போஷால் பாடிய பாடல். நல்ல ஒரு பாடலும் கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து வாருங்கள். நன்றி.
2: நன்றி, வணக்கம். நான் வரேன்.
1: மாலைக்கு இந்த நேரம் 9:33.

0: நான்காவது ஆண்டு நிறைவையொட்டி ஆயிஷா சில்க் தரும் மெகா சேல். பெருந்தொகை புதிய வரவுகள் அனைத்து 30% முதல் 50% தள்ளுபடியில் July 31 முதல் August 3 வரை சாரீஸ், சல்வார், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 50% கழிவில் இந்த 4 நாட்கள் மட்டுமே. பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து சாரீஸ் 3 சாரம் $10 டூ டி ஷர்ட்ஸ் $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் 416-298-6116.
1: இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ராஜனா காந்தி.
1: வணக்கம்,
2: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் எங்களோட பேச்சியோட விளையாடி நிற்கிறேன் பாக்கல.
1: ஆஹா, நல்லது, சொல்லுங்கள் உங்களுடைய கவிதையை நாங்கள் கேட்கலாம்.
2: என் மகளின் மகள், என் பேத்தி, என் உயிர் என்று என் உயிரின் ஓசை சிரிப்பு அவளே, என் இதய துடிப்பு அவளே, என் மனதில் ஏக்கமும் அவளே, என் உடலில் புன்னகையும் அவளே, என் குலசாமியும் அவளே, என் தேவதையும் அவளே, என் மகளின் மகளே, என் ஒளிச்சுடர் அவளே, என் உலகம், என் சிரிப்பு மகிழ்ச்சி எல்லாமும் அவளே, என் இதயம் முழுவதும் என்றும் அவளே. என்றும் உன்னுடன் பலகாலம் வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன், என் மகளின் மகளே. நன்றி.
1: ஆஹா, கேட்டுக்கொண்டிருக்கலாம் போல இருந்தது. வாழ்த்துக்கள்.
2: எனக்கு வந்து பூவிய பூச்சிடா படத்திலிருந்து, பூவிய பூச்சிடவா எந்த நெஞ்சில் பால் வாக்கவா.
1: ஆமா, ஜெசுஜாஸ் பாடிய பாட.
2: அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு இதை ஒன்று சொல்லுங்க. வாழ்த்தது கவலைய தூக்கியறு, உலகத்தில் வெளிச்சம் கொடுக்கும் நிலவுக்கு அமாவாசை என்கிற கருப்பு பக்கம் இருக்கும் போது நாம் வாழ்க்கையை மாத்திரம். நன்றி.
1: வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: நன்றி. வழக்கு வந்த நேரம் 9:40.

0: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
1: இந்திய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் ராஜேஷ்.
1: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க, உங்களுடைய கவிதையும் கேட்கலாம். சொல்லுங்க.
2: வானம் கர்த்ததும் மேகம் இடித்ததும் வார்த்தைகள் இல்லாமல் வந்தாள் என்னருவி. வானம் கர்த்ததும் மேகம் இடித்ததும் வார்த்தைகள் இல்லாமல் வந்தாள் என்னருவி. வானவில் போலே வசந்தமாய் நின்றாள், வாசனை மண்ணின் மனமாய் இணைந்தாள். வானம் கர்த்ததும் மேகம் இடித்ததும் வார்த்தைகள் இல்லாமல் என்னருவில் வந்தாள், வானவில் போலவே வசந்தமாய் நின்றாள், வாசனை மண்ணின் மனமாய் இணைந்தாள். தாளரம் வழியே விழும் மலை தொழில்கள் அவள் சிறிதும் சிரிப்பை நான் காண்கின்றேன். சாளரம் வழியே விழும் மலை தொழில்களில் அவள் சிதறும் சிரிப்பை நான் காண்கின்றேன். மண்ணில் குளுமை என்னெஞ்சில் படர மௌனமாய் அவளும் கவிதையாய் மாறுகின்றாள். சாளரம் வழியே விழும் மலை தொழில்களில் அவள் சிதறும் சிரிப்பை நான் காண்கின்றேன். மண்ணில் குளுமை என்னெஞ்சில் படர மௌனமாய் கவிதையாய் மாறுகின்றாள். காலங்கள் கடந்தும் நினைவுகள் இணைய, காலங்கள் கடந்தும் நினைவுகள் இணைய, காகிதம் எங்கும் அவள் முகம் வரைய. காலங்கள் கடந்தும் நினைவுகள் இணைய, காகிதம் எங்கும் அவள் முகம் வரைய. மலை நின்ற பின்னும் ஈரமாய் என் நெஞ்சில் மறையாமல் வாழ்கிறாள் என் கவிதையாகவே. காலங்கள் கடந்தும் நினைவுகள் நினைய, காகிதம் எங்கும் அவள் முகம் வரைய. மலை நின்ற பின்னும் ஈரமாய் என் நெஞ்சில் மறையாமல் வாழ்கிறாள் என் கவிதை வழியாகவே. நன்றி.
1: நெஞ்சில் வாழ்கிறாள் கவிதை வழியாக.
2: ஆமா.
1: மனைவிக்கு தெரியுமா?
2: மனைவிக்கு தெரிஞ்சால் வீட்டுல மலர்.
1: அதுக்குள்ளே
2: ஒரு உள்குத்தல் இருக்கேன் கவிதைகளே
1: அப்படித்தான். மகளுங்கள் நன்றி. இந்த பாடல் கணேஷ் ராகு வேந்திரனுடைய இசையமைப்பில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில்.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: இது இராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேர்களை சந்திக்கலாம். வணக்கம். எப்படி
4: இருக்கிறீர்கள்?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. சொல்லுங்கள், கவிதையை கேட்கலாம். சொல்லுங்க.
4: தங்க நிலவு போல அவள் மெதுவாக பூசும் அந்த கண்ணம், இன்னும் இன்னும் பார்க்க சொல்லும் வண்ணம், கிண்ணத்துக்குள் விழுந்திருக்கும்

0: தாக்காமல் தாக்கும் மின்னல் விட்டும் கண்ணுக்குள் வந்து உயிரை தட்டி செல்லும் இதய சுவட்டை அவள் நினைவுகள் சுரங்க பாதைக்குள் அழைத்துச் செல்லும் வேளை உள்ளம் உயிரை உடசும் நேரம் அவளை துரத்தி செல்ல நினைவுகள் தேடும். அவ்வளவுதான்,
1: அவளை துரத்தி செல்ல நினைவுகள்
0: தேடுதா? அப்படித்தான்.
1: வாழ்த்துக்கள் ஒரு சுடச்சுட ஒரு கவிதை. வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: கவிதை
0: இந்த பாட்டுக்கு இப்போ என்ன மரங்கொத்தியா? அந்த பாட்டுக்கும்
1: மரங்கொத்தியாம் உங்களுடைய பாடல் வரும். நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்து நீயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் கவிதை சொல்ல தான் வந்தேன் நான்.
1: ஆமாம், சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்க?
2: ஓமாம், நலமா இருக்கிறேன்.
1: சொல்லுங்கள்.
2: தீரா காதல், தீரா காதல் தீயா எரிந்து புகைகின்றது, அவள் மாறாத மனமும் இதயம் மனமின்றி தவிக்கின்றது. அவள் மாறாத மனமும் இதயம் மனமின்றி தவிக்கின்றது. வார்த்தைகள் அவள் வார்த்தைகள் ஓங்கி நின்று பேசிடவும் செய்கின்றது. அவள் அன்பின் பேதையும் நடனமும் புரிகின்றது. அவள் அன்பின் பேதையும் நடனமும் புரிகின்றது. அவள் கதை சிரிப்பு வேதனையும் ஒட்டியே தீர்க்கின்றது. அவள் நினைவும் மனதில் உண்டாகி அணைகின்றது. அவள் மனது நினைவும் மனதில் உண்டாகி அணைகின்றது. காலமும் கரைகின்றது, அவள் இது மனமும் வளர்கின்றது. நன்றி வணக்கம்.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: நன்றி நன்றி.
1: என்ன பாடல் தெரியும்?
2: நான் காசி படத்துல என்ன வாழ்வில் சிறகை அடிக்கும் அந்த பாட்டு.
1: ஹரிஹரன் பாடிய பாடல் உங்களுடைய பாடல் வரும். நன்றி
2: நன்றி நன்றி. வணக்கம் ராஜி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நெய்யர் வணக்கம்.
3: முதல் உங்களோட கவிதையும் வந்து எல்லாருடைய கவிதையும் சிறப்பா இருந்தது. என்னுடைய வாழ்த்துக்கள். சொல்றேன். ஆண்பன் நட்பு என்பது ஒரு அழகிய நதி போன்றது. யார் தடுத்தாலும் அந்த நதியின் ஓட்டம் நிற்பதில்லை. அன்பெண்ணும் இந்த நதியும் ஒரு நாளும் தன் ஓட்டத்தை நிறுத்துவதில்லை. நேசத்தின் வழியே சில நட்புகள் காதலாக மலரும். நேசத்தின் வழியே சில நட்புகள் காதலாக மலரும். காலத்தின் மாற்றத்தால் சில வேளைகளில் வார்த்தைகள் மௌனிக்கலாம், உறவின் பாதைகள் திசை மாறலாம். ஆனால் இதயத்தின் ஆழத்தில் ஒருமுறை விதைக்கப்பட்ட அன்பு காலங்கள் கடந்தாலும் கருகி போவதில்லை. மௌனத்தின் திரைக்கு பின்னாலும் மெல்லிய ஒளியாய் உயிர் துடித்து கொண்டே இருக்கும். ஏனெனில் உண்மையான அன்பு வார்த்தைகளால் வாழ்வதில்லை, அது இதயத்தில் வாழ்கிறது. காலையில் உதிக்கும் சூரியன் மாலையில் மறைகிறது. மறுநாள் காலையில் மீண்டும் உதிப்பதற்காகத்தான். அதே போலதான் நட்பாக இருந்து காதலாக மிளிந்து மீண்டும் நட்பாக மலர்வதால் அதன் புனிதம் என்றுமே குறையாது. கங்கையில் நாம் கால்களை நினைப்பதால் கங்கையின் புனிதம் ஒருபோதும் குறைவதில்லை. அதே போல காதலம் மீண்டும் நட்பாக மலர்வதால் நட்பின் புனிதம் மங்கி போவதில்லை. இது தேகத்தை பார்த்து வந்த செயற்கையான அன்பல்ல. தேவலோகத்து ஆசீர்வாதம் பெற்ற தூய்மையான அன்பிது. இந்த அன்புக்கு எந்த வஞ்சகமும் எந்த சூழ்ச்சியும் எந்த காலகட்டத்திலும் அழைத்துவிட முடியாது. ஏனென்றால் இது நித்தியமான அன்பு. அன்பை அழைக்கும் பெயர்கள் வேண்டுமென்றால் மாறலாம். உறவின் வடிவங்கள் வேண்டுமானால் மாறலாம். காலங்கள் கடந்தும் செல்லலாம், தூரங்களும் வந்தும் சேரலாம். ஆனால் உண்மையான அன்பு மட்டும் ஒருபோதும் தன் பேரன்பை மாற்றுவதில்லை. அது நதி போலே ஓடிக்கொண்டே இருக்கும். காலத்தை தாண்டி, தூரத்தை தாண்டி, உறவுகள் எல்லைகளை தாண்டி என்றென்றும் உண்மையான அன்பு அன்புக்கு முடிவென்பதில்லை. அது இதயத்தில் பிறப்பதால் காலங்கள் கடந்தாலும் அழிவதில்லை. மௌனங்கள் சூழ்ந்தாலும் மறைவதில்லை. தூரங்கள் வந்தாலும் தொலைவதில்லை. அது இதயத்தின் ஆழத்தில் என்றென்றும் உயிரோடு இருக்கும் ஒரு அழகிய புனிதமான அன்பு நித்திய நதி.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
3: நன்றி.
1: ஒரு அழகான கவிதை. வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி நன்றி பயபிந்தாக்கு. நன்றி. பாடல் வந்து அன்பு படத்திலிருந்து தவமன்றி கிடைத்தவரம்.
1: ஆமாம், உங்களுடைய பாடல் மொழிபெயர்ப்பப்படும். நன்றி
3: நன்றி
1: நன்றி. ஒழிக்க

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
0: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

சீமாட்டமிழ் எஸ்டியின் இதயராகம் நிகழ்ச்சியில் கவிதைகளோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2. பாடலை தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்களும் தரப்படும். மொழிக்க இருக்கும் பாடல் நேயர் நிர்மல் அவர்கள் விரும்பி கேட்ட தீனா திரைப்படத்தில் இருந்து காசி திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரன் குரலில்.

0: இதயராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள். முதலாவது அமர்க்களம் திரைப்படத்தில் இருந்து உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என்ற பாடல். இரண்டாவது தீர்த்த கரையினிலே என்ற திரைப்படத்தில் இருந்து தீர்த்த கரை ஓரத்திலே என்ற பாடல். மூன்றாவது தீனா திரைப்படத்திலிருந்து சொல்லாமல் தொட்டு தொட்டு செல்லும் தென்றல் என்ற பாடல். நான்காவது உறவை காத்த கிளி திரைப்படத்திலிருந்து எந்தன் பாடல்களில் நீ கீதாஞ்சலி என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து எங்கேயோ பார்த்த மயக்கம் என்ற பாடல். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 நீங்கள் உங்களுடைய வாக்கள் பதிவிடலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி எண் 4164446222. அந்த பாடல்களை மறுபடியும் சொல்கின்றேன். முதலாவது அமர்க்களம் திரைப்படத்தில் இருந்து உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என்ற பாடல். இரண்டாவது தீர்த்த கரையினிலே என்ற திரைப்படத்தில் இருந்து தீர்த்த கரை ஓரத்திலே என்ற பாடல். மூன்றாவது தீனா திரைப்படத்திலிருந்து சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என்ற பாடல். நான்காவது உறவை காத்த கிளி திரைப்படத்திலிருந்து எந்தன் பாடல்களில் நீ கீதாஞ்சலி என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து எங்கேயோ பார்த்த மயக்கம் என்ற பாடல். இந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
0: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் நாயுதேன். எல்லாம் நல்ல பாடல்கள்.
0: நன்றி. சொல்லுங்கள்.
3: 153
0: 153. நன்றி
3: நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். நம்ம பிரச்சோதனம் கேட்கிறேன். 5 பாடல் நல்லா இருக்குது. 5 போட போறேன். 1 5
0: மூன்றாவது தீனா திரைப்படத்திலிருந்து சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல்.
4: 3-4-2.
0: நன்றி
4: நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம். கண்ணன் பேசுறேன்.
0: வணக்கம் கண்ணன், சொல்லுங்க.
5: 5-5-1-3-1-3.
0: நன்றி
5: நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம். ராஜிகோதாஸ் பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
6: எனக்கு
0: 3-5-1-1. நன்றி
6: நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் ராஜி நிர்மலா.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
7: எனக்கு
0: 1-1-3-4-5. 4-5. நன்றி
7: நன்றி நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: அழைப்பில்
0: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம். நான் கல்வி விவரம் கேட்கிறேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
9: 5-3-1-5-3-1.
0: நன்றி
9: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: எனக்கு வந்து
0: 3-5-1-3-5-1. நன்றி
10: நன்றி ராஜி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம் ராஜி, நான் சிவன்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க சிவன்?
11: நல்ல சுகமாக. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன். நன்றி, சொல்லுங்க.
11: எனக்கு வந்து 3-5-1.
0: 3-5-1. நன்றி
11: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
12: வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
12: 4-4-3-1. அந்த பாடல் வந்து அந்த 4வது பாடல் வந்து எந்த பாடல்கள் நீ நீதான் பரி? அப்ப அதுதான் அந்த பரி.
0: எந்த பாடல்களில் நீ கீதாஞ்சலி?
12: நீலாம் பரி.
0: நீலாம் பரி. ஆஹா,
12: நன்றி. எந்த பாடல்கள் நீ நீதான் பரி? அதுதான் பாடல்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
13: வணக்கம் சின்ன.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
13: அழைப்பில்
0: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் தீபன்.
0: வணக்கம் தீபன், சொல்லுங்க.
8: 135.
0: 135, நல்லது, நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
14: நான் பாடுறது என்னென்ன பாட்டு?
0: விளங்கவில்லை.
14: பாட்டு கேட்கல. என்னென்ன பாட்டு?
0: பாட்டு சொல்லவா? ஆமா, முதலாவது அமர்க்களம் திரைப்படத்தில் இருந்து உன்னோடு வாழாத வாழ்வின் வாழ்வு, இரண்டாவது தீர்த்த கரை நிலை திரைப்படத்தில் இருந்து தீர்த்த கரை ஓரத்திலே, மூன்றாவது தீனா திரைப்படத்தில் இருந்து சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல், மற்றும் நான்காவது உறவை காத்த கிளி திரைப்படத்தில் இருந்து எந்தன் பாடல்களில் நீ கீதாஞ்சலி, மற்றும் ஐந்தாவது யாரடி நீ மோகினி திரைப்படத்தில் இருந்து எங்கேயோ பார்த்த மயக்கம். நன்றி. தொலைபேசி எண் 4166-4642-22. ஐந்து பாடல்களும், முதலாவது அமர்க்களம் திரைப்படத்தில் இருந்து உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு என்ற பாடல், இரண்டாவது தீர்த்த கரையினிலே என்ற திரைப்படத்தில் இருந்து தீர்த்த கரை ஓரத்தினிலே என்ற பாடல், மூன்றாவது தீனா திரைப்படத்தில் இருந்து சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என்ற பாடல், மற்றும் நான்காவது உறவை காத்த கிளி திரைப்படத்தில் இருந்து எந்தன் பாடல்களில் நீ நீலாம்பரி என்ற பாடல், மற்றும் ஐந்தாவது யாரடி நீ மோகினி திரைப்படத்தில் இருந்து எங்கேயோ பார்த்த மயக்கம் என்ற பாடல். இந்த ஐந்து பாடல்களை நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்கமணி தொலைபேசி எண் 4166-4642-22. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் புருஷோத்தமன் அவர்கள் விரும்பி கேட்ட ஆசை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 10:22.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
4: இது ரகம் நிகழ்ச்சியோடு இணைந்து வாக்குப்பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் வாக்கள் அடிப்படையில் 3வது இடத்தை பிடித்த திரைப்படமான யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து ஜுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையமைப்பில் நாம் முத்துக்குமாரனுடைய வரிகளில் உதித் நாராயணன் குரலில் ஒலிக்கும் நேரம் 10:30.
5: Can you feel her? Is your heart speaking to her?

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வர்த்தகத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you.
1: சீமா தமிழ் எஸ்டியின் இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் 2 இடத்தை பிடித்த திரைப்படமான தீனா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் ஒலிக்கும் நேரம் 10:37.

0: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200
0: இதயராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படம் அமர்க்களம் திரைப்படத்தில் இருந்து சித்திராவின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 10:43.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

நாணமங்களிடம் இருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. சிஎம் தமிழ் எஸ்டியின் இதுவரை நீரவும் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இணைய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

हाय हाय हाय।

வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். அப்படின்ற

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34 நிலையாமை. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்று உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்று உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: சமமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
3: 416-700-2222-416-700-2222-j.ca. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
4: 416-897-0919. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
1: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள? மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள? மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

உலகெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. நான்காவது ஆண்டு நிறைவையொட்டி ஆயிஷா சில்க் தரும் மெகா சேல். பெருந்தொகை புதிய வரவுகள் அனைத்து 30% முதல் 50% தள்ளுபடியில் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. சாரீஸ், சல்வார், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 50% கழிவில் இந்த 4 நாட்கள் மட்டுமே. பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சாரம் $10, 2 டிஷர்ட்ஸ் $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. 2140 மோனி சைட் அண்ட் Finch, 416-298-6116. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: HD WHD。கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-6-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0- பெருவிழா ஆகஸ்ட் 6, 7, 8 மூன்று நாட்களும் சிறப்பு அபிஷேகங்கள், இசை நிகழ்ச்சிகள். முக்கிய நிகழ்வாக ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் திருவூஞ்சல் சூப்பர் சிங்கர்ஸ் இசை நிகழ்ச்சி, மயில் நாட்டியம், 20க்கும் மேற்பட்ட இலங்கை இந்திய கலைஞர்களின் நாதசுர தவில் இசை, மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரத பவனி, வான வேடிக்கையை தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகத்துடன் விழா பூர்த்தியாகும். 905-458-9701-416-471-0255
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: அனுபவம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கொண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
6: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா
8: ஆரூரன்.
6: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் head-to-head event இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
1: விரட்டி விரட்டி வெளுக்கத்த

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing jay the Pradhi Silvam. Thanks.
6: செல்லமில்லடா செல்வம்.
5: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
2: சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: Alors.
1: Allez, on va le faire là. Allez, on va le faire là.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: Experience radio like never before. Tamil HD Radio.
5: Tamil FM.
4: Now in hybrid digital.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
5: Working for you.
4: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம், 9056677200, 9056677202.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
6: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
7: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

அப்புறம் உங்களை சந்திக்கிறது இல்லையா? அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

என்ன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: Jewelers.
4: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam. 416-268-0155.
6: 416-268-0155
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா
10: ஆரூரன்.
8: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
11: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD.
2: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165 பிராம்டன் கற்பக விநாயகர் ஆலய 25th ஆண்டு ஆடிவேல் தங்கரத பெருவிழா August 6-7-8 மூன்று நாட்களும் சிறப்பு அபிஷேகங்கள் இசை நிகழ்ச்சிகள். முக்கிய நிகழ்வாக August 8 சனிக்கிழமை மாலை 5 முதல் திருவூஞ்சல் சூப்பர் சிங்கர்ஸ் இசை நிகழ்ச்சி. மயில் நாட்டியம், 20 மேற்பட்ட இலங்கை இந்திய கலைஞர்களின் நாதசுர தவில் இசை, மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரத பவனி, வான வேடிக்கையைத் தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகத்துடன் விழா பூர்த்தியாகும். 905-458-9701-416-471-0255 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
2: இட்டோபிகோ
3: 416-746-2742
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில். அம்மா நகை அடகு மாடம், உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
7: வணக்கம், நான் ஐஷா செல்வி புஷ்பா ஹைகிரன். எங்க 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
8: ஐஷா சில்க் தரும் மெகா சேல் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை அனைத்து 30% முதல் 50% தள்ளுபடியில்
7: விசேடமாக உங்களுக்கு சாரி, சல்வார், பிரைடல் லாங்கா, டிசைனர் லாங்கா, மென்ஸ் சர்வானி, மென்ஸ் குர்தா, ஜுவல்லரி எல்லாமே 50% ஆஃபுக்கு நீங்க இந்த 4 திட்டங்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
8: 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து, சாரி ஸ்ரீசாரம் $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 2140 மோனி சைட் அண்ட் Finch, 416-298-6116. Aisha Silk.
9: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
10: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், ஓ CRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
9: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
10: 416-489-2000. GTA கிரெடிட். கெலிடன் ஈஸ்டில், வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில், கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் முதல் ஆசை வார்த்தைதான்
0: மீசை.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேரம் சரியாக 9:01 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுடைய ஃபேவரட் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. நானே சொல்லிக்கிற வேண்டிதான் ஃபேவரட் நிகழ்ச்சின்னு. ஆமாம் தானே, நான் இந்த லாங் வீக்கெண்டில் எப்படியும் வந்து இவன் எஸ்கேப் ஆகியிருப்பான், ஊருக்குள்ளே இருந்திருக்க மாட்டான், இன்றைக்கி வர்றது டவுட்டு தான் அப்படின்னு சந்தேகமாக பார்த்த ஆட்களுக்கெல்லாம் வந்துட்டேன் அப்படின்றத சொல்லிவிட்டு, இன்றைக்கி வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு க்யூட்டான தலைப்பு காத்திருக்குது. அதில் உங்களுடைய கருத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட விருப்ப பாடலை கேட்டிங்க அப்படின்னா தரத்துக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு, இப்போ முதல்ல சிஎம்ஆர் செய்திகள். செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6446-2222. இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் பாட்டு கேளுங்க. நான் கொண்டு வந்திருக்கிற தலைப்புக்கும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிற சொல்லிவிட்டு முதல்ல செய்திகள். செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
1: சிங்களவர்களின் வரிப்பணத்தில் செம்மணி புதைகுழி அகலப்படுகின்றது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். கனமழை துறவதால் சபரிமலை பயணத்தை மறுபரிசீலனை செய்ய பக்தர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் சில பகுதிகளை பாதித்த காட்டுத்தீ விவகாரம் தொடர்பாக கனடா மீது நடவடிக்கை எடுப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளார். ஈரான் மீதான திட்டமிட்ட ராணுவ

இன்று முற்பட்ட நிலையில் கட்டுநாயக்க பண்டர்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து அவர் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய மாகாணத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நுவரேலியா மற்றும் ஹட்டன் கல்வி நிலையங்களுக்குட்பட்ட பாடசாலைகளை மூடுமாறு மத்திய மாகாண ஆளுநர் மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார். பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள வங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் ஜன் சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் பாஜக வேட்பாளர் நீரஜ் குமார் சின்ஹாவை விட 862 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த முக்கிய நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் வரும் 5 மகாராஷ்டிராவின் சத்ரபதி சம்பாஜி நகரில் உள்ள கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்கே வீட்டில் இடம்பெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், திருச்சூர் உட்பட்ட 12 மாவட்டங்களில் பாடசாலை மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப நிறுவனமான மெட்டாவின் தரவு மையம் அமைக்கும் திட்டத்திற்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் நேற்றைய தினம் வடக்கு அல்பர்ட்டாவில் உள்ள மாகாண அலுவலகத்துக்கு வெளியே எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வடக்கு ஒகேனகலில் வீசிய பலத்த காற்று காட்டுத்தீயின் சுவாலைகளை மேலும் எழுப்பிய நிலையில் கூடுதல் மக்கள் வெளியேற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல மோசடி இணையதளங்கள் தோன்றியதைத் தொடர்ந்து டொரண்டோ ஐலண்டுக்கு செல்லுகின்ற பார்வையாளர்கள் தங்கள் படகு நுழைவுச் சீட்டுகளை வாங்குவது தொடர்பில் கவனமாக இருக்குமாறு டொரண்டோ நகரம் எச்சரித்திருக்கின்றது. சூடானின் வடக்கு டாஃபூரில் உள்ள கர்கா அல் ஜவாலா கிராமத்தில் நேற்று பாரம்பரிய நீதிமன்றம் மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டதில் குறைந்தது 35 பேர் கொல்லப்பட்டதாக சூடானிய உரிமை குழு ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு சூடானிய ராணுவமே காரணம் என்று அந்த குழு குற்றம் சாட்டியுள்ளது. அடுத்த ஆண்டும் ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டிருந்தால் 2027 ஆண்டில் இங்கிலாந்தின் பொருளாதாரம் சுருங்கக்கூடும் என்று ஏர்னஸ்டு யங் நிறுவனத்தின் புதிய கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த நீர்வழிப்பாதை மீண்டும் திறக்கப்படும் காலமே பிரிட்டனின் பொருளாதார எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஹூதிகள் கடல்வழி தடை விதித்திருந்த போதிலும் சவுதி அரேபியா கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற 2 டேங்கர் கப்பல்கள் கடந்த வார இறுதியில் பாப் அல் மண்டேப் நீரிணையை வெற்றிகரமாக கடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு காசா நகரில் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பிறகு இடிபாடுகளுக்கிடையே தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த மக்கள் கருவில் இருந்த ஒரு சிசுவின் உடலை மீட்டிருக்கின்றனர். இந்த தாக்குதலில் கர்ப்பிணி பெண் ஒருவரும் அவரது கணவரும் அவர்களது 5 மகனும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முழுவதிலும் நிலவும் கடும்

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: நேர்கள் அனைவரையும் இந்த நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நான் ஆர் ஜே ராஜ். முதல்ல எல்லாருக்குமே வந்து நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்ணப்படுது உலகம் முழுக்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நட்பு அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நண்பர்களுக்காகவே கொண்டாடப்படுற இந்த நாள் சிறப்பான நாளாக வந்து உங்கள் எல்லாருக்குமே அமையணும். உங்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி வந்து எவ்ரி ஆகஸ்ட் 1st சண்டே தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதுதான் யூஸ்வலாக நடக்கிறது. ஆனால் இங்கே வந்து நம்ம சொல்கிறதா சட்டம் ஆகஸ்ட் 3rd தான் வந்து இங்கேயே. நான் யூஸ்வலாக ஒரு ஆப்பை பார்த்து தானே வந்து இந்த டாப்பிக்கில் கொண்டு வருவேன். ஸோ அதில் வந்து இன்றைக்கி தான் நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனாலேயே நண்பர்கள் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து இன்றைக்கி லாங் வீக்கெண்ட், அதனால் நட்புகளோடு சுற்றி எல்லா இடத்துக்கும் போவீங்க வருவீங்க. வெதர் வேறு இன்றைக்கி நல்லாயிருக்கு. நேற்று தான் மழை பெஞ்சு சொதப்பிடுச்சு, பட் இன்றைக்கி வெதர் சூப்பராக இருக்குது. இங்கே வேணால் போகலாம், சுற்றலாம், எல்லாம் பண்ணலாம். நம்ம நேர்கள் நிறைய பேர் வந்து ஜோதி 2026 சந்திக்க நேர்ந்தது. ஐயப்பன் கோயிலில் நடந்த ஜோதி ஈவெண்ட்டை வந்து நம்ம தான் ஹோஸ்ட் பண்ணோம். ஹோஸ்ட் பண்ணுறப்ப அங்கே வந்து திடீர்னு சைடில் கை காட்டினா பார்த்தா யார் இது அப்படின்னு பார்த்தா நம்ம டான்வில்ஸ் சந்திரன் வந்திருக்காரு. ஹலோ, உங்கள் குரலை கேட்ட உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹலோ சொல்லிட்டு போனார். எனக்கே தெரியாமல் ஈசன் வந்து சூப்பராக என்னை வந்து ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தார். இன்னும் சில நேர்களை வந்து நான் அங்கே மீட் பண்ணேன். அவங்கெல்லாம் வந்து ரெகுலர் கால் கிடையாதாம்மா, ஆனால் அவன் எல்லாருமே வந்து குரலை கேட்டுட்டு நீங்கள் வந்து சிஎம்ஆரில் ஆர்ஜேவாக இருக்கீங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேரை மீட் பண்ண ஜாலியாக இருந்தது. இன்றைக்கும் ஜோதி இருக்குது, நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஐயப்பன் கோயிலில் போய் ஜோதி வந்துட்டு பாருங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கன்றதை சொல்லிவிட்டு. இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் உங்களுடைய ஃபேவரட் க்ளோஸ் ஃப்ரெண்டு யார் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டோ அவருடைய பேரை சொல்லி அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கலாம். இவருக்காக நண்பர்கள் தின வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இப்போ வந்து இன்றைக்கி நேஷ்னல் நைட் அவுட் டே, அதாவது நாளைக்கு வந்து ஆகஸ்ட் டியூஸ்டே வந்து எல்லாருமே வந்து இந்த ஃபஸ்ட்டு டியூஸ்டே ஆஃப் ஆகஸ்ட்டை வந்து நைட் அவுட் டேவாக வச்சுக்கிறாங்க. ஆனால் நாளைக்கு தான் நான் வரலையே, அதனால் இன்றைக்கி அந்த தலைப்பை நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இது ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். சில பேருக்கு வந்து ஏர்லி மார்னிங் ரொம்ப பிடிக்கும். ஒரு பீரியட் வரைக்குமே வந்து இந்த விடியல் காலை ரொம்ப ஏர்லியாக ஒரு 4:30 எழுந்திரிச்சு அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு அந்த சன்ரைஸை பார்க்குறது, ஃப்ரெஷ் ஏரை முதல்ல ப்ரீத் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மார்னிங் ஏர்லி மார்னிங் சில பேர் மார்னிங் பர்சனாக இருப்பாங்க, ஆனால் சில பேருக்கு வந்து நைட் தான் வந்து ரொம்ப ஃபேவரட்டான டைமாக இருக்கும். அப்படியே ஈவினிங் போல் வந்து பொறுமையாக ரெடி ஆகி அவங்களுடைய டேவே வந்து ஒரு 6 மேலே தான், சூரியன் அஸ்தமனமாகிற டைமில் தான் வந்து இவங்களுக்கு வந்து டேவே ஆரம்பிக்கும். 5 மேலே தான் குளித்து ரெடி ஆகிட்டு அப்படியே 6 வண்டி எடுத்துகிட்டு நண்பர்களை கூட்டிகிட்டு அப்படியே ஒரு டவுன் டவுனை எங்கேயோ ஒன்று போய் அப்படியே டின்னரை சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக நைட்டு வந்து இங்கே சன்செட்டையும் பார்த்துட்டு டின்னரை சாப்பிட்டுட்டு நைட்டை வந்து அதிகமாக நிறைய பேசி என்ஜாய் பண்ணி நைட்டு 12:00 வரைக்குமே வந்து முழிச்சு நிறைய இப்போ ஒரு படம் பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு 12:30 தான் வந்து தூங்குவாங்க. ஒரு காலத்தில் வந்து நான் வந்து பயங்கர டே பாயாக இருந்தேன், ஃபுல்லாக வந்து ஐம் மார்னிங் பர்சன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தேன். பட் வந்து இந்த நைட் லைஃபை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நைட்டு அதிகமான ஏன்னா டே மார்னிங் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்களோடு பேசுகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க, யாரோடையும் நீங்கள் வந்து உறவாட முடியாது. இயற்கையோட மட்டுமே வந்து நீங்கள் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி செல்ஃப் ரியலைசேஷன், உங்களை பற்றியே நீங்கள் நிறைய வந்து ஆலோசிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய அறிவு வளர்க்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்னிங் பர்சனாக தான் இருக்கணும். நிறைய ப்ரொடக்டிவான வேலைகள் வந்து நீங்கள் செஞ்சு அப்படி காலையில் எழுந்திரிச்சு ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் உடனே படப்படன்னு 4-5 ஷேரை வாங்கி 4-5 ஸ்டாக்கை விற்று ஓகே இன்றைக்கி நம்ம கையில் ஒரு $500 வந்து சம்பாதிச்சாச்சு அந்த மாதிரி நீங்கள் வந்து நினைக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் மார்னிங் பர்சனாக இருக்கலாம். ஆனால் அதிக சோஷியலைஸ் பண்ணி நிறைய இடத்துக்கு போய் நண்பர்களெல்லாம் பார்த்து அவங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு நைட் பர்சனாக தான் இருக்கணும். ஸோ நைட் அவுட் டே அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட் ஸ்பாட் ஒன்று எங்கேயாவது இருக்கணும். கனடாவில் நான் வந்து ஈவினிங் ஆனால் இங்கே இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு அட்டி போடுற டீ கடை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நான் இந்த டீ கடைக்கு போய் உக்காந்தா அவ்வளோதான், நேரம் போகிறதே தெரியாது. தெரியாது. 4 மணி நேரம் நான்ஸ்டாப்பாக பேசுவோம், அரசியல் பேசுவோம், சினிமா பேசுவோம், பொது விஷயத்தை பேசுவோம். கடைசியில் வீட்டுக்கு வரும்போது அப்படியே பேசி ஃப்ரெஷ் ஆகி மைண்டு கிளியர் ஆகிரும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்டிவ் இடம் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒரு மார்னிங் பர்சனாக இல்லை நைட் பர்சனான்றதை சொல்லிவிட்டு, எது வந்து உங்களுடைய ஃபேவரட் அட்டி ஸ்பாட், எங்கே வந்து நைட் பர்சனாக இருந்தால் என்ன பண்ண விரும்ப, இரவு நேரங்களில் நீங்கள் வந்து இந்த சன்செட் பார்க்குறாளா, இல்லை நல்ல டின்னர் சாப்பிட்டு சில் பண்ணுறதாளா, இல்லைனா அப்படியே லேக் ஷோர் வழியாக போய் அப்படியே ஒரு வாக்கிங் போகிறது உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை நல்ல திரைப்படத்துக்கு போய் நிறைய பக்கெட் நிறைய பாப்கார்னை வாங்கிட்டு அப்படியே நைட்டு படம் பார்க்குறது, திகில் படம் பார்க்குறது பிடிக்குமா, இதெல்லாம் நீங்கள் வந்து பேசலாம். சமீபத்தில் நான் வந்து ஒரு படம் பார்த்தேன், படம் பேர் வந்து ஆப்சஷன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒரே ஒரு வார்னிங் தான், நீங்கள் மனசு வந்து திடப்படுத்திட்டு பார்க்கணும். பயங்கரமாக வந்து அள்ளுற மாதிரி இருக்கிற எந்த படமாக இருந்தாலும், மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற படமாக இருந்தாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கலாம். சப்ப கதை ஒன்றுமே இல்லை, அதே மாதிரி ரொம்ப மொக்கையான பட்ஜெட்டில் சும்மா 4 பேரை வச்சு 3 ஸ்பாட்டை வச்சு 3 லொக்கேஷன் தான், 3 லொக்கேஷனே 4 பேர், ஆனால் படம் கோடி கோடியாக அள்ளிகிட்டு இருக்கு. படத்துடைய பேர் அப்சஷன், இப்போ தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் தான் போய் பார்க்கணும் இந்த படத்தை. தியேட்டரில் போய் அந்த எஃபெக்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே நீங்கள் வந்து டர்ராயிருவீங்க. லிட்டர்லி வந்து அள்ளு விடுற மாதிரி இருந்தது எனக்கு இந்த படம், ஐயோ அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த படம் மைண்ட்லேயே 3 நாள் அப்படியே இருந்தது, மண்டையிலிருந்து வெளியிலேயே போகலை. இதை வந்து நீங்கள் நிஜமாகவே சொல்கிறேன், இதயம் வந்து பலவீனமாக இருந்தால் தயவுசெய்து இந்த படத்தை பார்க்காதீங்க. என்ன வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னா நீங்கள் ஆப்சஷன் அப்படின்ற அந்த படத்தை போய் பார்க்கலாம், செம ஃபீல் இருந்தது. ஆனால் அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த படத்தெல்லாம் வந்து நைட்டு தான் நீங்கள் போய் பார்க்கணும். நைட் ஷோ போய் ஒரு பாப்கார்னை வாங்கிட்டு போயிட்டு உக்காந்தா உங்களுக்கு வந்து அவ்வளோதான், நீங்கள் நைட்டு வந்து நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவை. ஸோ அப்படிலாம் நீங்கள் ஒரு நைட் பர்சனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஒரு பீரை போட்டு 4-5 ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சிரித்து பேசிட்டு அப்படிலாம் இருக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் சொல்லலாம். என்ன உங்களுடைய நைட் அவுட் ஸ்பாட்டு, இல்லை டே மார்னிங் பர்சனாக இருந்தால் என்ன உங்களுடைய பெஸ்ட் ருட்டீன் அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணுங்கள். கால் பண்ணுங்கள், 416-644-6222 இந்த நம்பர் கால் பண்ணி இந்த நைட் அண்ட் மார்னிங் பற்றி சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கி நண்பர்கள் தினம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஃபேவரட் நட்புக்கு நீங்கள் நண்பர்கள் தின வாழ்த்தையும் வந்து தெரிவிக்கலாம்ன்ற சொல்லிட்டு இணைப்பில் இருக்கும் முதல் நேரே சந்திப்போம். காலை காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் ராஜ், எப்படி நீங்க? நலமா இருக்கீங்களோ?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன். நேற்று பார்த்தேன் டிவியில உங்களை எல்லாம்.
0: அப்படியா?
1: டிவியில பார்த்தேன் அவங்கள, அழகா இருந்தீங்க, நல்ல வடிவா சங்கிலி எல்லாம் மினுங்கி கொண்டு இருந்துச்சு. ரவி பாலா அபிபதிய நெத்திக்கு நெத்தில பூசுறதுக்கு பதில தலையில தலையில பூசிட்டு
0: அப்படியா? ரவி பாலா வந்திருந்தாரா?
1: வந்திருந்தார்.
0: ஆஹா, சந்திக்க முடியாது.
1: அவர் விபதியை நெத்தில பூசாம தலைமுத்தில பூசி இருக்கிறார்.
0: பார்க்க முடியல அவரை. ஆனா நேத்து சரியான மழை, ஆனாலும் வந்து கொடப்பிடிச்சுட்டு எத்தனாயிரம் பேர் நின்று இருந்தாங்க.
1: நான் வர இருந்தேன் பெதிர பார்த்துட்டு தான், நான் வரையில ஐயப்பன் கோயில் வேலை
0: பார்த்தேன்,
1: உங்களே பார்க்கலாம் வந்து வர முடியல, நல்லா இருந்துச்சு. இந்த பாப்பேன், டைம் இருந்தா பாப்போம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. சிறப்பு
1: வேலை செய்யக்குள்ளோம். அப்ப போய் இருந்துட்டு 2 பாட்டுக்கு போகும் தானே, நல்ல மூவிஸ் கேம் போடுவாங்க, எல்லாம் பார்த்துட்டு வரும்.
0: சூப்பர். எவ்ரி டியூஸ்டே என்ன கேம் போடுவீங்க? ஸ்னூக்கர் இல்ல பூல் டேபிள் இல்ல
1: எல்லாம் அங்க பூல் விளையாடுவோம், எல்லாம் விளையாடுவோமோ.
0: உங்களுக்கு பிடிச்ச நைட் அவுட் கேம் என்னது?
1: நைட் அவுட் கேம் அண்டா தெரியும் தானே என்னண்டு,
0: வாழ்ந்துருக்கீங்க. நீங்க யூஸ்வலா இப்ப மார்னிங் பர்சன் தான் நீங்க, ஏன்னா உங்களுடைய வேலையே ரொம்ப ஏர்லியா ஆரம்பிக்கிற ஜாப் தானே நீங்க பண்ணீங்க இல்லையா?
1: உங்களுக்கு
0: பிடித்த பாடல் என்ன கேட்கலாம்?
1: இன்னைக்கு மழை வராது, நல்லா இருக்க போகுது. இன்னைக்கு சிலப்பதிகாரம் படத்துல இருக்கு.
0: சிலப்பதிகாரம் படத்துல
1: ஆதாத வண்டியில அழகான கொண்டையில மன்னர் வடி கலை கலக்க கேட்போம்.
0: சிவப்பதிகாரம் இல்லையா அது?
1: சிலப்பதிகாரம், சிவப்பதிகாரமா?
0: சிவப்பு தான் அந்த பாட்டு பேரை மாத்திட்டாங்க அப்படி. மன்னார்குடி கலகலக்கு அந்த
1: பாட்டா
0: கண்டிப்பா சரியா?
1: எல்லாரும் நீங்கள் மலைக்குள்ளது கொண்டது நல்ல காலம் பேசி படத்தையில கவனமா.
0: ஆமா, ஆனா நாங்க இவ்வளோ கொஞ்சம் லைட்டா தூரல் வரும் அப்படின்னு நினைச்சோம், பட் இந்த அடி அடிக்கும்னு எதிர்பார்க்கல. அதனால இன்னொரு நாளே எக்ஸ்டென்ஷன் பரவாயில்ல, மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே எக்ஸ்ட்ராவா.
1: நல்ல ஒரு பகுதி வந்து நீங்க மெசேஜ்ல எல்லாரும் கூட பிடிச்சீங்க, எல்லாரும் நிகழ்ச்சி நல்லா இருந்தா கையை தட்டுங்க வந்தீங்க, குலையும் பறந்ததும் இல்ல.
0: அதனாலதான் ஊ அப்படின்னு ஊட ஓட சொன்னது.
1: நன்றி,
0: உங்களோட ஆதரவுக்கு நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜ், நான் சுதா. எப்படிங்க?
0: காலை வணக்கம் சுதா, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நலமா இருக்கிறோம். நாம வர முடியாம போயிட்டு ரெண்டு நாளும் ஃபங்க்ஷன், சாட்டர்டே வந்து பர்த்டே பார்ட்டி, நைட் ஒரு சின்ன பார்ட்டி.
0: எனக்கு தெரியும் உங்களுக்கு வீக்கெண்ட் ஆன பார்ட்டி இல்லை அப்படின்னா தான் நான் ஆச்சரியப்படணும். நீங்க வந்து ஆல்வேஸ் பார்ட்டி பர்சன், உங்களுக்கு எத்தனை பார்ட்டி?
2: எடுத்தவங்க
0: சொக்கத்தின்
2: வாசல் படி என்ன கனவுகளே, பெண்ணல்ல நீ எனக்கு வண்ண களஞ்சியமே, சின்ன மலத்தொழியே. நன்றி.
0: சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றி. கேட்ட உடனே நீங்கள் எவ்வளோ ஸ்வீட்டாக பாடுறீங்க தங்கம்மா, என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே பாடிட்டீங்க, நன்றி. இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம் உங்களுக்காக?
2: இன்றைக்கு நீங்கள் நட்பு கேட்ட பாட்டு போடுங்க, தேவாண்ட பாட்டு.
0: ஓகே போட்டுருவோம் உங்களுக்காக, ஒரு நட்பு கேட்ட பாட்டு ஒன்று போடுவோம், இல்லை முஸ்தபா கூட போடலாம். இரவு நேரங்கள்ல நீங்க சரி டக்குன்னு வந்து உதாரணத்துக்கு ஒரு 6 மணிக்கு எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு, அடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, ஏ மாப்பிள்ள வாடா அப்படின்னு சொல்லி.
2: அப்படி நான் இங்க வந்து ஃபன் அடிச்சது குறைவு, ஏன்டா இங்க வந்து ஃபேமிலி ஆயிட்டேன்.
0: ஓ சே, இத வந்து என்ன நம்ப சொல்றீங்க?
2: இல்ல உண்மையில போயிருக்கேன், சம்டைம் வைஃபங்கையும் போயிருந்தா போறேன், அது சரியா குறைவு. மற்றபடி மறுபடி இப்ப எங்கட ஃப்ரெண்ட்ஸ் நான் யூரோப்ல இருக்கீங்களா, அங்க எவ்ரி வீக்கெண்டும் கிளப் போ டிஸ்கோ.
0: அப்படியா?
2: அங்க போயிட்டு கும்பாளம் தான்.
0: இதுக்கு மேல நோண்டா அப்புறம் வீட்டுல மாட்டிக்குவீங்க, அதனால அதோட நிறுத்திக்கும். உங்களுடைய ஃபேவரட் நட்பு நண்பர் யாரு?
2: அங்க வந்து எனக்கு செந்தாண்டர் ஃப்ரெண்ட் இருந்தவன், வஞ்சனன் ஒரு ஃப்ரெண்ட், அடிக்க சொல்றேன் வஞ்சனன் உங்களுக்கு.
0: ஓகே,
2: மற்றது கஜனன் இங்கே இருக்கிறான், அவர் சதீஷ் அண்டு அவரும் அங்க இருந்து இங்க வந்து அவர் இப்ப ஒரு சர்ஜரி செய்து வீல் சேர் எல்லாம் தீர.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ்ச்சியில், நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. ஒரு பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னாலே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா இந்த நாள் வந்து காலேஜில் இருக்கும்போது, ஸ்கூலில் இருக்கும்போதெல்லாம் வந்து பயங்கர விமர்சையாக வந்து கொண்டாடியிருக்கோம். நண்பர்களோடலாம் சேர்ந்துட்டு கேக்கெலாம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு பஸ்ஸில் ஏறி எல்லாம் கத்திட்டு பீச்சுக்கு போய் ஃபுல்லாக ஆட்டம் போட்டு வந்த ஞாபகம்லாம் எனக்கு அப்படியே இருக்குது. முக்கியமாக இங்கே எப்படி ஈவெண்ட்ஸ் ரன் பண்ணுறோம், அதே மாதிரி ஊர்லேயும் வந்து ஈவெண்ட்டு தான் அமீஸ் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு கேங் ஒன்று வச்சுருந்தோம். அந்த அமீஸ் அப்படின்னா வந்து ஃப்ரெஞ்சில் வந்து நட்பு அப்படின்னு அர்த்தமாக, அது எவனோ ஒருத்தன் பேரை வச்சான் கேங்கில். அப்போ வந்து செம்மையாக இருக்கடா வித்தியாசமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வச்சுட்டு அந்த அமீஸ் கிளப்லேயே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணோம். அதில் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு வந்து டிக்கெட்டட் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணி நண்பர்கள் எல்லோரும் கூப்பிட்றது, வேலண்டைன்ஸ் டேக்கு பண்ணுறது, நியூ இயருக்கு பண்ணுறது, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் அங்கேயுமே வந்து நிறைய பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காகவே பண்ணுற ஈவெண்ட்டு தான் வந்து பயங்கரமான ஹிட்டான ஈவெண்ட்டு. அதில் வந்து எக்கச்சக்கலாமல் பார்த்து என்னடா இவனுங்க சின்ன பசங்க இவ்வளோ சிறப்பாக ஈவெண்ட்டை பண்ணிட்டானுங்கன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க பேசுகிற மாதிரி எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு ஈவெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் எனக்கு அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அதனாலேயே வந்து நேற்று எல்லா நண்பர்களுக்கும் வந்து கால் பண்ணி பேசி ஆஹா எல்லாம் மிஸ் பண்ணுறமேடா அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய பயங்கர நட்பு வட்டாரத்தோடலாம் வந்து இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக ஒரு உறவை புதுப்பிக்கிற மாதிரி மறுபடியும் கால் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள்லாம் சொல்லலாம். இங்கேயும் நீங்கள் கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை கேட்டு உங்களுடைய உயிர் தோழனை பற்றியோ தோழியை பற்றியோ சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு மார்னிங் பர்சனாக நைட் பர்சனாக, அப்படி மார்னிங் பர்சனாக தான் உங்களோட ருட்டீன் என்னவாக இருக்கும், எது உங்களோட ஃபேவரட் ருட்டீன், இல்லை நைட் அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேவரட் ருட்டீன் இதுதான் ஒரு ஒரு ஐடியல் நைட் அவுட் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், முதல்ல வந்து எங்கே ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணணும். சில பேர் ஸ்பாட்டு டிசைட் பண்ண மாட்டாங்க, மச்சான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பார்க்கிங் டிம் மார்டன்ஸில் மீட் பண்ணுவாங்க. நல்லா முதல்ல அடி 6 மணிக்கெலாம் வந்துடுறா அப்படின்னா எல்லாம் பொறுமையாக 6:30-7 மணிக்கு தான் வருவானுங்க. எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து சேர்ந்ததுக்கப்புறம் சொல்கிறான் எங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து கால் பண்ணி டேபிள் புக் பண்ணணும். அங்கே வந்து ஃப்ரீயாக தான், இங்கே வேணாடா அங்கே போருடா, இங்கே நல்லா இல்லடா, இந்த வந்து ஹாப்பி ஹவர்ஸ் இருக்கடான்னு சொல்லிட்டு 2-3 டீல் அப்போயே பார்த்து ஸ்பாட்டில் அந்த ஸ்பாட்டுக்கு போய் உக்காந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம விருப்பமான ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி அடுத்து எங்கடா போகிறோம், சாப்பிட்றதுக்கு எங்கே போகிறோம், நைட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் வந்து பிளான் பண்ணுறது. வெதர் நல்லா இருந்தோம் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து இந்த ஊரில் வந்து பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னா நைட் அவுட் வந்து டவுன் டவுனில் தான். டவுன் டவுனில் வந்து அப்படியே விட்டிய விட்டிய நீங்கள் ஊர் சுற்றுறது, இல்லை நாயக்கராவில் போயிட்டு நீங்கள் அங்கேயும் வந்து விடிய விடிய வந்து 2-3 மணி வரைக்கும் வந்து நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஏரியா அங்கே போகலாம். அதே மாதிரி நாயக்கரா அந்த லேக் சைடில் வந்து உங்களுக்கு நைட் அவுட் சூப்பராக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி பல ஸ்பாட்ஸ் இருக்குது, நானே எல்லாத்தையும் சொல்ல வரும்ல. கனடாவில் நைட் அவுட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் அதிகமாக சுற்றின ஃபேவரட் ஸ்பாட் எது? இந்த டிஸ்டிலரி டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து நைட் அவுட்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். கப்புள் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கெல்லாம் போகலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது, அப்படியே நீங்கள் போய் சுற்றிட்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு நான் ஐடியா கொடுப்பேன். முக்கியமாக இப்போ வந்து நீங்கள் டர்ஹாம் ரீஜனில் இருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அப்படி ஏரோப்ளேன்லேயே பறந்து போய் ஏரோப்ளேனை ஓட்டிகிட்டு வரலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக நீங்கள் வந்து உங்களோட டே அவுட் நைட் அவுட்டை பண்ண விரும்புகிற ஆளாக இருந்தால் அதை வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் யாராக இருந்தால் அவங்கள பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மீண்டும் தலை சொல்லுங்கள்.
2: கொஞ்சம் நேரம்
1: அப்படியா? சரி, ஓகே ஓகே ரைட்டு. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். ஹலோ,
3: வணக்கம் ராஜ், நான் மதன் கலெக்டரே, நான்
1: வணக்கம் மதன், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்ல மனுஷியா, உற்சாகமா, நல்ல ஜாலியா, எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் குள்ள குள்ள கிளி கிளி எல்லாம் வச்சு எல்லாம் ரெடியாக்கி வச்சிருக்குது.
1: அப்படியா, இன்னைக்கு குளு குளு கிளி கிளி தான் இன்னைக்கு விடுமுறையா வேலையா?
3: வேலை வேலை வேலை லேட் லேட் வேலை தான் பிரச்சனை இல்லை.
1: ஓகே, சிறப்பு. குளுகுளு கிளுகிளுவோட நீங்க வந்து எந்நேரமும் குளுகுளு கிளுதான், உங்களுக்கு என்ன பிரச்சனை?
3: என்ன செய்யறது?
1: வேலை சொல்லுங்க.
3: வீடு ரெண்ட் பண்ணி நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, மேல நாலு பெட்ரூம், ஆனா நாலு பெட்ரூம்லும் படுக்கிறே இல்ல, கீழே இந்த மெயின் ஃபுளோர்லாம்
1: படுக்கிறது.
3: அஞ்சு அஞ்சு அஞ்சு படிகளும் மெயின் ஃபுளோர்லாம் படுப்போம். டிவி எல்லாம் போட்டுட்டு அந்த பர்த்டே டைம் மற்றும்படி ஒரே கொண்டாட்டம் தான், ஒரே ஜாலி ஒரே பார்ட்டி தான். அது அருமையான சரணம், அருமையான பொழுது. உண்மையில அதில் எனக்கு கேட்க மிகவும் கவலையா இருக்கு. இப்ப என்னாலும் இப்போ ஓகே, அது கொஞ்சம் சேஞ்ச் தானே. என்னாலும் அந்த நினைவுகள் அந்த சந்தோஷங்கள் ஒன்றும் வராது. அந்த அந்த நேரத்தில் கேட்க ஒருக்க என்ன சொன்னா, சிட்டிசன் எடுத்த உடனே ஒரு வருஷம் போய் இட்டலியில இருந்துறான். போய் என்ன
1: ஒரு வருஷம்
3: இத்தாலியில போய் நின்றான். பொடியல் தானே.
1: ஆமா,
3: அப்ப ரூம் ரெண்ட் எல்லாம் குறைவு தானே, ரூம் ரெண்ட் எல்லாம்
1: குறைவு தானே.
3: அப்படி ஒரு உண்மையில அந்த அந்த தருணங்கள் இப்ப நினைச்சாலும் சரியான வேற. ஆனா போய் நல்லா இருந்து அன்றைக்கு இந்த மொன்றியால போட்டு வந்தேன்.
1: ஆமா, எப்படி இருந்தது? யாரையா சந்திச்சீங்களா?
3: சூப்பர். அந்த அது ஒரு அந்த மூமெண்ட் ஒன் டே தான், ஆனால் உண்மையில நல்ல நல்ல இது.
1: ஜாலி பண்ணிட்டீங்க ஒன் டேலயே?
3: நல்ல ஜாலி, நல்ல ஜாலி. அந்த மாதிரி போல நல்ல
1: ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூடயா? இல்ல
3: இல்ல, நானும் இந்த மாதிரி தான் போனாங்கல்ல. ஒன் டேலயே ஞாபகம் காசு ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, ஆனால் உண்மையில நல்ல இது.
1: சூப்பர், அவ்வளவுதான். அப்படிதான் அடிக்கடி போயிடணும், ரொம்ப யோசிக்க கூடாது.
3: பாட்டு அல்லது எல்லாமே சூப்பரா இருந்து வெல் அறினால நல்ல ஹாப்பி.
1: லவ்லி, சிறப்பு. நீங்க ஒரு உங்களுக்கு நைட் பர்சன் தான் தெரிஞ்சு போச்சு இல்லையா?
3: எனக்கு விருப்பம் நைட் தான் கூட, நைட் தான் நான் வேலையும் செய்யறேன்.
1: எங்க ஃபேவரட்டான ஸ்பாட் எந்த ஏரியாக்கு நீங்க வந்து அதிகமா விரும்பி போவீங்க கனடால?
3: இந்த இப்ப இங்க மொன்றியால் பொழுது ராஜ் ஒரு ஒன் டே தான், அதை என்ஜாய் பண்ணதுன்னு சொன்னா அது ஒரு ஒன் மந்த்க்கு என்ஜாய் பண்ற மாதிரி இது டைம். நல்ல இது, சூப்பர், நல்ல அருமையான இருந்தது. மிகவும் டிஷர்ட் எல்லாம் ராஜ் $70 ஒரு டிஷர்ட். என்ன
1: $70?
3: $70 ஒரு டிஷர்ட்.
1: எங்க வாங்குனீங்க?
3: அங்க அந்த ஈவெண்ட்லயே வாங்கினது, உள்ளுக்கே
1: வாங்கினது.
3: ஏன் மொன்றியால வாங்கினது அந்த
1: என்னென்ன சொல்லவே இல்லையா? அரியானா கிராண்ட் ஈவெண்ட் போயிருக்கீங்க, அத சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே, எப்படி இருந்தது? ஜாலி பண்ணிட்டீங்க, சூப்பர். ஓகே,
3: பாடு வண்டே பொழுது அது ஒரு ஒன் மந்த்க்கு அது தாக்கு
1: பிடிக்கும். ஓகே, இன்னைக்கு நான் அரியானா கிராண்டே பாட்டு எல்லாம் உங்களுக்கு போட முடியாது, ஆனா என்ன பாட்டு போடலாம் உங்களுக்காக?
3: என்ன
1: பாட்டு கேக்கலாம் உங்களுக்கு?
3: நீங்க ஒரு விருப்பமான பாட்டு ஒன்று போடுங்க.
1: போட்டுறேன், ஒரு சூப்பரான புத்தம் புதிய பாடல் உங்களுக்காக வருது, சரியா?
3: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் காலை வணக்கம்.
3: கலவுட கன்றாஜ் ராஜ். அது
1: சரி, சூப்பர். ஆல்வேஸ் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நட்பே துணை, நட்பே துணை. சொல்லுங்க.
3: காத்திரு படத்துல
1: சரி
3: விடிய விடிய சொல்லி தரு பொன்மாலை நிலாவிடங்களில் அந்த பாட்டு பாட்டுதான் இந்த படம் பண்ணி
1: நான் விடியும் வரை காத்துறல விடியும் வரைய என்னது விடி என்ன மறுபடியும் பாடுங்க.
3: விடிய விடிய சொல்லி தருவேன் பொன் மாலை நிலாவிலின் பாடங்கள் என் மார்பில் உலாவிடும் வீரங்கள்.
1: பாடினதான் எங்களுக்கு பாடினதான் பிடிக்கும்.
3: மறந்துவோம்
1: அப்படியா? தட்ஸ் ஓகே.
3: விடிய விடிய காத்திருப்பேன் பொன் மாலை நிலாவிலும் வீரங்கள். பிடிச்சிட்டீங்களா பாட்டு?
1: ஏன்னா நீங்கள் விடியும்வரை காத்திரு அந்த ஆல்பமில் வந்து இந்த பாட்டு மிஸ்ஸிங்கு. நான் வேற தேடிட்டு இருக்கேன். விடிய
3: விடிய
1: காத்திரு
3: காத்திருப்பேன் பொன் மாலை நிலாவினின் வீரங்கள். இது படம் நான் மறந்துதான் நான் பார்க்குறேன் இந்த படம்.
1: ஓகே. விடிய விடிய காத்திருக்கிறேன்
3: காத்திருப்பேன் மாலை
1: காத்திருப்பேனா? ஓகே.
3: பொன் மாலை நிலாவிலும் வீரங்கள்
1: என்
3: மார்பில் உலாவிடும் என் மார்பில் உலாவிடும் அங்காலே அங்காலே விடிய
1: காத்திருப்பேன். என்னப்பா காத்திருப்பேன் இல்லையே? அவ்வளோ டஃப்பாக இருக்குதே. ஒவ்வொரு சமீபத்தில் நீங்கள் கொண்டு வர பாட்டு எதுவுமே வந்து அவைலபிலிட்டியே இல்லையே. விடிய விடிய காத்திருப்பேன் மார்பில் உலாவிடுவா
3: பொன் மாலை நிலாவிலின் பொன் மாலை நிலாவில் பார்க்கிறேன் இந்த படம். பழைய படம் நல்ல படம். நம்ம பாடம் மறந்துவோம்.
1: நல்ல தம்பின்ற ஒரு படத்துல இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு அது இல்லையா? பாக்கியராஜன் படம் நடிச்சது யாரு? பாக்கியராஜனா? நடிச்சது பாக்கியராஜனா?
3: சோபனா?
1: இது நம்ம ஆளு படம். அப்ப
3: நம்ம அந்த பாட்டு இல்ல
1: படத்துலதான் விடிய விடிய சொல்லி தருவேன் இருக்குது. அது பாக்கியராஜ் சூப்பர் ஸ்டாரோடது. என்னையே நீங்க ட்விஸ்ட் பண்றீங்க. விடிய விடிய அந்த பாட்டு சொல்லித்தரு விடிய விடிய சொல்லித்தருவேன் வந்து போக்கிர ராஜா படத்துல சூப்பர் ஸ்டாரோட பாட்டு. அது வந்துருது உங்களுக்காக போட்டுருவோம். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு வந்து நீங்க இரவு நேரங்கள் அதிகமா பிடிக்குமா பகல் நேரங்கள் ஏர்லி மார்னிங் பிடிக்குமா உங்களுக்கு? சிறப்பு. சரி, ரைட்டு. என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கும் சிறப்பான நாள் உங்களுக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜன்.
1: வணக்கம் தீபன். எப்படி இருக்கீங்க? அது சரி, என் புண்ணியத்துல நானே நல்லா இல்ல. நீங்க எப்படி இருப்பீங்க? அது சரி. இன்னைக்கும் எங்கயோ பயணம் ஓடிட்டு இருக்கீங்க? எங்கயோ பீச்சுக்கா? எந்த பீச்சு? எங்க? மார்க்கம் தாண்டியா? சரி, ஓகே. அங்க போயிட்டு பீச்சில் பேர் பாடி எல்லாம் காட்டி இளம் பெண்களுடைய இதயத்தை எல்லாம் நொறுக்காதீங்க. ஒழுங்கா சட்டை பேண்ட் போட்டு சுத்துங்க. ஓகே தீபன், உங்களுக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் யாராவது நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா? அதான் உங்களுக்கு நண்பர் இருக்க மாட்டாங்க, நண்பி சொல்லலாமா? எனக்கு புரிஞ்சு போச்சு, பக்கத்து சீட்ல அக்கா உட்கார்ந்து இருக்காங்க, அதனால அடக்கி வாசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு போச்சு. ஓகே, நம்ம அப்போ தனியாக செல்ற, நீங்கள் இந்நேரத்தில் என்ன பண்ணியிருக்கணும், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டே என்னுடைய மனைவி தான் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டிருந்தா இன்னைக்கு உங்களுக்கு வந்து நல்ல கவனிப்பு கிடைச்சிருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக விடிய காலையில் எந்திரிச்சு அப்படியே இந்த இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்குமா, இல்லை லேட் நைட்டு நண்பர்களோட அப்படியே, இல்லை ஃபேமிலியோட அப்படியே நைட்டுனா? நைட் தான். ஓகே, உங்களுக்கு கனடாவில் வந்து நைட் அவுட் அப்படின்னா ரொம்ப பிடிச்ச ஸ்பாட் இது? எங்க? அதான் எங்க கனடாவில் நீங்க நைட் அவுட் எங்கேயாவது வெளியில சுத்தணும், இரவு நேரங்களில் சுத்துறதுக்கு கனடாவில் மிகவும் பிடித்த இடம் எது? பின்னாடி டப்பிங் வருது, நாயகரா நாயகரான நீங்க என்ன கேட்ச் பண்ணுங்க அங்க சொல்றத. ஓகே, எனக்கு புரியுது, நீங்க பாவம் அண்ணி பக்கத்துல இருந்தாலே பதட்டம் ஆவறீங்க அதிகமா. எல்லாமே பிடிக்கும், கரெக்ட். நீங்க வந்து எனக்கு தெரியும், நீங்க நமிதால இருந்து நயன்தாரா வரைக்கும் எல்லாரையும் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சரி, பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக? முத்தமலை சின்மை பாடியது இருக்கு, தீ பாடியது இருக்கு, எது தேவை உங்களுக்கு, எது பிடிக்கும்? சின்மை பாடியது. ஓகே, போட்டுருவோம் முத்தமலை உங்களுக்காக. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க பீச்சில்.
2: ஓகே, தேங்க் யூ.
1: நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேர் இணைப்பில். வணக்கம்.
4: காலை வணக்கம் தம்பி.
1: காலை வணக்கம் டார்லிங், எப்படி இருக்கீங்க?
4: நலமாக உற்சாகமா மகிழ்ச்சியா நடைப்பயிற்சியில
1: நடைப்பயிற்சி. என்ன ஒரு ஹெல்தி ஃபிட்டான ஒரு மனிதர் நீங்க, எல்லாரும் கில்ட்டி ஆகுறீங்க. கில்ட்
4: சந்தோஷமா இருக்கேன் பாக்கல உட்காந்து.
1: சூப்பர்,
4: உங்க நிகழ்ச்சியை கேட்கும் போது எனக்கு முக்கியம் மனசாக நல்லா சந்தோஷமா.
1: அவ்வளவுதான், அதுதான் தேவை. நீங்க ஸ்கான்ரோல ஐயப்பன் கோயில் பக்கத்துல இருக்கீங்களா?
4: ஆமாங்க, பக்கம் நேற்று வரலாம்ட்டு இருந்தேன். சரியான
1: மாலை மாலை. ஆமா சரியான, இன்னைக்கு நான் வருவேனா தெரியல, எனக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. நான் மோஸ்ட்லி வந்துருவேன், வந்தா உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அப்ப அங்க வாங்க சந்திப்போம். கிளம்பி வந்துருவீங்க, சூப்பர். இதுக்காகவே வந்து அப்டேட் கேக்குறேன்.
4: ஐயப்பர் கோயிலும் மார்க்கமும் பக்கம்தாங்க.
1: ஆமாமா, அதான். ஓகே, அப்ப நீங்க எனி டைம் வரலாம். இப்படி ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குறதே எனக்கு இந்த வாரம் தான் தெரியும்.
4: அப்படிங்களா?
1: ஆமா,
4: பெரிய கோயில்
1: சூப்பரா இருக்கு. எப்பா எவ்வளவு பெரிய கோயில், ரொம்ப அருமையா
4: இருக்கு.
1: உங்களோட மாமனாரா?
4: ஆமா, கல்யாணம் முடிச்சிருக்காரு இல்லைங்க என் மகன்.
1: ஆமா,
4: அவரோட சித்தப்பா.
1: ஓ அப்படியா? ஓ எல்லாம், அப்ப நீங்க வந்து அங்க பெரிய தலைக்கட்டு,
4: அடைக்கி
1: வாசிக்கிறது. சரி, சூப்பர். உங்களுக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் யாராவது இருக்காங்களா?
4: நண்பர் எல்லாம் சுயமார் நண்பர்கள்.
1: சுய நண்பர்கள்
4: தான்
1: நண்பர்கள். விடிய கதால எந்திரிச்சு இயற்கை ரசிக்கிறதோட தான் உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல நைட் அவுட்டா உங்களுக்கு பிடிக்குமா? எது எது ஃபேவரட்?
4: காலம்பரை
1: கொஞ்சம் அஞ்சரைக்கு எந்திரிச்சிருவீங்க. ஓகே, எப்படி இருக்கும் உங்களோட நாள்? எந்திரிச்ச உடனே கிளம்பிடுங்களா இல்ல டீ கீ போட்டு குடிச்சிட்டு பொறுமையா? கிளைமேட் பொறுத்துதான். ஆனா பொதுவா போய் இயற்கையோட அப்படியே ரசிச்சுட்டு உட்காந்து வேடிக்கை பாக்குறதா பிடிக்குது உங்களுக்கு?
4: முன்னாடி பாக்குறதுக்கு கொஞ்சம் தண்ணிய பாக்குறதுக்கு.
1: ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
4: பாடல் நீங்க தெரிவிலே
1: ஒரு பாட்டு போடுவோம், இதயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு உங்களுக்காக வருது, இதய முறையில இருந்து. சரியா? நன்றி நன்றி சிவலிங்க ஐயா, மீண்டும் சந்திப்போம்.
4: ஹலோ
1: ஹலோ, கேக்குதா?
4: கேக்குது. இதயன் தம்பிக்கு வாழ்த்துக்கள்.
1: இதயன் தம்பிக்கா? இதயன் தம்பி என்ன சாதிச்சிட்டாருன்னு நீங்க வாழ்த்து தெரிவிக்கிறீங்க? அவரு ஜாலியா சோலோவா வந்து அங்க உட்காந்துட்டு பாட்டு கேட்டு இருக்கிறாரு.
4: அதே போலதான்
1: நீங்களும் அதே மாதிரி தான். சூப்பர், நீங்க எல்லாரும் வந்து ஒரு கிளப்ல சேர்ந்தா நல்லா இருக்கும்.
4: நல்லா இருக்கும், சந்திக்க முடியாம
1: சந்திச்சிடலாம், கூடிய விரைவில் சந்திச்சிருவோம். நீங்க எல்லாம் ஒரே ஏரியில தான் இருக்கீங்க, சந்திக்க வைக்கிறேன் நானு.
4: நன்றி
1: நன்றி வணக்கம். கண்டிப்பா நன்றி வணக்கம். இணைந்தமைக்கு அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். சொல்லுங்கண்ணா.
5: அவர் கேட்ட பாடு இந்த பாடு, விடிய விடிய சந்தித்த வேலை பொன்மாலை நீல. அந்த பாடு போங்கி ராஜா படத்துல.
1: அதேதான், அதுதான், அதை எடுத்துட்டு அவர். ஆனா வந்து பாக்யராஜ்
5: அதான் அவர் கேட்ட பாடு.
1: அந்த பாட்டு அவரு விடிய விடிய சொல்லி தருவேன் பாட்டு எடுத்தாச்சு. ஆனா அவர் வந்து வேற ஒரு லைன்ஸ் லிரிக்கே வேற மாதிரி சொன்னாரு, அதனாலதான்
5: சொன்ன லிரிக்கே பார்த்தா இதுதான் பாட்டு.
1: அதான் அது எடுத்துட்டேன். சூப்பர், நீங்க ஒரு என்சைக்ளோபீடியா. நன்றி. இனிமே ஏதாவது ஒரு பாட்டு தெரியல எனக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா உடனே நான் ஆனார்லயே சொல்லுவேன், சுதானா பிளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி.
5: தேங்க்யூ தேங்க்யூ
1: தேங்க்யூ, ரொம்ப நன்றி, சோ ஸ்வீட் ஆஃப் யூ. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். வணக்கம் ரசிகன், எப்படி இருக்கீங்க?
6: மிகவும் நிலைமை எப்படி இருக்கீங்க? மழையோட இருக்கிறவங்க, மழையே மழை மழை
1: மழை மழை. வீட்டுல வந்து அரியானா கிராண்டே வந்து தங்கி இருக்காங்களா கேள்விப்பட்டேன்.
6: அது இல்ல, மதன் கோல் பண்ணவே இல்லையே. நானும் டவுன் டவுனுக்கா நின்றேன். அதுக்குள்ள ரோட் எல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க. அதோட நான் டவுன்டவுனுக்கு கொஞ்சம் தள்ளி நின்றேன், கிரௌட்ன்றா நினைச்சு பாக்கல. அது என்ன
1: அப்படி அவ்வளவு கிரௌட்?
6: அவ்வளவு கிரௌட், அந்த அந்த ஏரியா தாண்டியே அங்க அவ்வளவு கிரௌட் ரோட்ல நின்று. அப்ப நானும் ட்ரை பண்ண இவர் கோல் பண்ணுவேன், ஓகே கோல் பண்ணல. அதுக்கு பிறகு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி மட்டும் வந்துட்டு நான் போயிட்டேன்.
1: ஏகப்பட்ட பார்க்கிங் பண்றதுக்கு இடமே கிடைக்க மாட்டேங்குது.
6: இப்ப வந்து இந்த பெரிய கொண்டு எல்லாம் கட்டிக்கிருக்காங்க, அதுக்கு கீழே பிரைவேட் பார்க்கிங்
1: வந்துருச்சு,
6: அலோ பண்றாங்க. அது கொஞ்சம் பரவாயில்ல, ரீசனபிள். ஒரு $30 நீங்க பே பண்ணலாம், என்ன பார்க் பண்ணலாம், அதுகளை சர்ச் பண்ணி பார்க் பண்ணுங்க.
1: பே பண்றது கூட பிரச்சனை இல்ல, காசு கட்டிடலாம், ஆனா பார்க்கிங் கிடைக்க மாட்டேன். அவ்வளவு டிமாண்ட். லாஸ்ட் டைம் வந்தப்ப மேபி பீக் சம்மர் டைம், ஆஃப் கோர்ஸ் அது எல்லாரும் வாண்டிங் வர டைம்,
6: அது கொஞ்சம் கஷ்டம் தான், அது கொஞ்சம் பிரச்சனை தான். மற்றது
1: அடுத்த F1 ரேஸ் பாக்குறது கண்டிப்பா வரும்.
6: எது பாக்க?
1: அடுத்த F1 ரேஸ் பாக்குறது கண்டிப்பா வரும்.
6: சரியா, வாங்க. மற்றது ஐயப்பன் கோயில உங்களை நான் மீட் பண்ணி இருக்கலாம், அங்கதான் நின்றேன். ஆனா
1: வேற பர்த்டே பார்ட்டி. அப்படியா?
6: ஆமா, வந்தேன். ஆனா பர்த்டே பார்ட்டி நான் இங்க வேற ரோட் வேற ராஜ் ஹைவேல நாங்க இங்கிருந்து ரங்கினது ஒரு 12 மணிக்கு. அப்ப நாங்க முடி வந்துட்டு ஏழியா வந்து அங்க இருக்க வந்துட்டு இங்க பர்த்டேக்கு போகமாட்டான் பிளான் பண்ணது.
1: ஆனா
6: என்ன பிரச்சனைடா, ஹைவேல ஒரு ட்ராக் பவுண்ட் எரிஞ்சு அப்படியே ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க. அதுலயே 1.5 hours விலியுமே ஒரு 100 meters 1.5 hours நின்றுதான் நாங்கள் போனோம்.
1: எனக்கு அந்த பொறுமையே கிடையாது, டென்ஷன் ஆயிரும் அப்படியே.
6: அதான் என்ன செய்யற ஒண்ணுமே செய்யல, நாங்க எக்ஸிட் பண்ணவே
1: இயலாது.
6: இதுக்குள்ள விட்டுதான் எடுத்தாங்களா? அப்ப அப்படியே ஒன்றரை மணித்தேலாம் மதுல போனதுல நாங்க அங்க வந்து சரி ஆறு மணி ஆச்சு, அப்படியே போனதான் அங்க வேற இல்ல.
1: ஆனா
6: நேத்து வந்து அதுல பக்கத்துல நின்றேன் நான் உங்களுக்கு கிட்ட, அந்த கோயிலுக்கு கிட்ட. ஆனா அங்க ஒண்ணுமே நடக்க இல்லையே நேத்து.
1: நேத்து வந்து சரியான மழை, நேத்து
6: மழை
1: வந்து ஆரம்பிச்சோம், பயங்கரமா தான் ஆரம்பிச்சோம். ஆனா அதுக்கப்புறம் மழையினால வந்து அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு.
6: எனக்கு நைட் தான் கூட விருப்பம்
1: விருப்பம்
6: இப்படியான இப்படி ஃப்ரெண்ட்ஸோட போறேன்னு சொன்னா நைட் தான் நல்லா இருக்கும். நான் கூட சுத்துறதும் இப்ப நைட் தானே, இல்ல இது வேலையெல்லாம் அதுல செய்யறது நைட் தானே சொன்னால் டிராபிக் இருக்காது சொல்லி மற்றது நல்லா இருக்கும். அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு
1: இது உங்களுடைய ஃபேவரட் நைட் அவுட் எங்க எங்க?
6: கனடான்னு சொன்னால் எனக்கு நயாகரா ஃபால்ஸ் பிடிக்கும். அமெரிக்கா தான் எனக்கு, அமெரிக்கால நான் சொன்னேன் அந்த டைம் ஸ்கொயர் போல அது ஓல்ட் டைம் ஃபேவரட். அது ஒரு தனி உலகம், அதுக்குள்ள போய் நின்றால் உங்களுக்கு டைம் தெரியாது ஒன்றும் தெரியாது, அவ்வளவு என்டர்டெயின்டா இருக்கும். மற்றது பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னால் இங்கே இல்லை, நான் இங்கே இருக்கிறாங்க. ஆனா அந்த எனக்கு அந்த ஸ்கூல்ல இருந்தே என்னோட வீட்டுல என்னோட தெரிஞ்சு அப்படி சொன்னால் அவர் சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிற, அப்ப நான் அங்க பிரான்ஸ்ல இருந்தேன்னு
1: சொன்னேன்தானே.
6: ஃபோர் இயர்ஸ் இருந்த நான், ஃபோர் இயர்ஸும் ஒவ்வொரு ஆகஸ்டுக்கும் ராஜ் எங்களுக்கு ஒன் மந்த் ஆஃப் வரும் அங்க.
1: ஓகே சூப்பர்.
6: ஓ அப்ப அந்த ஒன் மந்தும் நான் ஒரு தொடக்கத்திலேயே அப்படியே வெளிக்கிட்டு அங்க அந்த எஸ்என்சிஎஃப் சொல்லுவாங்க, பிரான்ஸ்ல இருந்து ஒரு ட்ரெயின் உண்டு சுவிஸுக்கு போறது, அதுல போய் அங்க போய் அவரோட தான் நிப்பேன்.
1: நீ 1 மந்த் வந்து ஜாப்லயே உங்களுக்கு பெய்ட் லீவ் கொடுத்துருவாங்களா?
6: பெய்ட் யா, அங்க 13 மந்த் யா, 13 மந்த் சலரி.
1: சூப்பர்
6: யா. அப்ப அப்படியே பெய்டோட போய் அவர்கிட்ட நின்றுட்டு அந்த வெகேஷன் முடிய நான் பெறுவேன். அவரை மேரி பண்ணல, அப்ப நல்ல ஜாலியா பேர்ன் அது இதெல்லாம் எல்லா சிட்டியும் சுத்தி நாங்கள் ட்ரெயின்ல அதுல இதுலயேன்னு சொல்லி அவங்களும் போய் சேர்ந்தபடியா போய் அங்க நிக்கிறதா எனக்கு ஜாலி அப்படி நின்றுட்டு வந்த. அப்புறம் இங்கால வந்த பிறகு இங்கேயும் சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த வந்து போயினவே தவிர நான் போய் என்ஜாய் பண்றேன்டா குறை வேணும்டா நான் இங்க இருக்கிறேன்னு எல்லாரும் டொரண்டோலான் இருக்காங்க.
1: அப்ப
6: இடைக்கிட யாராவது இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்தால் அங்க இங்க இருந்து போவேன். அப்படி போறதுதான் எனக்கு ஃபேவரட் இதுன்னு சொல்லலாம்.
1: சிறப்பு, அருமை அருமை. ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் கேட்க விருப்பம்
6: இன்னைக்கு? நெல்லிக்கனி படத்துல இருந்து நண்பனே என்ன நான் ஒரு கோயில் நீ ஒரு செய்வோம்.
1: ஓகே, நெல்லிக்கனி படத்திலிருந்து. முதல்ல உங்ககிட்ட பாட்டை தான் கேட்டிருக்கோம் நான் நியாயமா, ஏன்னா இல்லை இல்லை பிடிச்சிட்டேன். ரைட், அந்த பாட்டு உங்களுக்காக கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக.
6: நன்றி
1: ரசிகன், மீண்டும் சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் நேயர்கள் காத்திருங்கள், விளம்பரங்க தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
7: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
8: இல்லடா.
7: ஹலோ, காசு வந்ததாடா?
8: இன்னும் வரல காசு.
7: காசு வந்துச்சா?
8: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
9: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
10: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
11: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் பிராம்டன்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD. நீங்கள்

0: டிவை நிகழ்ச்சி இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ராஜ், இது
0: சுவாமி. நேத்து நீங்க முந்தானேத்தோ நேத்தோ எங்கேயோ அங்கதான் தென்பட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஆத்தாக
1: அங்க சுத்தி கொண்டுதான் இருந்தேன். நேத்து வேலையெல்லாம் போச்சு, இந்த மழை குளராஜ், அப்புறம் எனக்கு வருத்தமதால வேலையெல்லாம் போச்சு.
0: சாட்டர்டே வந்தீங்களோ?
1: ஆமா ஆமா.
0: அப்படியா? அடடா, பார்க்க முடியலையே.
1: நல்லா இருந்த நிகழ்ச்சி.
0: சிறப்பு சிறப்பு. நீங்க வந்து அப்ப எல்லாம் எல்லாம் உடல்நலம்லாம் அப்ப சீராயிடுச்சு, வெளியில சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க பழையபடி?
1: முழுசா
0: குணமாயிடுச்சு அப்படின்னா சரி அப்ப நீயே பாத்துக்கன்னு சொல்லி போயிருவாங்க. அந்த 10% கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சரியாலமா, கொஞ்சம் முடியலமா அப்படின்னா தான் வந்து தண்ணி எடுத்து கொடுக்கறது லவ் எல்லாம் அப்படி
1: எல்லாம் அப்படியே இருக்கும்,
0: மெயின்டைன் பண்ணலாம். வெரி குட்.
1: இல்லாட்டி இல்லாட்டி போயான்றது போயிடுவாங்க.
0: ஆமா, அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க பக்காவா பிடிச்சிட்டீங்க போங்க. நைஸ் நைஸ்.
1: உசு பேசுற உறவுக்காரங்களை விட உசுறு கொடுக்குற நண்பன் மேல் ராஜ்.
0: நினைச்சேன் ஏதாவது ஒரு நட்புக்காகவே ஒரு கவிதை எழுதியிருப்பீங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் எனக்கு இருக்கா. இருக்கா? அப்ப நீங்க வந்து இப்ப நான் ஒரு கோரிக்கையை தெரியும், நட்புக்காக ஒரு கவிதை எழுதிட்டு வாங்க.
1: இன்னைக்கே
0: அதை எல்லா நண்பர்களுக்கும் டெடிகேட் பண்ணலாம்.
1: நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய நண்பன் இப்ப உயிரோட இல்ல.
0: ஆமா சொல்லிருக்கீங்க.
1: அது நட்பு. ஆனா சில நேரம் நான்
0: மனவர்த்தப்படுவேன்,
1: எல்லாம் போச்சு. எல்லாம் ராஜ், படிக்கிற காலம், அந்த ஒரு வயது, நட்பு ராஜ் அப்படி அப்படி ஒட்டி இருக்கும், அப்படி எப்படி இருக்கும்
0: என்ன
1: நட்பண்டு அப்படி அப்படி அவரு கெஸ்டா இருக்கும். கல்யாணத்துக்கு முன் பின் ஆம்பளை இருந்த வாழ்க்கை மாறிடும். கல்யாணத்துக்கு பின் கொஞ்சம் எல்லாம் எல்லாம் தூர தூர போயிரும்.
0: அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் மெயின்டைன் பண்றதா பெரிய கஷ்டமே இல்லையா?
1: பெரிய பெரிய கஷ்டமே, பெரிய கஷ்டமே. மனைவி என்றும் பந்தம் என்றும் சொந்தம் என்றும் காயிரம் வந்துடும்.
0: அந்த
1: பிறகு கொஞ்சம் நட்பு வித்தியாசமா போயிரும். அவன் அப்படி மாறிட்டான் எடுத்து சொல்ற கட்டத்துல வந்துடும். அவன் முந்தி மாதிரி இல்லடா, இப்ப மாறிட்டான், கல்யாணம் முடிச்ச பிறகு மாறிட்டான் சொல்லுவாங்க. அப்படி அப்படி ஒரு அப்படி அப்படி ஒரு நிலை. நட்புக்கு கொஞ்சம் தூரம் போயிடும். ஆனா நட்பு மெயின்டைன் பண்ணலாம். ஆனா சில சில கேள்விகளுக்கு இந்தியால பக்கம் கொஞ்சம் பிரச்சனை, எங்க போறீங்க எங்க வரீங்கன்னு கேள்வி எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் சமாளிச்சு கொண்டு நடக்கணும். நட்பு எப்போ அந்த அந்த அந்த பழைய அந்த நினைவுகள் தான் இங்கில இனிப்பா ஓடிக்கொண்டிருக்கும். அங்க போனோம், இங்க போனோம், அந்த சுத்தினம் இது சுத்தினம், வீட்டுக்கு தெரியாம எல்லாம் செய்தோம். அதெல்லாம் நினைவு வந்தா சந்தோஷமா இருக்கும்.
0: கரெக்ட் தான். சூப்பர். ஆனா நீங்க நட்புக்காகவே வந்து எதையும் செய்ய துணிகிற ஒரு ஆள் தான் இல்லையா? என்ன பாட்டு உங்களுக்காக கேட்கலாம் இன்னைக்கு?
1: எனக்கு நண்பன் படத்துல இருந்து ராஜ்,
0: ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். எனக்கு வந்து பிடிக்கும்னு நினைச்சிட்டு
1: இருந்தேன். அது கனடா வந்த பிறகு டோட்டலா மாறிட்டு ராஜ்.
0: கரெக்ட். ஆமா, இங்க இந்த ஊர் நம்மளுக்கு கெடுத்துருது இல்லையா? நம்ம ஒழுங்கா தான் இருக்கும், இந்த ஊர் தான்
1: சரியில்லை. வசதி வாய்ப்புகளை தேடுவதற்குள்ள நைட்
0: தேவைப்படுது.
1: அப்ப நைட் நைட்லதான் அப்படி மாறிட்டது. சூரியன் சூரியன் உதிச்சு கரை நேரம் ஆயினப்புறதான் நித்திரையை விட்டு எழும்புறோம்.
0: இப்ப ஒரு தியரி இருக்கு, அதாவது வளர்றவங்க வளர்ந்து வர்றவங்க வந்து டே பர்சன்ஸா இருப்பாங்க, கொஞ்சம் காசு வந்த உடனே நைட் பர்சனா மாறிடுவாங்க. அதிக காசு வந்ததுக்கு அப்புறம், அதாவது கழுத்துக்கு வேலை நல்ல நிறைய பணம் சொத்து சம்பாதிச்சாச்சு சேர்த்து வச்சாச்சுன்றப்ப மறுபடியும் டே பர்சனா மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு தியரி இருக்கு.
1: நன்றி
0: ரொம்ப நன்றி, நீங்க கால் பண்ணதுக்காக. மீண்டும் சந்திப்போம் சுவாமி.
1: நன்றி நன்றி ராஜ், நன்றி.
0: அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கீங்க? பிரச்சனை இல்ல, சிறுசாவே நீங்க பேசலாம்.
1: இதுக்கு மட்டும் பிள்ளைக்கும்
0: இப்படி எப்படி ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் சிவனுடைய அருள் கிடைக்கட்டும். உங்களுக்கு பாடல் ஏதாவது கேட்க விருப்பமா
1: இன்னைக்கு? நான் பாட்டு கொஞ்சம் முருகர் நான்.
0: ஆமா, என்ன முருகர் பாட்டு போடலாம் உங்களுக்காக?
1: அந்த பாட்டு தெரியுங்க பாடவில்லை முருகனை.
0: புரியல, மறுபடியும் சொல்லுங்க.
1: முத்தமிழ் பாட வந்தேன் முருகனை பாடவில்லை சொல்லி.
0: முத்தமிழில் பாட வந்தேன், புரிஞ்சது. அந்த பாட்டு எடுத்துறேன் உங்களுக்காக.
1: அந்த பாட்டு
0: ஓகே, போட்டுருவோம் கண்டிப்பா. ரொம்ப நன்றி காசிநாதன், நீங்க கால் பண்ணதுக்கு.
1: அன்புக்கும்
0: நீங்களும், அன்புக்கு நட்புக்கு எல்லாத்துக்கும் நீங்களும் எப்பயுமே கூட இருக்கீங்க. ரொம்ப நன்றி அதற்காக. தலைப்புக்கு ஒன்றும் சொல்லி சொல்ல விருப்பம் இல்லை உங்களுக்கு, தலைப்பு பத்தி. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
2: சுகன்.
0: வணக்கம் சுகன், எப்படி இருக்கீங்க?
2: இருக்கிறேன். முதலாவது மன்னிப்பை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் குயிக்காக முடிக்கிறோமாம். ஏனென்றா நேற்று உங்களுக்கு முந்தினால் உங்களுக்கு பேச்சு வாங்கி தந்துட்டேன். நான் உங்களை கூட நேரம் கதைச்சிட்டேன். நேர்கள் எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆனபடிய இன்றைக்கு நாங்கள் வேலைக்கு முடிக்கிறோமாம். நீங்கள் கேள்வி ஒரு கேள்வி கேட்டீங்களா, இல்லை இரவா பகலா? நாங்க வந்து சூரியனை தட்டி எழுப்பி விட்டுட்டு தான் நித்திரைப்போம். சூரியனை தட்டி எழுப்பி வேலையை பாரையா, பகல் வேலையெல்லாம் பகல் வேலையை பாரையாண்ட நாங்கள் ரெண்டு சிச்சையும் சேர்த்து கவப்படுறாங்க.
0: அப்படியா? நீங்க எவ்வளவு நேரம் ஒர்க்? ஓ அப்படியா, நீங்க எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க, எத்தனை மணிக்கு முடிப்பீங்க?
2: அது சில அது அது சொல்ல கொஞ்சம் கஷ்டம். ஏன்டா சில வழியில ரெண்டை கூட கூடப்படாது, கட் பண்ணிடுவோம். அஞ்சு மணிக்கு தொடங்குவேன் சில வழியில. தொடங்கினா ரெண்டொரு மணிக்கு முடிச்சு போட்டு மூன்று மணிக்கு உள்ள முடிச்சு போட்டு படுத்த பிறகு பத்து மணிக்கு அண்ட நான் குயிக்கா முடிக்கணும்ன்ற அதுன்ற கருத்து வந்து அடுத்த நாள் விடிய பத்து மணிக்கு வேலை
0: இருக்கேன்.
2: அப்படி இல்லையண்டா, பத்து மணி இல்ல அஞ்சு மணிக்கு தானண்டா சூரியனை எழுப்பி விட்டுட்டு இப்ப இப்பதான் இப்பதான் வந்திருக்கிறேன். இப்ப இப்ப எல்லாம் எழுப்பி எல்லாம் எல்லாம் அதாவது நான் அதை நகைச்சுவையா சொல்லுவேன் அப்படின்னா,
0: உங்களுக்கு கனடாவில எந்த ஸ்பாட் இப்ப வந்து நைட் ஸ்பாட் அப்படின்னா எது உங்களுக்கு ரொம்ப விரும்பிய இடம், மிகவும்
2: கேம்பிங் ஏரியா எதாண்டாலும் எனக்கு அந்த வழக்கமா எல்லாரும் கூடி கொண்டு போற இது எனக்கு அவ்வளவு.
0: கேம்ப் சைட். ஓகே, கேம்ப் சைட் ஏரியா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: கேம்ப் சரி மாதிரி எனது நட்பு. நான் முக்கியமா இன்றைக்கு இப்ப நான் கொஞ்சம் நம்ப படுத்திருப்பேன். ஏன் வந்தேன், எனக்கு நண்பனா இருக்கிறது ராஜ்
0: என்று
2: இப்ப அதாவது உண்மையை சொல்ல போறேன். நான் ஒருத்தருக்கும் இப்ப பயம், இப்ப நான் விரும்பி கேட்க வந்த பாட்டும் அதுதான். அதுல அந்த பாட்டு வந்து பச்சை பிள்ளைக்கு அடிச்சுட்டாங்களா அப்படி ஒரு பாட்டு வந்து இப்ப கிட்டடியில வந்திருக்குது நினைக்கிறேன். அந்த பாட்டுல ஒரு வரி, நல்ல கவித்துவமான வரி
0: சொல்லாவரம் பாட்டா இல்லாம. ஆமா, இப்பதான போட்டேன் பச்சை புள்ள பாட்டை.
2: தலிக்குது அடி என்ன என்னப்பா வைத்தறிச்சல் இல்லடா வலிக்குது. அதாவது நல்ல ஒரு கவித்துவமான வசனம்.
0: ஆனா இப்ப நான் இப்பதானே போட்டேன் இந்த பாட்டை போட்டுட்டேன்.
2: நன்றி, நீங்க
0: சுருக்கமாக முடிச்சேன் சொன்ன மாதிரி சுருக்கமாக முடிச்சிட்டீங்க, அதுக்காகவே நன்றி. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் ராஜராஜன்.
0: காலை வணக்கம் ரவிசங்கர் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல நலமா
0: சிறப்பு சிறப்பு.
3: முன்னேறி சொல்லிடுறேன். அவர் கேட்டார் இல்லையா முத்தமிழில் பாட வந்தேன்.
0: ஆமா,
3: அந்த பாடல் வந்து வெள்ளிக்கிழமை விரதத்துல வாணிஜெயராம் பாடின பாடல்.
0: ஆமா ஆமா, எஸ் எடுத்தாச்சு. ஆமா, நல்ல பாட்டு. அதுவும் அந்த ஒரு ஏதோ ஒரு ஃபாரினர் வந்து தமிழ் மொழியை கத்துக்கிட்டு பாடுற மாதிரி பண்ணிருப்பாங்க இல்லையா?
3: மேல்நாட்டு மருமகள். ஓகே, இன்னைக்கு தலைப்பு நீங்கள் சொல்லணும், நீங்க சொல்லுங்க.
0: ஒன்றும் இல்லை, அதே தான் தலைப்பு. இன்றைக்கி உங்களுடைய நெருங்கிய நண்பர் யார்? அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு மார்னிங் பர்சன் லைக் பர்சனாக
3: எல்லாருமே நண்பர்கள் தான். நெருங்கிய நண்பர்லாம் இந்தியாவில் இருக்காங்க.
0: ஒருத்தர்
3: இப்போ சியாட்டில் வந்திருக்காரு, அவர் மகன்
0: பார்க்குறாரு. ஓகே,
3: அவர் இங்கே கனடா வர்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காரு, விசால் எடுத்துட்டு இருக்காரு.
0: ஓகே,
3: எல்லாருமே என் கூட ரெண்டு வாரம் இருப்பார் நினைக்கிறேன்.
0: சூப்பர்,
3: நண்பர்கள். அப்புறம் இந்த ரேடியோனால எவ்வளவு நட்பு கிடைச்சிருக்கு எனக்கு. அதனால எல்லாருக்குமே நண்பர்கள் தின வாழ்த்துக்கள்.
0: ஓகே, சொல்லிருவோம்.
3: எல்லாம் ராஜில் இருந்து ஜோதியில் இருந்து நிறைய பேரு, அப்புறம் நேயர்கள் நிறைய பேரு அடிக்கடி நாங்க தனியா பேசிக்கிறோம்.
0: ஓகே,
3: ஆமாங்க,
0: பியூட்டிஃபுல். உங்க நீங்க எப்படி, நீங்க ஒரு மார்னிங் பர்சனா நைட் பர்சனா சார் நீங்க? ஆக்சுவலி
3: முழுப்பு வந்துடும், 5 மணிக்கெல்லாம் முழுக்க வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ப்ளூடூத் மாட்டிக்கிட்டு ஏதாவது ரேடியோ ப்ரோக்ராம் கேட்டு அப்படியே மயங்கி
0: இருப்போம்.
3: கீழே வந்து தனியா உட்காந்து இருக்கணும், அதனால ஒரு 7:30 போல வந்து காஃபி போட்டு
0: சாப்பிட்டு
3: உட்காந்துருப்பேன். இப்ப எதுல கன்சல்டிங் போற அன்னைக்கு நேரத்துல இருந்து 7:30 கிளம்பிடுவேன். ஆமா, மத்தபடி இப்ப ரிலாக்ஸ் தான், வீட்டுல
0: இருக்கும்போது
3: லேட்டா நடக்கிறது, வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்து அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச சாப்பிட ஸ்டிக் பண்ணிட்டு மத்தியானம் லஞ்ச் டைரக்டா போய் அந்த மாதிரி எப்பவுமே அது பழகி போச்சு. ரெண்டு அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்ல என்னோட ஆரம்ப காலத்துல வேலை வந்து ட்ரெயினியா ஆரம்பிச்சு, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியா மெட்ராஸ்ல. அப்போ வந்து நைட் ஷிப்ட் போடுவாங்க, ரவுண்ட் த கிளாக் ஷிப்ட், வாரம் டே ஷிப்ட், காலைல 8 to 4. அடுத்த நாள் வந்து அடுத்த வாரம் வந்து நைட்டு 12 காலைல 8 வரைக்கும்,
0: தேர்ட்
3: வீக் வந்து சாயந்தரம் 4 நைட் 12 வரைக்கும். ரவுண்ட் த கிளாக் ஷிப்ட் மாறி மாறி மாறி வரும்போது 12 நான் ஷிப்டுக்கு போகும்போது ஊரே தூங்கிட்டு இருக்கு, என்னடா நம்ம வேலைக்கு போகணுமே சொல்லி
0: போவேன்.
3: தூக்கத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேன். அதனாலயே நான் நிறைய வேலை டே ஷிஃப்ட் இருந்தா மட்டும்தான் வருவேன் சொல்லி வெரி சூசி. நைட் ஷிஃப்ட் எனக்கு பிடிக்காது, அதனால நைட் டிராவல் அவாய்ட் பண்ணுவேன். நைட் டிராவல் பிளைட்ல ஓகே, ட்ரெயின்ல ஓகே, ட்ரை பண்ண மாட்டேன் நான். எப்பவுமே ஊருக்கு போனாலும் சரி, இங்கேயும் தான் 6 மணிக்கு மேல 7 மணிக்கு இருட்டாச்சுன்னா ஐ டோன்ட் லைக் டு டிரைவ். பாடல் வந்து அதே படகோட்டில
0: அப்படியா மறுபடியும்
3: கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான் அந்த பாடல் கேட்கும்
0: கேட்டுருவோம் கண்டிப்பா. ஆ போட்டுறேன் சீமா அந்த பாட்டு வந்துடும். ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
3: கேனடால் பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா சம்மர்ல எனக்கு டவுன் டவுன் ரொம்ப பிடிக்கும்.
0: ஆ அது ஆனால் நீங்கள் வந்து டவுன் டவுனுமே வந்து ஒரு ஏர்லி நூன் போயிட்டு அதுக்கப்புறம் செட் ஆகிறப்ப வந்துடுவீங்க அப்படியே. ம்
3: இல்லைப்பா அது சம்மரில் வந்து சைக்கிள் அல்லது மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு சின்ன சின்ன தந்து பொந்தில் எல்லாம் அப்படியே ஓட்டி அப் அண்ட் டவுன் கிறிஸ் கிராஸ் பண்ணி நல்ல இடத்துல போய் நிறுத்தி ஒரு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு ஒரு பியர்லாம் குடிச்சு அப்படியே சாயந்தரத்தோடு வீட்டுக்கு திரும்பி வர்றது.
0: ஓகே
3: எனி வெதரில் போகிறதுனா நயாகரா ஃபால்ஸ் சென்ட்ரல்லையும் எனக்கு பிடிக்கும் சம்மர்லையும் பிடிக்கும். நயாகரா ஃபால்ஸ் எத்தனை தடவை போனாலும் எனக்கு தெரிக்காது.
0: லவ்லி ஆமாம் கண்டிப்பாக ஆல்வேஸ் ஆல்வேஸ் இல்லையா ஹேப்பனிங்கான இடம் இல்லையா அதுவும் லைட் நைட்டும் ஹேப்பனிங்கான இடம் கண்டிப்பாக. ம் ஆமாங்க. ம் ஓகே
3: ஓகே
0: நன்றி ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
3: ம் ஓகே நன்றி.
0: நயாகரா அந்த லேக்ல நயாகரா போகிற வழியில் வந்து ஒரு ஸ்பாட் இருக்குது. அது வந்து ஒரு பழைய மில்லு. அந்த மில்லை வந்து ஒரு ரெஸ்டரண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அனகாஸ்டர் மில்னு சொல்லிட்டு ஒரு இடம். நீங்கள் வந்து லாங் வீக்கெண்டில் இல்லை நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வெதர்லாம் நல்லா இருக்கு இல்லையா ஏதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக ஒரு டின்னர் சாப்பிட்ணும் லஞ்ச் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் அனகாஸ்டர் மில் அப்படின்னு சொல்லி தேடி பாருங்கள். அந்த ஸ்பாட் ரொம்ப ரொமான்டிக்கான ஸ்பாட். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோடு போகலாம், உங்கள் மனைவியோடு போகலாம், லவ்வரோடு போகலாம், டேட் பண்ணலாம். அந்த மாதிரியோட ஸ்பாட்டு தான். ஃபுட்டு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. ஃபுட்டுக்கு கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்பாட்டுக்கும் ஆம்பியன்ஸுக்கும் அந்த மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல தருணமாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா திஸ் வில் பி யுவர் பெஸ்ட் ஸ்பாட். அது டக்குன்னு தோணுச்சு அதனால் சொல்லிட்டேன். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். கமாண்டோ கண்ணன் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸ்ரீலங்கா போயிருந்தேன். ஐயோ அங்க எல்லா பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு பார்ட்டி வச்சு அப்புறம் ஒவ்வொரு நாளும் லஞ்சுக்கு டின்னருக்கு எல்லாம் இன்வைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பழைய நினைவுகள் எல்லாம் அதுல கேர்ள்ஸும் இருக்கிறாங்க பாய்ஸும் இருக்கிறாங்க. அயோமான் இருக்கு, மற்றது இந்த கிளாஸ்மேட் ராஜேந்திரன் அன்னைக்கு நான் வந்திருந்தேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன். இந்த ஃப்ரெண்ட் இந்த பர்த்டேக்கு 7 o'clock பர்த்டேக்கு 6:15 கோயிலுக்கிட்ட வந்தேன். கோயிலுக்கிட்ட வந்துட்டு அதுங்க மறந்துட்டேன். முந்தையெல்லாம் என்ன தெரியும் எங்க பார்க்கிங் இருக்கு, அந்த கேட் எல்லாம் மூடிட்டாங்க. அப்ப எனக்கு பார்க் பண்றதுக்கு எடுத்து பாத்துட்டு இருந்தேன். எடுக்கலாம் போயிருச்சு, 6:30 ஆயிருச்சு. அப்புறம் போயிட்டேன் பர்த்டே பார்ட்டி. தனியா மிஸ்
0: பண்ணிட்டேன்.
4: ஜோதி விழாக்கு முந்தையெல்லாம் ஜோதி விழாக்கு மக்கத்துல இருக்க கட்டாயம் நாங்க நானும் வைஃப் எல்லாம் வருவோம்.
0: ஒரு முக்கியமான கவிதை வேற வரப்போகுது கவிதை. இவர் வந்து கொண்டு வர போறாரு இன்னைக்கு நட்புக்காகவே. ரவி
4: பாலா
0: நினைக்கிறேன்
4: சூப்பர் கதை ஒன்று சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு.
0: ஓ ஏ நன்றி நன்றி ரொம்ப நன்றி.
4: மற்றது வந்து நீங்க சொன்ன பாட்டையும் படத்தையும் நான் பாக்குறேன். இப்போ ஒரு படம் ரெண்டு படம் பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் பார்த்து முடியல. ஒண்ணு வந்து ஏ படம், மற்றது வந்து பாய் பாய்ன்ற ஒரு படம்.
0: எப்படி நீங்க ஒரு படத்தை விடாம பாத்துறீங்க, சூப்பர். நீங்க உங்ககிட்ட தான் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
4: சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு போ காலையில் அப்புறம் சிஎம்ஆர்ல ஒரு பாட்டு, சிஎம்ஆர்ல போகல ஒரு பாட்டு, ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிரைவ் பண்ணி போக ஒரு பாட்டு எல்லாம் கேட்டு சிஎம்ஆர் எல்லாம் கேட்டுட்டு தான் போவேன். அப்புறம் பத்துக்கு பத்து டைம்ல ஒரு பிரேக் ஒன் எடுத்து பத்துக்கு ஒர்க் பண்ணுவேன். காலம் இப்ப வந்து நைட் டைம் தான் நல்லா கூட்டமா இருக்கிற செவனுக்கு பிறகு போயிட்டு சும்மா அந்த ப்ரோக்ராம் பாத்துக்கிட்டு யாருக்கும் கால் பண்ணணும்னா கால் பண்ணிட்டு அப்படி. இப்ப நைட் எங்க விருப்பம்னா, எனக்கு நீங்க சொன்ன மாதிரி நாகரா ஃபோர்ஸ் நல்ல விருப்பம். அந்த நாகரா வந்து லேக் ஒன்று இடம் இருக்கு, அந்த வேலூர்ல கூட்டு போனாங்க, அதுவும் நல்லா இருக்கும். மத்த இப்ப டவுன் டவுனுக்கு வந்து இருக்கத்தவங்க பிறகுதான் டவுன் டவுன் கூடவே
0: ரசிக்கிறேன்.
4: டொரண்டோ டவுன் டவுன் ரொம்ப அழகு, சூப்பர். எல்லா பில்டிங்கும் புது பில்டிங் எல்லாம் கட்டி எல்லாம் நல்ல வடிவா இருக்கு. எல்லா எந்த பில்டிங்கும் போகலாம். மத்தது வந்து கால்கரியில ஒரு ஃபைவ் இயர்ஸ் கால்கரியில இருக்க கால்கரி பேம்புக்கு போவோம். ஒவ்வொரு முறையும் பேம்புக்கும் எட்மண்டனுக்கும் போவோம். எட்மண்டன்ல ஒரு பெரிய மால் ஒன்று இருக்கும், அது நல்ல வடிவா இருக்கும் நைட்ல தான். பேம்ப் நல்ல அழகா இருக்கும் நைட்ல. கால்கரியில இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, டவுன் டவுன் கால்கரி வந்து அங்க சரியான குளிர் இடம் தானே. எல்லா பில்டிங்கையும் வந்து மேலால கனெக்ட், மேல ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணிருக்காங்க. கிளாஸ் வால் தான்
0: போட்டு,
4: அப்ப அதுக்குள்ள நீங்க நடந்து நடந்து நடந்து போகலாம். அந்த நைட்ல வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஒரு பில்டிங்ல வந்து உள்ளுக்கு ஒரு பொட்டானிக்கல் கார்டனே செய்து வச்சிருக்காங்க சாப்பிடறதுக்கு. அதுதான் நைட்ல இந்த ரெண்டு இடமும் எனக்கு நல்ல விருப்பம். ஸ்ரீலங்கால என்ன மலைநாட்டு பக்கம் போனா அந்த மாதிரி இருக்கும். இப்ப எப்படி இருக்கிறது, ஃபோர் இயர்ஸ் முதல் போகிற நான் போனேன் அங்க அப் கண்ட்ரிக்கு போனேன். அது அது இயற்கை அழகு, அது இயற்கை அழகு.
0: உங்களுக்கு ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன், நட்புக்கும் சேர்த்துதான் வருது அந்த பாட்டும். புது பாட்டு, புதிய பாடல் லிஸ்ட்ல இருக்கு. ஆமா
4: இந்த ரெண்டு பாட்டு படத்தை பார்த்து முடிச்சுட்டு நான் வெனஸ்டே உங்களுக்கு சொல்றேன்,
0: அப்டேட் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப நன்றி கண்ணன்.
5: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: நேரம் சரியாக 10:37 ஆகுது. டொரண்டோவுடைய தற்போதைய வானிலை எப்படி இருக்குன்ற முதல்ல பார்த்துருவோம். கரண்ட்டாக 21 degrees இருக்கு, 21 degrees Celsius இருக்கிற இந்த நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி 25-26 வரைக்கும் போகுது. மறுபடியும் இரவு நேரங்களில் வந்து குறையுது. இது வந்து ஒரு பீக் சம்மர் மாதிரியே இல்லைல்ல, என்னடா இது ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து நானும் அதே தான் ஃபீல் பண்ணுறேன். என்ன பண்ணுறது, இந்த வருடம் கனடாவில் வந்து நிறைய மாற்றம் வெதரில், முக்கியமாக இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்னாலேயும் கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. பட் டிராஸ்டிக் சேஞ்ச் இந்த தடவை வின்டர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லா ஆச்சரியங்களையும் கொடுக்கக்கூடிய விஷயம் கனடாவில். நான் வந்த புதுசில் இதை வந்து சொல்லுவாங்க, டோன்ட் பிலீவ் 4 W's அப்படின்னு சொல்லி, வெதரு, வெல்ஃபேரு, விமனு, அப்புறம் ஒர்க் லைஃப், ஒர்க், இது நாளையுமே வந்து நீ எப்பயுமே வந்து நம்பி இருக்காத, எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 4 W's 5 W's எதுன்னு தெரியல, எனக்கு 4 W தான் ஞாபகம் இருக்குது. கனடாவில் இருந்தால் நீங்கள் 4 W நம்பவே கூடாது அப்படின்றது மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. முதல்லலாம் இச்சா ஏன் இப்படி குறை சொல்கிறாங்க, வெதர் நல்லா தானே இருக்குது, எப்படி எப்படிலாம் கரெக்டாக இன்றைக்கி 10 மணிக்கு மழை வரும்னா ஷார்ப்பாக வரும், 8 மணிக்கு மழை வராது நின்றும் அப்படின்னா நின்றும் அப்படின்ற மாதிரி என்ன துல்லியமாக வந்து வெதர் ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஊரில் வெதரை நம்பாதேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அப்போ எனக்கு புரியல, இப்போ புரியுது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்றது. நீங்கள் நம்பவே கூடாது அப்படின்னா வெயில் அடிக்கும் நினைக்கிற நேரத்தில் மழை வரும், மழை வரும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வெளில போகும்போது வெயில் அடிக்கும், அந்த மாதிரியான வித்தியாசம் தான் இங்கே நானும் பார்க்குறேன். இப்போ அப்போனா அப்போ எப்பயோ வந்து முன்னோர்களே சொல்லியிருக்காங்க கனடாவில் வந்து வெதரை நம்பாத அப்படின்னாங்கன்னா இது வந்து தொன்று தொட்டு நடக்கிற விஷயமாக தான் இருக்குது. இப்போ வந்து திடீர்னு இயற்கையில் வந்து மாற்றத்தினால அப்படின்லாம் இல்லை, அப்போ இது வந்து கனடாவுடைய செட்டப்பே ட்ரெண்டே இப்படி தான் போல், எப்போ வேணால் எந்த வெதர் வேணால் மாறும், திடீர்னு வந்து வெயில் அடிக்கும், திடீர்னு மழை அடிக்கும், அப்படியே காத்தடிக்கும், என்ன வேணால் நடக்கும். அது வந்து நீங்கள் எல்லாத்தையும் கடந்து போகிறது தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி கனடாவில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜம் இல்லையா. சரி, இப்போ அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
3: காலை வணக்கம் குயின்சன்.
2: காலை வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கீங்க? சிறப்பாக ஜாலியாக இருக்கேன் குயின்சன். இன்னைக்கு வேலையா விடுமுறையா? விடுமுறை. ஜாலி லாங் வீக்கெண்டா?
3: இன்னைக்கு
2: மட்டும்தான். ஓ, அப்போ வீக்கெண்ட்லாம் வேலை செஞ்சீங்க நீங்க? ரைட். குயின்சன் சொல்லுங்க, நீங்க வந்து இரவு நேரங்கள் பிடிக்குமா உங்களுக்கு, இல்ல பகல் நேரம் ரொம்ப ஏர்லியா எந்திரிச்சு நீங்க நாளை ஆரம்பிக்கிறா ஒரு நபரா? இரவு தான். ஓகே, நைட் அவுட். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணி வரைக்கும் ஜாலியா சுத்துவீங்க? எந்த இடம் ஸ்பாட் ரொம்ப ஃபேவரட் உங்களுக்கு? ஜலபுல ஜில்கா சொல்லவே இல்லை குயின்சன். ஓ, ஆல் டைம் நீங்கள் ஒரு ரொமான்டிக் பர்சன் தான், அது சரி. ஏன்னா கேளத்தனமாக கேள்வி கேட்டிருக்கேன், நைட்டு தாண்டா பிடிக்கும் பசங்களுக்கு அப்படின்றீங்க? ஓகே ஓகே, புரிஞ்சு போச்சு குயின்சன்.
3: அது மட்டும் இல்லை, நான் வேலை செய்கிற நேரத்தில்
2: இரவு தான் அதிகமாக வேலை. ம்,
3: ஒரே
2: ஜாலியா நீங்க மட்டும்தான் சோலவா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருப்பீங்க. தனியா இருக்கிறது பயம்லாம் இல்ல உங்களுக்கு, தனிமை தான் பிடிச்சிருக்கு?
3: இல்ல, அவங்க இருந்தா புஸ்டிங் பண்ணி கொண்டே இருப்பாங்க. அது செய்ய இது செய்ய
2: என்ன பாடல் கேட்டு விருப்பம் குயின்சன் உங்களுக்கு?
3: பாடல் நேர்கள்
2: சரி போட்டுருவோம். உங்களுக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் நண்பி?
3: நண்பர் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறார். தினேஷ் உண்டு, அவர் சால் கூட்டு அப்புறன் நேபாளம் கூட.
2: சூப்பர். அப்ப தினேஷுக்கு கால் பண்ணி நண்பா நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னீங்களா? அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
1: காலை வணக்கம்.
2: காலை வணக்கம். நீங்க என்ன பேரே சொல்ல மாட்டீங்களா? நீங்க வந்து டைரக்டா சிஎம் மாதிரி வந்து ஹலோ ஜோசப் விஜயனும் நான் அப்படின்ற மாதிரி நாங்க வந்து பேர் சொல்லணுமா ஸ்ரீ? எப்பயுமே அப்படியே வணக்கம் அப்படின்னு அமைதியாயிருங்க.
1: எனக்கே
2: சொல்லுவீங்க. சரி, நீங்க வந்து உங்களுக்கு நீங்க ஒரு மார்னிங் பர்சன். இன்னைக்கு வந்து ஆக்சுவலி இன்னைக்கு வந்து வேர்ல்டு நைட் அவுட் டே அப்படின்றது ஒரு செலிப்ரேட் பண்றாங்க. இரவு நேரங்களில் பயங்கரமாக கூத்தரிக்கிற ஆட்களா இருக்கலாம், இல்லை நீங்க வந்து ரொம்ப விடியல் உங்களுக்கு பகல் நேரம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஆளா இருக்கலாம். நீங்க எப்படிப்பட்ட ஒருத்தர்? நைட்டு தான். என்னப்பா கேள்வி இது? ஸ்ரீயை பார்த்து என்ன கேள்வி? பகல் எல்லாம் 11 மணிக்கு சூரியனை பாக்குறதுக்கே 11 மணி ஆயிருது. கேரளாவில உங்களுக்கு நைட் அவுட்டுக்கு பிடிச்ச ஸ்பாட் என்னது? எங்க அட்டி போடுற இடம் அப்படின்னு? டவுன் டவுன் தான். டவுன் டவுன்ல எங்க ஒரு வீடு இருந்தா பரவாயில்ல, இப்ப 4-5 வீடு இருக்குதே. உங்களுக்கு ஆமா நெருங்கிய நண்பர் நண்பி, உங்களுக்கு நண்பன் சொல்லக்கூடாது, நண்பி யாரது?
1: நண்பர்
2: நண்பன் யாரது? நெருங்கிய உயிர் தோழன்
1: இருக்காரு.
2: என்ன பண்ண
1: என்ன படிச்ச ஸ்கூல் வந்து நம்மட கிரிக்கெட் கேப்டன் இருக்கார்ல.
2: ஆமா,
1: ஃபார்மர்
2: கேப்டன் படிச்ச அந்த ஸ்கூலா?
1: கண்டி திருத்துவ காலேஜ்ல படிச்சான்.
2: ஓ ஓகே ஓகே. சிறப்பு. என்ன பாடல் கேட்க விருப்பம் உங்களுக்கு இன்னைக்கு?
1: பாடல் வந்து எல்லாரும் இந்த பாட்டு கேட்டாலும் தெரியல, நண்பனே.
2: நண்பனே எனது உயிர், அந்த பாட்டா? தலைவா சொல்லுங்க.
4: கார்த்திகா அண்ட் சேந்தன் பர்த்டே கொண்டாடுற திருமணம் கொண்டாடுறது வாழ்க்கை கொண்டு மற்ற நீங்க சொன்ன சார் நான் வந்து நாட்கள்ல வந்து எனக்கு வந்து மூணு டபுள்யூ தான் சொன்னாங்க வேலையில் டபுள்யூ
2: அப்படியா ஓகே
4: மற்ற போன சனிக்கிழமை நான் அந்த கரம்பேருந்த காணிவெளிக்கு போயிருந்தேன் அந்த பரேடு பாக்குறதுக்கு வந்த வருஷம் நிக்கக்கூடிய இருந்துச்சு பரேட் பாக்குறதுக்கு அவ்வளவுக்கு சரியான வெதர் வந்து சரியான ஹார்ட் ஆகுது 35 degrees கொஞ்சம் டவுன் டவுன்ல 35 degrees
2: கிடைக்கும்
4: அப்ப நீங்க சொன்ன சார் இது காரணம் வெதரை ப்ரெடிக்ட் பண்ணவே இயலாது
2: எஸ் விமனையும் ப்ரெடிக்ட் பண்ண இயலாது வெதரையும் ஒர்க் வெல்ஃபேர் வணக்கம்
5: காலை வணக்கம் ராஜ்
2: காலை வணக்கம் சாரா என்ன சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுதே
5: இல்ல இல்ல இல்ல இல்ல
2: இல்ல
5: நைட்ல வெட்டிங் ஃபங்க்ஷன் இருந்தது
2: எத்தனை கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்க சாரா புரியல எனக்கு என்ன நீங்க போய் தாலி எடுத்து கொடுத்தாதான் கட்டுவாங்களோ
5: இல்ல என்ன ஃப்ரெண்டோட வெட்டிங் இப்ப ஒரு 2 வீக்ஸ் ஆ நடந்துட்டு இருக்கு தெரியும் தானே
2: அப்படியே 2 வீக்கா வெட்டிங் நடக்குதா 2 வாரமா நடந்துட்டு இருக்கா
5: ஆமாமா
2: ஓ அப்ப அதாவது எல்லாத்துக்கும் நீங்க தான் போய் தலைமை தாங்க
5: நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க ஓபன் ஹவுஸ்ல இருந்து மெஹந்தில இருந்து அது இது அப்படி எங்கேஜ்மென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ரிசெப்ஷன்
2: ஆஹா
5: அதுக்கும்
2: போய் நீங்க தான் தாலி எடுத்து
5: கொடுக்கணும்
2: உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு
5: நட்பா எங்காகும் பாட்டு உண்டு RRR படத்துல அந்த பாட்டு போடுங்க
2: சூப்பர் RRR படத்துல நட்பு பாட்டு
5: ஆமா
2: ஓகே அது போட்டுருவோம் உங்களுக்காக கண்டிப்பா நீங்க சொல்லுங்க நீங்க வந்து நைட் பர்சனா மார்னிங் பர்சனா நீங்க
5: கடவுள் எங்களை படிச்சிருக்கான் அது மாதிரி நாங்க இயங்கினாத்தான் எங்கட நல்லா இருக்கும்
2: என்ன ஒரு பஞ்ச் டயலாக் சூப்பர் கரெக்டு தான் நீ சொல்றது உங்களுக்கு வந்து மார்னிங் ருட்டீன் எப்படி இருக்கு இப்ப வந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிறேன்னு வச்சுக்கோங்க என்ன என்ன பண்ணுவீங்க டியூட்டி இல்லாத நாள் வேலை இல்லாத நாட்கள்ல
5: ப்ரே பண்ணி போட்டு கிச்சனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த அருவாறு திங்கள் செவ்வாய் திங்கள் புதன் வெள்ளி இந்த ஒரு அடுக்கிறதுக்கு இந்த ரேடியோல ஒரு ஆள் அவளுடைய
2: என்னடா இன்னும் நம்மளையே உள்ள கோத்து விடலேன்னு பார்த்தேன் ஓகே
5: என்ன செய்ய விதியா போச்சு அது அந்த அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் போய் போய் பங்கு பாட்டினா கொஞ்சம் ஒரு பூஸ்ட் கொண்டு வரும் அந்த நாள் அப்படி அப்பதான் அந்த டீ எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு போய் அந்த அதுவையெல்லாம் கேட்டா தான் கொஞ்சம் அந்த உடம்புல ஒரு டெம்பு வரும்
2: டெம்பு வரும் சூப்பர் சூப்பர் சாரா
5: அந்த ஆள் ரொம்ப பயம் எல்லாருக்கும் இன்றைக்கு பாருங்க லாங் வீக்கெண்ட் வந்துட்டாரு
2: ஆமா லாங் வீக்கெண்ட் அன்னைக்கு நான் வந்து வேற யாருக்குமே என் பாஸ் கூட வந்து இந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு பயந்து வர வேண்டியதா இருக்கு ஓடி ஓடி
5: அலட்டி அனுப்பினது வெள்ளிக்கிழமை வந்துட்டாரு நன்றி நன்றி
2: நன்றி நன்றி வெள்ளிக்கிழமை கதை கேட்டீங்களா
5: காலையில அப்படியே ஒரு வாக் போவேன் தோட்டத்துல
2: போய் இதெல்லாம் வந்து பறிக்க வேண்டிய ஐட்டத்தை எல்லாம் பறிச்சுட்டு வந்து அன்னைக்கு பொரியலா
5: வருவோம் விவசாயி மாதிரி எல்லாம்
2: சூப்பர்
5: போயிட்டு ரோசா தோட்டத்துல ஒரு சுத்து சுத்திட்டு
2: எங்கெங்கெல்லாம் வீடு இருக்கோ கலப்புடுங்க வேண்டியதெல்லாம் கலப்புடுங்கிட்டு
5: கடையெல்லாம் புடுங்கிட்டு இந்த ரோசா பூ நான் அந்த கொஞ்சம் ஓல்டா ஒரு நேரம் வெட்டுவேன் வெட்டி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி
2: வைப்பேன்
5: தேவையானவங்க வாங்க தரலாம் ஃப்ரீ
2: என்ன பண்ணுவீங்க அந்த ரோஜா இதழ்கள் எல்லாம் வச்சு காய வச்சது
5: சம்டைம் அந்த டீ போட்டு குடிப்பேன்
2: டீ போட்டு குடிப்பீங்க ஓகே
5: ஹாட் வாட்டர்ல நல்லா இருக்கும் வாய் கொப்பளிக்க நல்லா இருக்கும் அடுத்து நல்ல பவுடர் மாதிரி அரைச்சு போட்டு ஃபேஷியலுக்கு நல்லா இருக்கும்
2: வாவ் ஓகே
5: இந்த வீட்ல வச்சா வாசம் நல்ல வாசம் தானே, சும்மா ரூம்ல வச்சா நல்லா இருக்கு வாசம்.
2: நைஸ் நைஸ் சூப்பர், அருமையான தகவல்களும் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சாரா.
5: நன்றி நன்றி,
2: மீண்டும் சந்திப்போம். நன்றி,
5: இன்று மண்டே சந்திப்போம்.
2: சந்திப்போம் கண்டிப்போம். அடுத்த மண்டே வையன் என்னாச்சு?
5: மகளிர் சங்கத்துல யாரும் இல்லையா இன்னைக்கு?
2: ஆமா, எல்லாம் ஒருத்தங்க வந்து தாய்லாந்துல வந்து பாட்டுக்கத்துக்கு போயிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, இன்னொருத்தங்க லண்டன்ல வந்து உங்களை மாதிரி தாலி எடுக்க கொடுத்து போனாங்க, கல்யாணத்துக்கு போனாங்க. எனக்கு புரியல, அங்க வந்து வேற ஒருத்தங்க கல்யாணத்துக்கு போனாங்களா இல்ல இவங்க கல்யாணத்துக்கு போனாங்களான்னு தெரியல, அத்தனை நாள் ஆச்சு இன்னும் வரல. மகளிர் சங்கத்துல எல்லாருமே மிஸ்ஸிங். திருப்பி எல்லாரும் அட்டெண்டன்ஸ் போட சொல்லுவோம். ராஜேஸ்வரி அம்மால இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் அட்டெண்டன்ஸ் போட்டே ஆகணும், போட சொல்லிடுவோம்.
5: நன்றி
2: நன்றி சாரா, நன்றி. வணக்கம், அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
6: வணக்கம் சுதன்.
2: வணக்கம்
6: சுதன். நீங்களும் சத்யாவும் நீங்களும் ரவிபாலாவும், அந்த ரவிபாலாவின் குரல்லையே எனக்கு தெரிஞ்சது, முழுக்க தெரியிட்டது.
2: இவர் வெளியே சுத்த ஆரம்பிச்சிட்டாரு, ஃபுல்லா எல்லாம் தேறிட்டார். அவரெல்லாம் கண்டிப்பா தேரக்கும், அவரெல்லாம் சும்மா வந்து நம்மளை ஏமாத்திட்டு இருக்காரு. ஃபுல்லா ஃபுல்லா குணமாயிருச்சு அப்படின்னா அந்த கேர் கிடைக்காதுல்ல, அதனால
6: தான். ஒரு பயாலஜிஸ்ட்.
2: உங்களுடைய இணைப்பு விட்டு விட்டு கேக்குது எங்களுக்கு, ஒழுங்கா கேக்கல, நெட்ஒர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன்.
6: நான் சொல்ல வந்த விஷயம், திருப்பி சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, எஸ்பிவி சொல்லி இருக்கிறார் எனக்கு இரவு தான் பிடிக்குமாம்.
2: ஏனென்றா
6: இரவு தானாம் தான் வாழ்க்கைய தீர்மானித்தது இரவில தானாம். எல்லாத்தையுமே அவர் இரவில தீர்மானிச்சு முடிச்சுட்டு உலக பாட்டுகள் எல்லாத்தையும் கேட்டதுல இருந்து கேட்டுட்டு போய் படுத்துக்கிறாராம். இப்ப நான் நேற்று நீங்க சொன்னீங்களே வாகனம் ஓட்டுறது பயம் மழை, அது நான் நேற்று மலைக்குல எனக்கு பஸ்ஸுக்கு எனக்கு பஸ் இதுல நல்லா பிடிச்சு போச்சு. என்னன்னா மலைக்குல அந்த மாதிரி எல்லாத்தையும் கிளியரா முடிச்சு கொடுத்து
2: விட்டேன்.
6: நான் சாப்பிட்டு சொல்லிட்டு போயிடலாம், மழை இருட்டு என்னால செய்யலாதுண்டு.
2: ஒரே அமைதியா தூங்குறப்ப நம்ம வந்து தனியா வந்து வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஆக்சுவலி எனக்கு பர்சனலா நான் வந்து வரைகிறது தானே எனக்கு மெயின் ப்ரொஃபஷனா இருந்தது, அதனால இப்போ வரைகிறதா இருந்தாலும் சரி, புக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, முக்கியமாக படிக்கிறது, வரைகிறது, படம் பார்க்கறது, பாட்டு கேட்குறது, இது எல்லாமே வந்து அதிகமாக நான் பண்ணுறது இரவு நேரங்களில் தான். எனக்கு வந்து நைட் டைம் அப்படிங்கிறது, அதாவது அலோன் டைம், நைட் டைம் அப்படின்னா அந்த கேங்காக போய் பயங்கரமாக வந்து ஊரை சுற்றி நைட்டு வெளியில் சுற்றுறது, வெளியில் சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு போயிட்டு உல்லாசமாக ஆன கத்திக்கிட்டே இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு எப்பயாவது ஒரு தடவை தான். அது அதிக நேரம் வந்து இரவு நேரங்கள் வந்து தனிமையான இரவுகள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எதர் ஃபேமிலியோட மனைவியோட இல்லை அப்படின்னா தனிமை, அது வந்து ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். செம்ம குவைட்டாக இருக்கிற டைமில் வந்து உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து காலையில் பயங்கரமாக மூளை செம்ம ஸ்பீட் லெவல் செய்யும், எனக்கு நைட் டைமில் தனியாக அமைதியாக இருக்கும்போது மூளை இன்னும் வேகமாக வேலை செய்யும். மூளை வந்து வேகமான்றதோட ரொம்ப தாட்ஃபுல்லாக வந்து இருக்கும் என்னுடைய மைண்டு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு வரைய ஆசைப்பட்றோம் அப்படின்னா ஓன் ஐடியாஸ், அதாவது ஒரிஜினல் ஐடியாஸ், ஒரிஜினாலிட்டியோடு வந்து சில ஐடியாஸ் வருது அப்படின்னா அப்போ அப்போ தான் வரும். அதே மாதிரி புக் படிக்கிறப்ப என்னோடய விஷுவலைசேஷன் இப்போ படிக்க படிக்க வந்து அந்த அப்படியே அந்த படம் வந்து கண்ணு முன்னாடி ஓடும். அது எப்போ அது இரவு நேரங்களில் எனக்கு படிக்கும்போது எனக்கு பர்சனல் இதெல்லாம் எனக்காக நான் எனக்கே சொல்கிறது. அதே மாதிரி திரைப்படம் பார்க்குறப்பவும் வந்து பகல் நேரங்களில் பார்க்குறத விட இரவு நேரங்களில் திரைப்படம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுமாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் வந்து இப்போ அதே மாதிரி தனியாக வெளியில் போனாலும் வெளியில் போய் ஆரவாரமாக இருக்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணாமல் எங்கேயாவது போய் அப்படியே அந்த லேக் ஷோர் சைடில் எங்கேயாவது உட்காந்துட்டு அங்கே அதிகமாக யாருமே இருக்க மாட்டேன். அதுவும் நீங்கள் ஓக்குவில் சைட்லாம் போனீங்க அப்படின்னா ரொம்ப ரேராக தான் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்போ அங்கே போய் உட்காந்து சன்செட் பார்க்கலாம். லிட்ரலி வந்து அங்கே வந்து நானும் அந்த சூரியனும் மட்டும்தான் இருப்போம். ஸோ டைரெக்டாக பேசுகிற மாதிரி ஒரு கான்டாக்ட் இருக்கும். அப்படி வந்து பேசக்கூடியது தான் வந்து அந்த இயற்கையோட நம்ம பேசுகிறது. ஸோ சூரியனோடு நம்ம பேசுகிறதுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு டைம் வந்து அந்த சன்செட் அப்படின்றத விரும்புகிறேன். சன்ரைஸ் ஆஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான், பட் சன்ரைஸோட சன்செட்டில் இன்னும் கொஞ்சம் பீஸ் அதிகமாக. அப்போ வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் சன்ரைஸை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூளை அதிகமாக வேலை செய்யும், இங்கே வந்து பீஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஃபீல். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆள், இரவு நேரங்கள் உங்களுக்கு இரவுக்கு 1000 கண்கள் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இரவு நேரங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லை பகல் நேரம் பிடிக்குமான்றதையும் என்கிட்ட சொல்ல போகிறீங்க. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். புருஷோத்தமன் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நான் நல்ல மகிழ்ச்சி ஆகிறேன் நன்றி. இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய நண்பர் தின நல்வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி. உங்களுக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள்.
7: நன்றி. எனக்கு வந்து இரவுதான் கூட விருப்பம் என்று நான் அந்த நீங்களும் பார்த்தீங்களா தெரியும், குறிப்புகள் பார்த்தா தெரியும், அந்த சிறைகள்ல சில ராசிகள் இந்த குணம் அப்படி என்று சொல்றார்கள். இப்ப நான் கன்னி ராசி வந்து சந்திரன் ஆதிக்கம் என்று சொல்றாங்க. அதால வந்து எப்பவும் வந்து நான் வந்து இரவல்லதான் எனக்கு நான் இங்க வந்து செய்த வேலையெல்லாம் இரவு வேலை தான். இரவல்ல இல்லாத கண்களை மூடி மூடி சோர்ந்து கொண்டு நான் உற்சாகமா வேலை செய்வேன். ஆனா மற்றது இப்பவும் என்னதான் இருந்தாலும் பகல் வந்து ஒரு கொஞ்சம் தான் தூங்குவேன், பெரிய நேரம் தூங்க மாட்டேன். ஆனா இரவல்ல நல்ல உற்சாகமா திரிவேன். திரைங்கள்ல இரவல்ல வழியால போய் அந்த சம நேரங்கள்ல தனிமையில இருக்கிறது அந்த நேரங்கள்ல சும்மா ஏதாவதுன்றதெல்லாம் நான் இரவல்ல தான். மற்றது நீங்கள் அந்த நட்புக்கு சொன்னீங்கல்ல, நானே அந்த நட்புகளை பற்றிய சொல்லி கேட்டது எந்த நண்பர்கள் வந்து இப்ப ஒன்று முகம் தெரியாத நண்பர்கள் தான் இருப்பாரு. நீங்க இருக்கிறீங்கள்
2: இப்படி சொல்றீங்க நிஜமாக. உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு?
7: எனக்கு வந்து ஆண்கள்ல வந்து ரெண்டு பேர் இருக்கிறோம் இப்ப. இங்க என்னோட வேலை செய்த ஒரு ஆள் வந்து செந்துரன் என்று சொல்லி, மற்றொரு ஆள் வந்து ஆனந்தன் என்று சொல்லி. மற்றது பெண்கள்ல ஒரு ஆள் இருக்கிறார், நான் பேர் சொல்லவில்லை. அவர் வந்து எனக்கு இறைவன் தந்தது, அது இறைவன் நேரம் தந்து எனக்கு எல்லாமா இருக்கிறார், குருவாக எல்லாமா இருக்கிறார். அது சாகும் நான் இனி அடுத்த ஜென்மம் வந்து அந்த பந்தம் தொடரும் அந்த அப்படி ஒரு இது. மற்றது அதே போல இப்ப நீங்கள் பெற்ற பேர் இருக்கிறோம் முகம் தெரியாத நட்புகளா இருக்குதுங்கள். ஆனா என்னென்று சொன்னால் இன்னொருவர் வந்து இப்ப என்னோட கதைக்கிறேன் இல்ல, அவர் வந்து முகம் தெரியாம நட்பா கரகாலமா இருந்து அவரோட எல்லா நண்பர்களும் சிரிச்சு பேசி கதைக்கிறார்கள். எல்லாரும் நேரம் எல்லாம் போய் பாட்டிகள், நான் ஒரு பாட்டிகளுக்கும் போறேன் இல்ல. அவருக்கு முதல் முதல் வந்த திருமணத்துக்கு வந்த பொண்ணு எனக்கு தான் மெசேஞ்சர்ல அனுப்பிடுவோம், அவர்கிட்ட முகம் எனக்கு தெரியாது. அப்ப நாங்கிட்ட நீங்க எல்லாருக்கும் உங்களோட நிலையில இல்ல அவங்க விளையாட்டு திறமை நாங்காட்டி விட்டுருவாங்க, நீங்க பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி அவர் ஒரு 5-6 பேரை காட்டினவர். நான் சொன்னா நீங்க இந்த பெண்ணை கட்டுங்கன்னு, அந்த அந்த பெண்ணை தான் கட்டினவர். கட்டிய இங்க வந்து அவவும் தொலைபேசி எடுத்து எல்லாம் கதைச்சவர், அவைய அம்மாவையும் கூப்பிட்டு கதைச்சது. ஆனா இன்று வரைக்கும் அவச்ச முகம் நான் பார்க்கல.
2: அப்படியா? ஓகே.
7: ஆனா இப்ப என்னொரு பழக்கம் இருக்கு, இப்ப நிறைய பேர் நிறைய நண்பர்களை வச்சு பாட்டிகள் எல்லாம் தண்டு நான் ரெண்டு மூன்று பேரை வச்சு நண்பர்களா இருந்தாலும் ஆனா ரெண்டேக்கும் அவையோட்டு பிரிக்க
2: மாட்டேன்.
7: இப்ப இப்ப எனக்கும் செந்தூரன் என்ற நண்பனுக்கும் இடையில கிட்டத்தட்ட மூன்று வருஷம் காரணம் இல்லாம வார்த்தையால் மௌனித்தது. நானும் அவருக்கு வாழ்த்துவள் போட்டு கொண்டிருந்தேன். என்ன செய்த நான் திடீரென்ன நான் ஒரு தந்தி அதினத்துக்கு ஒரு கவிதை
2: சொன்னேன்.
7: அந்த கவிதையை எனக்கு ரெக்கார்ட் பண்ணி போட்டோன்னா நானும் நல்லமாய் இதுதான் அந்த உண்மையான நட்பு என்று சொல்றேன். நானும் அவருக்கு அப்படியே இப்போ திருப்பி பழைய மாய் கதைக்கிறோம். அதான் சொன்னேன் நான் சிறங்களை நண்பர்களை மனசாம் வந்தா நான் அமைதியா இருந்து இப்போ நல்ல மாதிரி அவர்களுக்கு வாழ்த்துகளை போட்டுக் கொண்டு இருக்கிறோம் இல்லையா. அந்த நட்புக்கு சண்டையும் வராது. நன்றி. மற்றவையும் கதைக்கணும். நான் மற்றது இந்த பாடல் வந்து நேரம் இருந்தா சிநேகிதி படத்துல தேவதை வம்சம் நீ என்று போட்டு விடுங்க.
2: தேவதை வம்சம் நீ. ஓகே போட்டுருவோம் கண்டிப்பா.
7: நம்மள எத்தனை மணிக்கு இந்த பாடல் போடுவீங்க? 12
2: மணிக்கு? 1 மணி நேரம்? ஆமா கண்டிப்பா 12 மணிக்கு தான் வரும்.
7: ஓகே அப்ப அப்படி நான் கேக்குறேன். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
8: வணக்கம் ராஜா. ரவிபாலா
2: சுவாமி சொல்லுங்க. நேரம் முடிஞ்சாலும் நீங்க வந்து வெயிட் பண்ணதுனாலயே எடுத்துட்டேன்.
8: நன்றி நன்றி ராஜ். ஓகே குயிக்கா போறோம்.
2: யா கவிதை ரெடியா? நட்புக்காகவே வந்து ஒரு கவிதையை எடுத்துட்டு வந்திருக்காரு. இன்னைக்குமே வந்து வேற எதை வேணா நம்ம எப்ப வேணா கேட்கலாம். ஆனா கவிதை அப்படின்றது நமக்கு கிடைக்கிற வர மாதிரி வர பிரசாதம். அதனால பொறுமையா நின்று சாமி கிட்ட எப்படி சாமி கும்பிட்டுட்டு நீங்க பிரசாதம் வாங்கலாம் அந்த மாதிரி பொறுமையா நின்று கேட்க வேண்டிய விஷயம் இருக்கு. நான் அப்படியே எல்லாத்தையும் மியூட்ல போடுறேன். நீங்க மட்டுமே பேச போறீங்க. உங்க கவிதையை நாங்க எல்லாரும் கேட்க போறோம். சரிக்கே
8: நன்றி ராஜ். ஊக்கத்துக்கு ஊக்கந்தாரத்துக்கு மிக மிக நன்றி.
2: உங்களுக்கு நேரம். உங்களுக்கு
8: நட்பு கலங்கமில்லா இதயங்கள் நிறைவுடன் கழித்திருந்தோம். கலங்கமில்லா இதயங்கள் நிறைவுடன் கழித்திருந்தோம். கிடைத்ததை பிரித்து இனிப்பாய் சுவைத்திருந்தோம். கிடைத்ததை பிரித்து இனிப்பாய் சுவைத்திருந்தோம். ஏற்றமில்லை தாழ்வுமில்லை உயிர்ப்புடன் உறவானோம். சேர்ந்து நின்றால் தூரம் போகும் சோகமெல்லாம். ஏற்றமில்லை தாழ்வுமில்லை உயிர்ப்புடன் உறவானோம். சேர்ந்து நின்றால் தூரம் போகும் சோகமெல்லாம். முகவரி தேவையில்லை முராரியும் எமக்கில்லை. முகவரி தேவையில்லை முராரியும் எமக்கில்லை. தளம்பி வீழ்ந்ததில்லை தாங்கும் நட்பு கரங்களால். சுற்றி வர இருந்ததால் சுவராய் அரணாதலால். தளம்பி வீழ்ந்ததில்லை தாங்கும் நட்பு கரங்கள் சுற்றி வர

0: நட்புகள். நண்பனின் காதலுக்காய் காவல்களை சிதறடிக்கும். நண்பனின் காதலுக்காய் காவல்களை சிதறடிக்கும். காவல் காத்த நட்பு காலத்தால் மாறிடணும். காவல் காத்த நட்புகள் காலத்தால் மாறிடணும். நகர்ந்து நெளியாமல் நாளும் ஆழ்மனதில் நலமாக ஊஞ்சலாடும் உரமாய் இதயமதில். காவல் காத்த நட்புகள் காலத்தால் மாறிடணும். நகர்ந்து நெளியாமல் நாளும் ஆழ்மனதில் நலமாக ஊஞ்சலாடும் உரமாய் இதயமதில். இந்நாளில் தாளாட்டுவோம். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நன்றி ராஜ்.
1: சிறப்பு சிறப்பு. வழக்கம் போல் உங்களுடைய சிக்னேச்சர் ஸ்டைலை வந்து கொடுத்துட்டீங்க எங்களுக்காக. நான் கேட்ட உடனே நீங்கள் சுட சுட ஸ்பாட்லேயே ரெடி பண்ணி கொண்டதுக்காக நன்றி சுவாமி.
0: அப்படி ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி ராஜ்.
1: நாங்கள் தான் நன்றி சொல்லணும். எவ்வளோ அருமையான ஒரு கவிதை இன்றைக்கி நண்பர்களுக்காக கொடுத்துருக்கீங்க, நட்புக்காக கொடுத்துருக்கீங்க.
0: நன்றி.
1: எனக்கு இந்த கவிதையில் ரொம்ப பிடிச்சது வந்து ஜெண்டர் பயாஸ்டா இல்லாமல் பொதுவாக எழுதியிருந்தார். அதுதான் வந்து அதில் இருந்த ரொம்ப அழகான விஷயம். நட்புன்றது எல்லாருக்கும் சமம் தானே. அதில் வந்து ஆண் பெண் அப்படின்னு இல்லாமல் எந்த ஒரு ஜெண்டர் பயாஸ்டா இல்லாத ஒரு நட்பு தான் நமக்கு கண்டிப்பாக தேவை. நமக்கு பயங்கர நெருங்கிய ஆள் வந்து ஒரு நண்பியாக கூட இருக்கலாம். நான் ஆணாக தான் இருக்கணும் அவசியம். அதேமாரி பெண்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு ஆணாக இருக்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை. எல்லாமே வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக நம்பி நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். நமக்கு நாளைக்கு திடீர்னு ஒன்று அப்படின்னா நம்ம ஃபோன்லேருந்து முதல்ல கால் யாருக்கு போகும் அப்படின்னா அந்த நம்பருக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட நட்புக்கு அழகான கவிதையை கொடுத்ததுக்காக நன்றியை சொல்லிவிட்டு கடைசி நேரம் முடிஞ்சாலும் வந்து வெயிட் பண்ணுறாரு, அதனால் எடுத்துருவோம். சொல்லுங்கள் தலைவா.
2: மீண்டும் ஸ்ரீ.
1: ஆமா, என்ன சொல்ல வந்தீங்க ஸ்ரீ? ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா?
2: வந்து என்னன்னா ராஜ், உங்களோட கதை கேட்க முடியாம போயிட்டு ஒரு சில கதைகள். ஒரு சின்ன குவெஸ்ட், இஃப் யூ கேன், உங்களுக்கு முடிஞ்சா நீங்க செய்யலாம். என்னண்டா அதுல அந்த கதையை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணிடுமோ ஒன் சாட்டர்டேஸ்.
1: ரெக்கார்ட் பண்ணி ரிப்பீட் பண்ணுறேன். ஆக்சுவலி இதை நானுமே யோசித்தேன், என்னோடய பாஸ்கிட்ட கேட்குறேன். அது வந்து நீங்களே வச்ச நேரங்களும் வைக்கிற கோரிக்கை அப்படின்னு சொல்லி அந்த அந்த போர்ஷன் மட்டும் ரெக்கார்ட் பண்ண
2: முடியுமா? அந்த வேலை டைமில் சில டைமில் மிக்ஸ் ஆகுது. அது ரொம்ப கவலையாக இருக்கும். அது பாதி கேட்டு மிச்ச பாதி கேட்காட்டி.
1: ஆமாம்.
2: ஒரு சின்ன வேண்டுகோள், ட்ரை பண்ண முடியும்னா ஒரு ரிப்பீட் பண்ணி ஒரு ஒரு ஒரு ஒரு அளவான டைமுக்கு எல்லாரும் கேட்க முடியும். ஒரு 10 மணி நைட், ஒரு 9 மணி அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சூப்பர்.
1: நான் போடலாமே. சிறப்பான ஐடியா, நல்ல ஐடியா, ரொம்ப நன்றி. நிச்சயமா அதை நான் வந்து
2: ப்ளீஸ், ஏன்னா அவரோட கதைகள்லாம் அந்த மாதிரி அருமையா இருக்கும் கேட்கறதுக்கு. 2-3 கதைகள், பெயிண்டிங் கதை, யானை கதை எல்லாம் கேட்டேன். அந்த 2-3 மிஸ் ஆயிட்டு.
1: கண்டிப்பா. போன வெள்ளிக்கிழமை வந்து சுஜாதா எழுதிய ஒரு ரயில் புன்னகைன்னு சொல்லி ஒரு கதை, எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கதை. வந்து பெருசா ஃபேமஸ் ஆகல அந்த கதை. சுஜாதா எழுதிய கதைகள் எல்லாமே ஃபேமஸ் ஆன, அந்த கதை பெருசா ஃபேமஸ் ஆகல, ஆனா அந்த கதை தான் ஆகும்.
2: நான் கேட்டு ஒரு 10 நிமிஷம் கேட்டேன் அந்த ரயில்ல போயிட்டு. அந்த நீங்க சொன்னீங்கல்ல கொஞ்சம் அந்த அவரு இந்த அப்புறம் மனைவியோட பேசி அதோட எனக்கு வேலை டைம்
1: ஆரம்பிச்சு. நன்றி. ஐயோ சாரி, கட் பண்ணேன், ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆனால் கண்டிப்பாக இதை வந்து இந்த கோரிக்கையை வந்து ஏற்றுக்கிறேன். நிச்சயமாக வந்து என்னோடய பாஸ்கிட்ட பேசி ஒரு ரிப்பீட் ஷோ வந்து நைட் நேரங்களில் போட முடியுமான்றதை கேட்டுருவோம். ஏன்னா இரவு நேரங்கள் தான் பொறுமையாக உட்காந்து கதை கேட்குற டைம். அதை முயற்சி பண்ணும் அதை போடுறதுக்கு. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். கடைசி நேயர், ஹலோ.
3: ஹலோ
1: ஹலோ
3: ஹலோ
1: ஹலோ, வணக்கம். சத்யா பேசுகிறேன். வாவ், வாட் அ சர்ப்ரைஸ். சத்யா வந்துட்டீங்களா?
3: வேலைக்கு
1: நன்றி மட்டும் பத்தாது. எங்க ட்ரீட் சொன்னா நாங்க வருவோம்.
3: சிறப்பா
1: ஒரு ட்ரீட் கொடுத்துதான் ஆகணும். நீங்க எஸ்கேப் ஆகவே முடியாது.
3: ஆமா

0: ஓகே, நீங்களே ஸ்பாட் சொல்லுங்க, நாங்க வந்துடுறோம்.
1: எப்படி இருந்தது?
2: எல்லாம் நல்லா போச்சுது, நல்ல சந்தோஷம். அங்கிருக்கும் மட்டும் உங்களோட நிகழ்ச்சிக்கு வச்சு தெரியாது, ஆனா தெரிஞ்சு இல்லைங்க போனா அப்புறம்
0: போயிட்டு
2: சரியான பிஸியா போயிட்டு என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ்களோட ரீயூனியன் போட்டோம். அதுல இல்ல 40 வருஷம் 30 வருஷமா பார்க்காத பள்ளி தோழர்கள் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது.
0: இதை விட வேற என்ன வேணும்?
2: ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை விட தாரணி வந்து நாங்க கண்டாக்ட் பண்ணினாங்க, ஆனா போய் நேர போய் மீட் பண்ண முடியல. நான் அவ இந்த சிட்டிக்கு போற டைம்ல போட்டா அவ வேற எங்கயோ டூர் போயிட்டா, ஆனா நாங்க டெக்ஸ்ட் பண்ணி கலெக்ட்
0: ஓகே.
2: ஆமா,
0: கூடிய விரைவில் மீட் பண்ணிருவீங்க. நியூஸ்ல வரப்போது நீங்க சந்திக்கிற அந்த நாள். எனக்கு லண்டன்ல இருந்து என்ன வந்திருக்கீங்க சத்யா?
2: லண்டன்ல
0: இருந்து எனக்கு ஒரு அழகான பொண்ணு பார்த்து வச்சிருப்பீங்க நினைச்சேன்.
2: பொண்ணுதான் இருக்கிறேன்.
0: பொறுமையா சண்டை போடலாம். ஓகே ஓகே, பாடல் ஏதாவது கேட்க விருப்பமா சத்யா உங்களுக்கு? ஹலோ சொல்ல தான் வந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சத்யா. தொடர்ந்து இதே மாதிரி வழக்கம் போல பழையபடி நீங்க உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். ஓகே, பண்ணிடலாம். நன்றி நன்றி சத்யா.
2: நன்றி நன்றி, வணக்கம்.
0: அவ்வளோதான், நேரம் கடந்து போனாலும் எல்லா நேயர்களுக்கும் ஒரு ஹலோ சொல்லணுன்றதுக்காகவே வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஸ்வீட் இன்னைக்கு இணைந்த எல்லா நேயர்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு செய்திகளை தொடர்ந்து என்றும் கிழக்கல் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
3: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
4: நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபர் அனுமதி வழங்கியுள்ளார். குறிப்பிட்ட சட்டமூலம் தொடர்பிலான சட்டப்பூர்வ விளக்கமளிப்பு நீதியமைச்சுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நீதியமைச்சினால் குறித்த சட்டமூலம் தயாரிக்கப்பட்டு வர்த்தமானி மூலம் வெளியிடப்படவுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 வருடங்களால் நீடிப்பதற்கான முன்மொழிவு ஒன்று அண்மையில் நீதியமைச்சினால் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருந்தது. தற்பொழுது இலங்கை முழுவதிலும் உள்ள நீதிமன்றங்களில் 1,100,000 அதிகமான வழக்குகள் தேங்கிக் கிடப்பதால் அந்த வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிப்பதே இந்த தீர்மானத்தின் நோக்கமாகும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. யோஷித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்ணகொட ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. அறிக்கைகளின்படி தேவையான கல்வி தகுதிகள் இல்லாத நிலையிலும் யோஷித ராஜபக்ச இலங்கை கடற்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு உட்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மோட்டார் வாகன இறக்குமதிக்கான செலவினம் கடந்த ஜூன் மாதத்தில் 27% வரை குறைந்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அதன்படி ஜூன் மாதத்தில் வாகன இறக்குமதிக்காக 182 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன. இந்த வீழ்ச்சியானது தனிநபர் பயன்பாட்டு வாகனங்கள் மற்றும் வர்த்தக ரீதியிலான வாகனங்கள் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் இந்த வீழ்ச்சி பதிவாகியிருந்த போதிலும் நடப்பாண்டின் முதல் அரையாண்டில் வாகன இறக்குமதிக்காக ஒட்டுமொத்தமாக 1.25 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன. எனினும் கடந்த 2025 இரண்டாம் அரையாண்டில் வாகன இறக்குமதிக்காக செலவிடப்பட்ட 1.57 பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடுகையில் இது குறிப்பிடத்தக்க அளவில் குறைவானது என்பது குறிப்பிடத்தக்கது. மகர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை பார்வையிடுவதற்காக அவர்களது உறவினர்களுக்கு எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என்று மகர சிறைச்சாலை அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து முன்னதாக பாதுகாப்பு மற்றும் நிர்வாக காரணங்களுக்காக சிறைச்சாலை வசதிகளை பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்குவதனை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் வழக்கம்போல பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முப்படைகளின் எதிர்கால போர்முறை பயிற்சியின் 4வது பதிப்பு டெல்லியில் உள்ள மனேஷா மையத்தில் இன்று ஆரம்பித்தது. 4 வாரங்கள் இடம்பெறுகின்ற இந்த பயிற்சி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படை தலைமையகத்தின் ஆதரவின் கீழ் நடத்தப்பட்டு கூட்டு போர்முறை ஆய்வு மையத்தினால் ஒருங்கிணைக்கப்படுகின்றது. இந்த பாடநெறியானது முப்படைகளின் அதிகாரிகளையும் அரசு அமைப்புகள், கல்வித்துறை, தொழில்துறை மற்றும் மூலோபாய சிந்தனை குழுக்களின் பிரதிநிதிகளையும் ஒன்றிணைக்கின்றது. குறித்த பயிற்சியானது புவிசார் அரசியல் முன்னேற்றங்கள், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பங்கள், இணையவழி மற்றும் அறிவாற்றல் போர் தகவல் போர் உட்பட்ட பரந்த அளவிலான பாடங்களை உள்ளடக்கியிருக்கின்றது. இதில் மூத்த ராணுவ அதிகாரிகள், விஞ்ஞானிகள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்வாரியத்தில் 700 உதவி பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. 700 உதவி பொறியியலாளர்கள் உதவி செயற்பொறியாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். மின்வாரியத்தில் 2012 பணியில் சேர்ந்தோருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 700 உதவி பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகின்ற நிலையில் மாநிலத்தின் பல இடங்களிலும் மேகவெடிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 12 மாவட்டங்களுக்கு தீவிர மழைக்கான செம்னஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாவட்டங்களில் 24 மணி நேரத்தில் 115 மில்லிமீட்டர் முதல் 204 மில்லிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்றாதுவிட்டால் போராட்டம் பெருகும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாய விரோத விஜய் ஆட்சியின் சோம்பேறித்தனத்தினால் சோகத்தில் விவசாயிகள் மூழ்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார். கர்நாடகத்தை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேசாத முதலமைச்சரை தமிழ்நாடு இப்போதுதான் பார்த்திருக்கின்றது என்று அவர் விமர்சித்திருக்கின்றார். விவசாயிகளின் முழு பயிர்க்கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கின்றார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபர் அனுமதி வழங்கியுள்ளார்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
1: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரா. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5%
4: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
6: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
1: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirkala. Ungal mortgage-gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155. 416-268-0155.
8: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
9: புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. என்றும் கலக்கல்ல சினிமா செய்திகளை பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்க போகிற அந்த செய்தி, குட் பேட் அக்லி படத்தை அடுத்து என்ன படம் பண்ணுவார் நம்மளுடைய கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிருந்தாங்க. கடவுள்னு கூப்பிடக்கூடாது, அஜித் ரசிகர்கள் மன்றம் வைக்கக்கூடாது, என்னை வந்து தலைன்னு முதல்ல கூப்பிடுறத நிறுத்துங்க, என்னை வந்து கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்கறத தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து ரசிகர்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வேலையை பாருங்கள், குடும்பத்தை கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஆட போடா இவர் பின்னாடி எத்தனை நாள் தான் சும்மா ரசிகர்களாகவே சுற்றிட்டுருக்கு, நம்ம போய் வேலையை பார்ப்போம், எல்லாம் வேலையை பார்க்கவே கிளம்பிட்டாங்க. ஏன்னா குட் பேட் அக்லிக்கு அப்புறம் வந்து படமே வராத நம்ம தெரில, அண்ணன் பைக் ரேஸ்லேயே வந்து கார் ரேஸ்லேயே ரொம்ப பிஸியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதே மாதிரி இவரும் வந்து தொடர்ந்து கார் ரேஸ்லேயே தான் வந்து இருந்தார். அஜித்குமார் வந்து ஊருக்கு வரதே ரொம்ப கம்மியாயிருச்சு. அடுத்தடுத்து எங்கே ரேஸோ அங்கே வந்து போய் ப்ராக்டிஸ் செஷன்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி, அதுவும் இல்லாமல் இவர் வந்து சும்மா போய் பொழுதுபோக்குக்கெல்லாம் பண்ணல, போய் கப்பெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டார். ஸோ அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் அடுத்த படத்தை என்னடா பண்ண போகிறீங்க, படத்தை ஏதாவது போடுங்கடா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்ப பரிதாபமாக இருந்ததை பார்த்து, அடுத்து அதீக் ரவிச்சந்திரன் தான் வந்து, அதே குட் பேட் அக்லியோடைய இயக்குனர் அதீக் ரவிச்சந்திரன் தான் அடுத்த படத்தையும் எடுக்கிறாருன்ற அப்டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. என்னடா இது படா அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிற செய்தி தான், அதாவது இந்தியாவில் வந்து ஆகஸ்ட் 3 மாலை 5:40 அஜித்துடைய 64வது படத்துடைய அப்டேட் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிடப்பட்டது. ஆஃப்கோர்ஸ் எஸ் அதீக் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்தையும் இயக்கிறாரு. அனிருத்துடைய இசையில் இந்த படம் வெளியாக போகுது. படத்துடைய பெயர் டேர் டெவில் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கொரியன் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார் பயங்கர ஃபேமஸாக, அவர் வந்து ரொம்ப அவருடைய படத்தை பார்த்தா வந்து அந்த ஐயோ அவர் வந்து பெரிய டானுக்கே டானுடா அப்படின்னு சொல்லிலாம் வந்து நீங்கள் குட் பேடகிலே பார்த்துருப்பீங்க, பயங்கர பில்டப் கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து டேர் டெவில் ஒரு படம் வந்து நடித்தார், அதே டைட்டில் தான் இந்த படத்துக்கும் வச்சு டேர் டெவில்ன்ற டைட்டிலில் கூடி விரைவில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. அஜித்குமார் மறுபடியும் நடிக்கிறாரு. டேர் டெவில் அப்படின்ற படம் அஜித் ரசிகர்கள் ஆகிய உங்களுக்காகவே அந்த படம் வரும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தலை நடிக்க போற அந்த படத்துக்கு தயாரிப்பாளர் யார் தெரியுமா? தலையுடைய மனைவி ஆகிய ஷாலினி தான். ஆமாம், ஏன்னா அதீக் ரவிச்சந்திரனுடைய டைரெக்ஷனில் குட் பேட் அக்லி அள்ளிருச்சு, நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பயங்கர பைசா குவியல், ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஏகபோக லாபம் அப்படிங்கிறதுனால இதே நீங்களே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தலைகிட்ட ஏக்கச்சக்க பணம் இருக்கு இல்லையா, சரி நம்மளே போட்டு ஒரு படத்தை எடுத்து நிறைய லாபம் வரும். ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, இவங்கெல்லாம் காசை இவங்க மட்டுமே வச்சுக்கிறது இல்லை, நிறைய உதவியும் பண்ணுறாங்க. அஜித்குமார் வந்து இண்டஸ்ட்ரியிலே வந்து பல பேருக்கு கூப்பிட்டு உதவி பண்ணுற ஒரு ஆள் அப்படின்ற நல்ல பெருமை அவருக்கு இருக்குது. அவர் எங்கெல்லாம் உதவியோ எங்கெல்லாம் வந்து வெள்ள நிவாரணத்துக்கு எதுக்கு காசு அனுப்பணும் அப்படின்னாலும் முதல்ல அனுப்புகிற ஒரு நல்ல ஃபேமிலி தான். ஸோ இவங்களுக்கு காசு வந்தால் 4 குடும்பம் நல்லாயிருக்குன்ற ஒரு நன்மையும் இருக்குது. தன்னுடைய மனைவி ஷாலினியே வந்து டேர் டெவில் அப்படின்ற அஜித்குமாரோடைய அடுத்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. மனைவி ப்ரொடியூஸ் பண்ண, கணவர் நடிக்க, அடடடா என்ன ஒரு காம்பினேஷன், சூப்பராக இருக்கும்ல. இதோட நேர்கள் கேட்ட பாடல் ஒவ்வொன்றா ஒலிக்கு இருக்குது. ஒரு பயங்கரமான பாட்டு, என்ன படம்னே தெரியாத ஒரு லிரிக்கில் எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாரு. அதுக்கு சுதாரணா வந்து கிளாரிட்டி கொடுத்து இந்த பாட்டு தான் அவர் கேட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ அந்த பாட்டு இது உங்களுக்காக.

மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165

0: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: தமிழ் சினிமாவில் இயக்குனராக இருந்து இயக்குனராகவே பயணம் செய்து இயக்குனராகவே தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறது அப்படிங்கிற சில பேருக்கு மட்டுமே அமைகிற ஒரு அரிய வாய்ப்பு. சக்ஸஸ்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் இருந்த பாரதி ராஜா, பாலச்சந்தர் மாதிரி இயக்குனர்கள் ரொம்ப கம்மி. ஒரு பீரியட் தான், அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய இயக்குனர்களாக இருந்தாலும் வந்து ஒரு பீரியடுக்கு மேலே வந்து அப்படியே வந்து அந்த மீட்டர் டவுன் ஆயிடுது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. எவ்வளோ மாபெரும் இயக்குனர் சங்கர் இல்லை கௌதம் மேனன், ஏன் அந்த வகையில் வந்து மணிரத்னமும் வந்து இப்போ கொஞ்சம் மண்ணு கவிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு இயக்குனராக இருந்து கடைசி வரைக்குமே வந்து சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக வந்து அவங்க எடுக்கிற எல்லா படமும் தொட்டால் அந்த படம் வேறு லெவல் தான் அப்படின்ற மாதிரி ஆட்கள் ரொம்ப கம்மி. அந்த வகையில் இயக்குனர்களில் விட வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்ட்ராங்காக கடைசி வரைக்கும் நிற்கிற ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜாவை வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் வந்தாங்க போனாங்க, ஆனால் இன்ன வரைக்கும் அந்த கிங் மேக்கர் அப்படின்ற பொசிஷனில் இருக்கிற ஒரே ஆள் வந்து இளையராஜா சார் தான். அதே மாதிரி நடிகர்கள்லேயும் வந்து அவ்வளோதான், அவரோட மார்க்கெட் போயிடுச்சு, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி பல பேரை சொல்லியிருக்காங்க. ஆனால் சாலிடாக இன்ன வரைக்கும் நின்று பேசுகிற ஒரு நடிகர் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் சொல்லலாம். அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா, நிரந்தர சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேரை வாங்குறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஜெயிலர் 2க்கு இருக்கிற எதிர்பார்ப்பும் அதோடைய டீசர் வந்தப்போ அந்த 6வது வாரமும் தான் வந்து இதை மறுபடியும் காட்டுது. இப்போ அந்த வகையில் இயக்குனராக இருந்து சர்வைவ் ஆகுறதுல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறப்பயே வந்து டக்குன்னு நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க சில பல டைரக்டர்ஸை பற்றி. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சில டைரக்டர்ஸ் ஆக இவங்களாம் நல்ல படம் கொடுத்தவங்களாச்சே, இவங்க என்ன ஆனாங்க, என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. தமிழில் வந்து ஜெயம் அப்படின்ற படத்தில் ஆரம்பித்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்ற படம், சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் அப்படின்ற படம், தனி ஒருவன், வேலாயுதம், வேலைக்காரன் இப்பட பல படங்களை வந்து இயக்கியவர் தான் மோகன் ராஜா, ஜெயம் ரவியோடைய ரவி உடைய அண்ணா. தெலுங்கில் லூசிஃபர் அப்படின்ற ஒரு படத்துக்கு அப்புறம் இவர் வந்து பல ஆண்டுகள் வந்து இன்னும் படமே இயக்கலை. தனி ஒருவன் பார்ட் 2 வந்து வர மாதிரி வந்து ஒரு பேச்சு வந்தது, அது வந்து அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது. இந்த நிலையில் வந்து இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஃபைனலி வந்திருக்கு. கார்த்தி இருக்கார் இல்லையா, கார்த்தியோடைய நடிப்பில் அடுத்த கார்த்தியோடைய படத்தை அடுத்தல அடுத்ததுக்கு அடுத்த படத்தை வந்து இயக்கிறதுக்காக சைன் அப் பண்ணியிருக்காரு மோகன் ராஜா. கார்த்தியோடைய நடிப்பில் கால்ஷீட் கொடுத்து அதிகாரப்பூர்வமாக வந்து பொக்கேலாம் கொடுத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த ஆண்டு இறுதியிலேயே வந்து படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படுது. ஸோ 2006லேயே வந்து 2026லேயே ஷூட்டிங் ஆரம்பித்து 2027 ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வந்து இந்த படம் வெளிவர மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு முக்கியமான நாள், தீபாவளி, பொங்கல், அந்த மாதிரி ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் டைமில் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணணும், இல்லை சம்மர் ஹாலிடேஸ்க்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தெலுங்கில் வந்து இவர் 2001லேயே வந்து இவர் படம் எடுத்தார். அனுமன் ஜங்ஷன் அப்படின்ற படத்தின் மூலியமாக வந்து இயக்குனராக இவர் வந்து கால் எடுத்து வச்சார். அதுக்கப்புறம் இவர் தொட்டதெல்லாம் வெற்றின்ற மாதிரி இவர் இயக்கி எல்லா படமும் ஆல்மோஸ்ட் வந்து வெற்றிலாம். சிலதெல்லாம் ரீமேக் அப்படின்னு சொல்லி கிண்டடிச்ச அவங்களுக்கு நான் சொந்தமாக படம் எடுத்து ஹிட் ஆக்கி காட்டுறேன்டான்னு சொல்லி வந்த படம் தான் தனி ஒருவன். ஒரு ஃபென்டாஸ்டிக் டைரக்ஷன் தன்னுடைய கரியரில். இது வந்து இந்த சினிமா பயணத்தில் 25 ஆண்டுகளில் வந்து கடந்து இவர் வந்து இப்போ இயக்குனராகவும் இருக்கார். சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா படத்தையும் கொடுத்துருக்காரு. பெரிய பிரேக் எடுத்தாலும் அடுத்து வரப்போகிற பண்ணுற படம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும்னு சொல்லப்படுது. கார்த்தி வந்து இப்போ வந்து நிறைய படம் நடிச்சிட்ருக்காரு. ஒரு படம் நல்லா ஓடுது, இன்னொரு படம் வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆகுது. ஆனால் யூஸ்வலாக நல்ல கண்டினியூஸாக ஹிட் படங்கள் மட்டுமே கொடுத்துட்ருந்த கார்த்திக்குமே வந்து கொஞ்சம் சமீபத்தில் வந்து அந்த அளவுக்கு நினச்சபடி ஓடலை. இது வந்து 30 இல்லைன்னா 31வது படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னா கார்த்தியோட லிஸ்ட்டில் வந்து இப்போ பட லிஸ்ட்டில் சர்தார் 2 இது ஒரு டீசரும் ரிலீஸ் ஆகி பயங்கர வரவேற்பு பெற்றிருக்கு. இப்போ சர்தார் 2வோட டீசர் ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சர்தார் 2 லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்தது மார்ஷல்னு ஒரு படம் பண்ணுறாரு. அது இல்லாமல் தெலுங்கு இயக்குனருடைய இயக்கத்தில் இன்னொரு படத்தை சைன் அப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு புத்தம் புதிய டைரக்டரோட இன்னொரு படம் சைன் அப் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இவர் வந்து மோகன் ராஜாவோட இயக்கத்துலேயும் வந்து இப்போ ஒரு படத்தை சைன் அப் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட கால் ஷீட் 2007 ஃபுல்லாகவே புக்குடு போல். இது ஒரு மிக ஒரு ஜாலியான ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்து உருவாக இருக்குது. இது ஏதாவது ஒரு ஃபேமஸ் படத்துடைய மீளுருவாக்குமா இல்லை ஒரிஜினல் ஸ்கிரிப்டான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இது வந்து ஒரிஜினல் ஸ்கிரிப்டாக இருந்தால் டப்புன்னு இவர் வந்து இந்த மாதிரி சைன் பண்ணியிருக்க மாட்டார். பொறுமையாக எழுதி டைம் எடுத்து எடுக்கிறாள். கண்டிப்பாக இது வந்து ஏதாவது ஒரு தெலுங்கு படமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு படத்துடைய ரீமேக்காக தான் இருக்குன்றது என்னுடைய கெஸ்ஸுப்பா. அதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் மோகன் ராஜா அண்ட் கார்த்திக் காம்பினேஷனில் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்குன்னு நம்புகிறோம். நேர்கள் கேட்ட பாடல்களை நிறைய பாடல்கள் வரிசைப்படுத்தியிருக்கேன். அதே மாதிரி நானும் புத்தம் புதிய பாடல்கள் சிலதை வச்சுருக்கேன். ஸோ அந்த வகையில் வந்து நிறைய நியூ சாங்ஸ் உங்களுக்காக லிஸ்ட்டில் வெயிட்டிங்க. இப்போ கட்டா குஸ்தி பாட்டு உள்ளேருந்து ஒரு பாட்டு உங்களுக்காக வருது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல். இதோடு என்றும் கலக்கல் முடிஞ்சது. அடுத்து உங்களுக்காக காக்கா கடி வந்துட்டுருக்கு. செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும். நேர்கள் கேட்ட பாடல்களும் இன்னும் நிறைய ஒலிக்க இருக்குது. புத்தம் புதிய பாட்டு நிறைய எடுத்து வந்திருக்கேன். எல்லாத்தையும் உங்களுக்காக தர தயாராக இருக்கேன். லாங் வீக்கெண்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்க. இந்த லாங் வீக்கெண்டில் உங்களுக்கு இன்றைக்கி வெதர் நல்லா இருக்கிறதுனால எங்கே வேணால் வெளியில் சுற்றுறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ஃபேமிலியோடு நீங்கள் வந்து பீச்சுக்கு போனாலும் சரி, இல்லை பார்க்குக்கு போனாலும் சரி, அப்படியே நயாகராக்கு ஒரு லாங் டிரைவ் போனாலும் சரி, எங்கே போனாலும் நீங்கள் வந்து இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அப்படியே ஜோதி ஈவெண்ட்டுக்கு உங்கள் ஏரியாவில் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்தீங்கன்னா நம்மளே மீட் பண்ணலாம். அங்கே வந்து ஹோஸ்ட் பண்ணுற வர்றதுனால அங்கே நம்மளுடைய நேர்கள்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நேர்கள் நீங்கள் வந்து ஸ்கார்ப்ரோ மார்க்கம் ஏரியாவில் இருந்தீங்கன்னா வாங்க நேரில் சந்திப்போம். இப்போ செய்திகள், செய்திகளை தொடர்ந்து உங்களுக்காக காக்கா கடி காத்திருக்கு. பயங்கரமான கடி கேள்விக்கும் உங்களோட பதிலோட கால் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுக்கறதுக்கும் சரி, பதிலை சொல்கிறதுக்கும் சரி, சும்மா ஹலோ சொல்கிறதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-644-6222.
2: இன்று காலை வரையிலும் பெய்த கனமழை காரணமாக வெள்ளவாயம் ஏற்பட்டிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கின்றது. ஈரப்பதம் மிகுந்த வானிலை தெற்கு ஒன்டாரியோ பகுதி வழியாக மெதுவாக நகர்ந்து வருவதனால் நேற்று தொடங்கிய மழை இன்று தொடர்ந்து இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனையடுத்து வீதிகளில் தேங்கும் நீர் மற்றும் குறிப்பிட்ட பகுதிகளில் ஏற்படும் வெள்ளம் குறித்து எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாகன சாரதிகள் வெள்ளம் சூழ்ந்த வீதிகளில் வாகனத்தை ஓட்ட முயற்சிக்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நேரத்தில் கனமழை தெற்கு ஒன்டாரியோவின் மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி நகர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இன்று மழை விலகிச் செல்லும் பொழுது கிழக்கு ஒன்டாரியோவின் சில பகுதிகளில் மொத்த மழைப்பொழிவு 75 முதல் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டது. தொழில்நுட்ப நிறுவனமான மேட்டா ஒரு தரவு மையத்தை அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு அல்பர்ட்டாவில் நேற்று நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் பெருநிறுவனங்கள் ஒளியட்டும் என்று கூறி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேரின்வில் நகரில் இந்த போராட்டங்கள் இடம்பெற்றன. ஃபேஸ்புக் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான மேட்டா ஒரு ஜிஜாவேட் திறன் கொண்ட பிரம்மாண்டமான தரவு மையத்தை அமைக்கப் போவதாக கடந்த மாதம் அறிவித்திருந்தது. இதையடுத்து இந்த எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. பதாதைகளை ஏந்தி நின்ற போராட்டக்காரர்களை பார்த்து வாகன சாரதிகள் தங்கள் வாகனங்களின் ஒலிகளை ஒலிப்பினர். அந்த பதாதைகளில் ஒன்றில் மெட்டா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் சக்கர்பர்க்கின் படமும் அதன் மேல் அந்த பெரும் கோடீஸ்வரரிடமிருந்து சொத்துக்களை பறிமுதல் செய்யுங்கள் என்ற வாசகமும் இடம்பெற்றிருந்தன. போராட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களில் மாணவர் ஒருவரான பென் பாரில் இவ்வாறு அதிகமான மக்கள் திரண்டது தமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். நீண்ட வார விடுமுறை நாட்கள் மற்றும் மழை பெய்யும் சூழலிலும் இவ்வாறு பெருமக்கள் கலந்து கொள்வார் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என்றும், ஆனால் இது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 20 வயதான அவர் எட்மென்டனில் உள்ள அல்பர்ட்டா பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் மாணவராக கல்வி கற்கின்றார். இந்த தரவு மையம் இங்கு மட்டுமல்லாமல் வேறு எங்கும் அமைவதையும் தாங்கள் விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானுடன் புதிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்ததைத் தொடர்ந்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் சுமார் 5% வரை சரிவை சந்தித்துள்ளன. பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $83.77, WDI ரக மசகு எண்ணெயினுடைய விலை $80.37 விற்பனையாகின்றது. அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளின் அண்மைய சுற்றில் பாகிஸ்தானும் கட்டாரும் முக்கிய மத்தியஸ்த பங்கை வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், மறைமுக பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்கும் வகையில் இரண்டு நாடுகளும் தூதர்களை அனுப்ப வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது பெரிய ராணுவ தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்

எச்சரித்திருந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த ராஜதந்திர முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது பிராந்தியம் முழுவதிலும் பல உயர்மட்ட தொலைபேசி உரையாடல்கள் மூலம் இடம்பெற்றிருக்கின்றது. முக்கியமான தொடர்புகளில் ஒன்று சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் டொனால்ட் ட்ரம்ப் நடத்திய உரையாடலாகும். மற்றொரு மோதலின் பரந்த விளைவுகள் குறித்த வளைகுடா ஒத்துழைப்பு மன்றத்தின் கவலைகளை அவர் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி, சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் ஈராக்கின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரோடு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த ராஜதந்திர முயற்சி மீண்டும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கிலாந்தின் சில பகுதிகளில் கடுமையான வறட்சி நிலவும் சூழலில் வெப்ப அலைகளின் தாக்கத்தினால் பிரித்தானியாவில் உள்ள சில உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்று தேசிய விவசாயிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் பிரித்தானியாவின் சில பகுதிகளில் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை தாண்டக்கூடும் என்பதனால் இங்கிலாந்தின் 8 பகுதிகளுக்கு வெப்பம் சார்ந்த சுகாதார எச்சரிக்கைகளை இங்கிலாந்து சுகாதார பாதுகாப்பு முகமை விடுத்திருக்கின்றது. அதிகரித்து வரும் வெப்பநிலை குறிப்பாக பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பிரிவினருக்கு உடல்நல அபாயங்களை அதிகரிக்கக்கூடும் என்று அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கின்றது. குளிர்காலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பயிர் நடவு செய்வதே மிகவும் கடினமாக இருந்த நிலையில் தற்பொழுது வறட்சி காரணமாக நீர்ப்பாசன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதனால் பல பகுதிகளில் விவசாயிகளுக்கு போதுமான நீர் கிடைப்பதில்லை என்றும் இத்தகைய சூழ்நிலையே இந்த புதிய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோதுமை பயிர்கள் வழக்கமான உயரத்தில் பாதியளவே வளர்ந்திருப்பதாகவும் விளைச்சலில் எஞ்சியவற்றையாவது காப்பாற்ற விவசாயிகள் போராடி வருவதனால் இங்கிலாந்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு முன்கூட்டியே அறுவடை பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிராக நடைபெறவுள்ள 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரிலிருந்து விலகிய ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் ஆஷிப் நபீப் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். இந்திய மூத்த டெஸ்ட் அணியில் இடம்பெறும் வாய்ப்பை பெறும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த 3வது கிரிக்கெட் வீரர் இவர் ஆவார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியின் போது பும்ராவின் இடது முழங்காலில் ஏற்பட்ட காயத்திற்கு பின்னர் பெங்களூருவில் உள்ள தேசிய கிரிக்கெட் கல்லூரியில் அவர் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். இருப்பினும் முழங்காலில் தொடர்ந்து அசௌகரியம் உணரப்படுவதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரை தொடரிலிருந்து விலக்க இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை முடிவெடுத்திருக்கின்றது. ஆசிப் நபி ராஞ்சி கிண்ண உள்ளூர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் கடந்த 2 பருவங்களில் 100க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்தி ஜம்மு காஷ்மீர் அணியின் முன்னணி பந்துவீச்சாளராக சிறப்பான திறமையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்நிலையில் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி பங்கேற்கும் 1வது டெஸ்ட் போட்டி வரும் 15ஆம் தேதி காலி மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: யூஸ்வலா காக்கா கடியில் கடிக்கேள்வி தானே கேட்போம். இப்போ கடிக்கேள்வியோட சேர்த்து நம்ம ரவிபாலாவுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு பயங்கரமான கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். சாமியார் அப்படின்னாலே யூஸ்வலாக வந்து காவி துணி தான் உடுத்துறாங்க இல்லையா, ஏன் அப்படின்றதான் என்னோடய கேள்வி. அவங்க ஏன் வந்து ஒரு பர்பிள் கலரோ இல்லை வந்து ஒரு சிவப்பு கலரு இல்லைனா ப்ளூ கலரு வேறு வேறு கலர்லாம் போடலாம்ல, ஏன் சாமியாருங்க அப்படின்னாலே காவி துணி உடுத்துறதுக்கான காரணம் என்ன? இது வந்து எந்த மதத்தையும் எந்த யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறதுக்காக இல்லை, இது ஒரு ஜென்ரல் ஜோக். இது வந்து நகைச்சுவையாக மட்டுமே பாருங்கள் அப்படிங்கிற ஒரு அன்பு வேண்டுகோளாக எடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் நேர்கள் வந்து பதில் கொண்டு வர்றப்ப யார் மனதையும் புண்படுத்தாத மாதிரி வந்து நீங்கள் கொண்டு வரணும். இது ஒரு ஜென்ரலான ஒரு காமெடி கேள்வி, இது ஒரு கடிக்கேள்வி. கடிக்கேள்விக்கு சிரிப்பு ஊட்டக்கூடிய பதில்களை தான் எதிர்பார்க்குறேன். ஏன் சாமியார் அப்படின்னாலே காவி துணி தான் உடுத்தணுமா, ஏன் கலர் துணி உடுத்தக்கூடாது அப்படின்றதான் கேள்வி. கலர் துணி போடாமல் ஏன் காவி துணி போடுறாங்க, காரணம் என்ன அப்படின்ற ஒரு காரணத்தை நீங்கள் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக யோசிச்சு கூட பதிலை கொண்டு வரலாம், இல்லை ஜாலியாக செரிக்கிற மாதிரி பதிலையும் கொண்டு வரலாம். சாமியார்கள் காவி துணி உடுத்துறதுக்கான காரணம் என்ன, இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலோடு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-644-6222. கனடாவில் வேறெங்கும் கிளைகள் கிடையாது, சிஎம்ஆரில் மட்டுமே.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
1: காவி துணி மட்டுமே சாமியார் எதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கு பதிலோட இணைந்திருக்கிற நேர்களை சந்திப்போம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜ், நான் மதன் வைக்கின்றேன்.
1: சொல்லுங்க மதன். நல்லா இருக்கேன். என்ன பதில்?
6: என்ன பதில் என்று சொன்னால், காவி என்று சொன்னால் அவர்கள் கனவு கன்னியா இருந்த ரஞ்சிதா போல நடிகைகளை காவி செல்வதற்காண்டி ஒரு இண்டிகேட்டடா தான் அந்த காவி உடையே போட்டு கொண்டிருக்காங்க.
1: கப்பி செல்றதுக்கு தான் காவியை போடுறாங்க. ஓகே, சூப்பரா இருந்தது அந்த பதில். கவ்வி செல்றதுக்கு கவ்விட்டு போறதுக்காக காவியை போடுறாங்க. ஓகே, சூப்பர், நல்லா இருந்தது அந்த பதில். நன்றி நன்றி. மறுபடியும் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், உங்களுடைய அரசியலையோ இல்லை மதத்தையோ உள்ளே கொண்டு வராதிங்க, இது நகைச்சுவைக்காக மட்டுமே அப்படின்ற சொல்லிட்டு எல்லாத்தையும் காமெடியை எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. இதெல்லாம் அவங்கவுங்க என்னென்னத்துலையும் கலாய்க்கிறாங்க. நீங்கள் யூஸ்வல் போய் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்லேருந்து அவங்களோட மதத்திலேருந்து அவங்களோட ஜாதியிலேருந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அதில் இருக்கிற ஃபன் பார்ட்டை எடுத்து பேசுகிறது தப்பே இல்லை. அதனால் இதையும் நீங்கள் வந்து அப்படியே ஜாலியாக எடுத்துக்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் காவி துணி தான்
7: நினைக்கிறேன். அவங்களுக்கு மனைவியோ ஒரு தடவை இல்ல தானே, அதனால அவங்களுக்கு துவைக்கிறதுக்கு ஆள் இல்ல.
1: ஓகே, காவி துணி தான் அழுக்கப்பட்டாலும் தெரியாதுன்றீங்களா? வாட் எ பிரில்லியன்ட் ஐடியா, சூப்பர் அண்ணா, வெரி குட். கருப்பு போட்டாலும் நீங்க வந்து கண்டிப்பா துவைச்சி ஆகணும், ஏன்னா வேர்வையில் அங்கங்க வெள்ளையாயிரும். வெள்ளை போட்டாலும் வந்து மெயின்டைன் பண்றது கஷ்டம், அது வந்து அழுக்காயிரும். அதனாலதான் காவி போடுறாங்கன்றார். காவி வந்து அழுக்கானாலும் பழசானாலும் கந்தலானாலும் வந்து காவி வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ வந்து காவி துணியெல்லாம் வந்து இப்போ சாமியாரெல்லாம் காவி துணியெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. அவங்களே விதவிதமாக கலர் கலராக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஒரு அக்மார்க் ட்ரெண்ட் அப்படின்னாலே சுவாமிகள் அப்படின்னாலே காவி தானே. அதற்கான முக்கியமான காரணம் என்னங்கிறத கால் பண்ணி சொல்லுங்கள். ரவிபாலா, நீங்கள் ஏன் காவி துணி உடுத்துறீங்கன்றதை சொல்லுங்கள் முதல்ல. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். சொல்லுங்க, ஏதேன் உங்க பதில் என்ன? இந்த நிகழ்ச்சியே சிரிக்கிறதுக்காக தான், சிரிப்பு ஊட்டக்கூடிய பதில கொண்டு வந்ததுக்காக நன்றி தலைவா, நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். சொல்லுங்க ரசிகன், என்ன பதில்? காவி துணியே போடணும்.
8: பதிலுக்கு முதல் என்ன, ரவிசங்கர் சாருக்கு நன்றி, என்னையும் தன்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இழைத்து கொண்டதற்காக.
1: ஆமா, நீங்க உங்களை யார் விடுவா சொல்லுங்க. நல்ல வேலை நீங்க ஒரு ஆம்பளையா பிறந்தீங்க. நீங்க பெண்ணா பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பாஞ்சாலின்னு தான் பேர் வச்சிருப்போம்.
8: அவரை வந்து செம ஹேண்ட்ஸமா இருக்கு, ஆக்ட்ரஸ் ஆக்டர் மாதிரி.
1: ஆமா ஆமா,
8: அந்த மாதிரி இருக்கு.
1: அந்த பைக் எல்லாம் ஓட்டிட்டு அப்படியே வந்தார் அப்படின்னா சினிமால இந்த ஹீரோயினை தூக்குற வில்லன் மாதிரி இருப்பார்.
8: என்ன சுவாமிஜி வந்து அண்மையில நேற்று முந்தின நாள் ஒரு வீடியோ பார்த்தா அந்த தேஜஸ் என்ன, உண்மையில கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருந்தவர்.
1: ரவிபாலா சொல்றீங்களே?
8: இல்ல, நான் உண்மையான சாமி யார சொல்றேன்.
1: யாரது?
8: நித்யானந்தாவே.
1: அவர் வந்து நான் நினைக்கிறேன் கொரியன் மேக்கப் எல்லாம் போடுறாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட், ரொம்ப பிரிட்டி ஆயிட்டே போறாரு. ஆமா
8: ஆமா, அந்த மேக்கப் அப்படி அந்த என்ன கடவுளுக்கு சோடிச்ச மாதிரி சோடிச்சு விட்டு இருந்தாலும் ஆள் வந்து சும்மா உண்மையிலேயே ஒரு ஒளி வீசுது. என்ன முகத்திலயும் சரி, அவட்ட இதுலயும் சரி, எல்லாம் அப்படியே கன கச்சிதமா புரிந்தது. அதை பார்த்து நான் உண்மையிலேயே யோசிச்சேன், என்னடா இப்படி இருக்கிறாரு என்று.
1: ஏதோ ஒரு இன்னொரு கமெண்ட், அவர் வந்து 1008 ருத்ராட்சைகள் வந்து அவர் பாடியில் இருக்குதாமா, 1008 ருத்ராட்சம். ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது, சும்மா வருவாங்களா அவ்வளவு பெரிய கூட்டம்? சும்மா வருமா, பேசுறதே பேசிட்டு இருந்தா?
8: அதான் இல்ல, ஏதோ ஒன்று இருக்கு.
1: நான்
8: யோசிக்கிறேன், வெத்துல பாக்கு போடுவினம்
1: தானே,
8: அதாலதான் அது அதுக்கு வெள்ள வெட்டி கட்டினா எல்லாம் தெரிஞ்சிடும். அப்ப கிட்டத்தட்ட சுதாபதன் அதே ஆன்சர் தான் நானும் சொல்ல வேண்டியிருக்கேன். வெள்ள வெட்டி என்றா அது எல்லாம் தெரிஞ்சிடும். இது வெட்டு காவி நடிகளும் பாத்தீங்கன்னா வெத்தில அது இதுன்னு சொல்லிதான் போட்டு செய்வார்கள். சோ அது பிறண்டாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அது அப்படியே காவி ஆயிடுச்சு. அல்லது சட்டத்தை நான் வைத்ததே சட்டம் அப்படி இதுன்றதால அவர்களுக்கு அந்த காவியோட வந்ததான்னு தெரியல.
1: இன்ட்ரெஸ்டிங், அவ்வளவுதான்.
8: நோபலா போலீஸ் அப்படித்தானே காவிக்கு போடுவாங்க. அதே மாதிரி அவையிலும் வச்ச சட்டம், அவை வச்சதானே சட்டம்.
1: காக்கிக்கும் காவிக்கும் கனெக்ஷன் குடுக்கறீங்க நீங்க. சரி, ரைட்டு, நன்றி நன்றி. நல்ல வித்தியாசமான பதில்கள் வந்துட்டு இருக்கு. அடுத்த பதில் என்னன்னு கேப்போம். வணக்கம்.
9: வணக்கம், நான் செல்வி கிடைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க
1: செல்வி? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நல்லா
1: இருக்கு. நானும் அங்க வந்துருவேன், நீங்களும் வர்றீங்களா? ஜோதியில வந்தீங்களா சாட்டர்டே சண்டே?
9: சாட்டர்டே வந்தா நேத்து சண்டே வந்து நல்ல மழை.
1: ஆமா சாட்டர்டே வந்தீங்களா? அப்ப பாத்தீங்களா? பல பேருடைய இதயத்தை திருடுறேன்ல அத
9: சொன்னேன். தெரியாத இனிப்புல ஈ ஒட்டின மாதிரி எல்லாரும் ஒட்டிடுவினா
1: சொல்றத காவி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறான். பதிலே வந்து நீங்க ரெடி பண்ணலனாலும் நீங்க கால் பண்ணதுக்காக நன்றி. சூப்பர் செல்வி நன்றி எல்லாரும். ஆமாம் ஜோதிக்கு வந்து பார்க்குறாங்க ஆனால் ஒரு ஹலோ கூட சொல்ல மாட்டாங்க. வாட் இஸ் திஸ் ஐ டோன்ட் லைக் இட். நீங்கள் நண்பர் பார்த்தா அங்கேருந்து ஒரு ஹலோ சொல்லலாம் இல்லை. இப்போ எப்படி டான்மில் சந்திரன்லாம் வந்து அங்கேருந்து பின்னாடி இருந்து வந்து சைடில் வந்து ஒரு ஹலோ சொல்லி வாங்க ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ லவ்வை கொடுத்துட்டு போகிறார். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு. உங்களுடைய சிரிச்ச முகத்தை பார்க்குறதுக்கு தான் நம்மளும் வரோம். அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஹலோ சொல்லலாம். இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அடுத்த நேர் இணைப்பில் பதிலுடன் வணக்கம். உங்களுக்கு ஐடியா இருக்கா வருங்காலத்துல காவி துணி உடுத்துறதுக்கு? இல்ல இல்ல அந்த தப்ப நம்ம புரியல. என்னது
10: இல்ல டி ஷர்ட் பேண்ட்
1: போட்ட சாமியார். சூப்பர் ஸ்டைல் சாமியார்னு உங்களுக்கு ஒரு புது பேர் வச்சிடலாம் அப்படின்னா. ஆமா புது ஸ்டைல் சாமியார். நீங்க வந்து ஆல்வேஸ் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் எல்லாம் தான் போட்டு இருக்கிற ஆனா சாமியார்.
10: ஆமா
1: அப்படி வச்சுக்கலாம். ஓகே நீங்க என்ன பதில் வச்சிருந்தீங்க?
10: ரெண்டு பதில் இருக்கு
1: சொல்லுங்க.
10: ஒன்னு வந்து காவத்தேவை இல்ல.
1: ஒன்னு வந்து
10: காவத்தேவை இல்ல. அத கொண்டு தெரிய தேவை இல்ல.
1: ஓகே ஆஹா
10: அப்படியே.
1: அது
10: வந்து
1: காதல் வரக்கூடாதுன்றதுனால காவி துணியா? உண்மையிலே சயின்டிபிக் ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க? காவி துணி எதற்காக உடுத்த வேண்டும்? காவி வந்து காவி சாமியார்களுடைய கலர் அப்படின்றது எப்படி நிர்ணயிக்கப்பட்டது தெரியுமா? ஆ ஓகே அது நேரில் சொல்லுவாங்க இல்லைனா நான் சொல்லிடுறேன். ரொம்ப நன்றி குயின்சன் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம். அடடே சாமியே வந்துட்டாரே.
11: இல்ல இல்ல அது அது சயின்டிபிக் ரீசன் இதுல இல்ல. இது கடிஜோ நாங்க கடிச்சிட்டு தான் போவோம்.
1: ஆமா ஆமா
11: அந்த சயின்டிபிக் அந்த ரியல் அந்த அந்த அந்த பதில எல்லாம் உங்களுக்கு வேணாம்.
1: வேண்டாம் இது நமக்கு இருக்கு.
11: முக்கியமான காரணம் ராஜ் எங்க நாங்க ஜுவல்ஸ் போட்டா ஜுவல்ஸுக்கு மேட்ச் ஆகும் அதுதான் முக்கிய காரணம்.
1: என்ன ஜி ப்ளவுஸ் மேட்ச் பண்ற மாதிரி சொல்றீங்க?
11: அதை விட ஒரு சைன் ஒன்று இருக்கு ராஜ். எங்கட காவிய பார்த்தா அடியார்களாகிய நீங்க காணாம போயிருவீங்க.
1: ஓகே
11: உள்வாங்கின இப்ப எங்கட ரசிகன் வந்து சொன்ன மாதிரி நித்யான சுவாமிகள் உங்களுக்கு கூடாம இருக்கலாம் என்னன்னாலும் சொல்லுங்க. நீங்க ஒரு ஹாஃப் அன் அவர் அவரோட பேச்ச கேட்டீங்கன்னா நீங்க காணாம போயிருவீங்க.
1: கரெக்ட் கரெக்ட். நீங்க ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய டிவோட்டின்னு எனக்கு தெரியும். நீங்களும் அவர் மாதிரியே தீவு வாங்கி வச்சு பயங்கரமா ஊரை கலக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும்.
11: சில விஷயங்கள் காணாம செய்யலாம்.
1: உண்மையிலே நீங்க சாமியாரான எல்லாரும் விபூதி எடுக்கிறாங்க லிங்கம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி நீங்க என்ன எடுப்பீங்க வாயிலிருந்து?
11: நாங்க எடுப்போம் எங்கள்கிட்ட இல்ல உங்கள்கிட்ட போக எடுப்போம்.
1: பல பெண்களை வாந்தி எடுக்க வச்சிருவீங்க. வெரி குட் வெரி குட் அப்படிதான்
11: இருக்கணும். மற்றவங்க காரணம் காவி காவி துணி அழிகிறதுல
1: சொல்லுங்க
11: அண்டவியார் பிரச்சனை ஒன்றும் இல்லதுல
1: ஓ, கோமணமும் காவி நிறம் தானா? வழக்கம் போல நகைச்சுவையான பதில கொடுத்ததுக்கு நன்றி.
11: நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் இதுல ஒளிவுமாரி இது கடி ஜோக் நகைச்சுவை நிகழ்ச்சி, அதுக்காக தான் இப்படி பதில்.
1: கண்டிப்பா நன்றி நன்றி சுவாமி. உண்மையான சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு அக்னியுடைய நிறம். அதுவும் இல்லாமல் நெருப்பு அப்படின்னாலே வந்து அந்த நெருப்பு வந்து உங்களுடைய ஈகோ, உங்களுடைய கோபம், உங்களுடைய தனித்தன்மை, நீங்கள் அப்படின்னு நான் அப்படின்றத வந்து எரிச்சிட்டு உங்களை வந்து தன்னலம், அதாவது நான் அப்படின்ற ஒரு நீங்கள் அப்படின்ற ஒரு பிம்பமே இல்லாமல் நீங்கள் ஒரு பொது, நீங்கள் ஜஸ்ட் ஒரு சோல் தான் அப்படின்ற மாதிரி பியூரிட்டியை காட்டுறதுக்காக தான் வந்து அந்த நிறம். அது இல்லாமல் அது வந்து சூரியனுடைய நிறம், அது வந்து வெளிச்சம், விஸ்டம் இது எல்லாத்தையும் வந்து குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் வந்து சாமியார் அப்படின்றது தனித்து தெரியணும் அப்படின்னா இந்த நிறத்தை போட்டாலே அது சாமியார். காவி அப்படின்றது வந்து அவங்களுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க வரையறுத்துருக்காங்க. இதோட நிறைய சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது, இருந்தாலும் கேட்டமே அப்படிங்கிறதுனால சொல்லிட்டேன். ஒரு பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் காக்கா கடி நிகழ்ச்சி.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காக்கா கடி நிகழ்ச்சி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
1: புருஷோத்தமன்.
2: வணக்கம். நான் வந்து காவியுடன் எனக்கு பிறந்த வேண்டாம். நானும் இப்ப சித்தக்க மாமிசங்களையும் விட்டு வந்து காவியுடன் வந்துட்டேன்.
1: அப்படியா, நீங்க மாமிசம் சாப்பிடறது இல்லையா?
2: இல்ல இல்ல, நான் பிள்ளை விட்டுட்டேன்.
1: ஓ ஓகே, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா?
2: நான் வந்து அந்த ஊர்ல உள்ள கோயில்கள் கொடிக்கிறோம், அதுகளை காவிட்டு நான் பிறகு அந்த எனக்கு இந்த பறவைகள் பாடுறதானே, சாப்பாடல் வைக்கிறதானே.
1: ஆமா,
2: அப்ப வைக்கிறத அப்ப அந்த இதுகளை பாக்கையுள்ள அந்த தாயும் பிள்ளையுமா போயக்குள்ள அப்ப எங்களை நாங்க பிடிக்க போவோம், பயந்து ஓடுது இல்ல உயிரை காப்பாற்ற. அப்ப எங்களை விட ஒரு அறிவுதானே குறைவ, அப்ப அதுபோல உயிரை வாழ்றதுக்கு போராடுதோம்
1: இல்லானே
2: எண்ணம், எந்த மனது எண்ணம் வந்துட்டது. அப்ப நாளைக்கு நானும் மிருகம் வந்து என்ன இப்படித்தான் வதைப்பன்.
1: சூப்பர், கண்டிப்பா நம்மளால முடிய மாட்டேன். அதனாலதான் அந்த
2: இல்ல நான் அது பார்த்து பார்த்து கொண்டிருக்கேன். எனக்கு ஒரு கேள்வி வந்தது, இந்த கோழிக்கு பாருங்க குஞ்சுகள் பிடிச்சாலும் இன்னும் கோவம் மாத்திரத்து பாம்ப கூட கொத்த. அப்ப இல்ல அவரு மற்ற மான் பாத்தீங்களா, முதலை எழுத்த போ அந்த குட்டிய புடிவட போட்டு தஞ்சை உயிரை கொண்டே கொடுக்குறதுல பிள்ளைக்காண்டி.
1: ஆமா,
2: அதோட பாக்கேக்க எனக்கு ஒரு கேள்வி வந்தது. எல்லாரும் உயிருக்காண்டி போராடினோண்டு மற்ற சாமி காவியன்றதுக்கு வந்து ஒரு வார்த்தை இருக்குது, அதை கொஞ்சம் தவறா தெரிஞ்சிடக்கூடாது. அது வந்து முற்றும் துறந்தவர் என்று சொல்லி ஆசைகள் அப்படிதான் சொல்றத, ஆசை காமங்கள் அந்த பேராசை பொன்னாசை எல்லாம் அது அதெல்லாம்
1: அக்னியுடைய நிறம். சோ சூரியனுடைய நிறம்னால ஆசை பேராசை தற்பெருமை ஈகோ எல்லாத்தையும் எரிச்சிட்டு எதுவும் இல்லாத ஒரு சாம்பலா இருக்கிறதுனாலதான் அந்த நிறம்னு சொல்றாங்க. அதான்
2: ஆனா இப்ப உங்கள்ட்ட என்னென்ன ஆசை மறைஞ்சிருக்கு எனக்கு தெரியாது. ஆனா நீங்கள் ஆகிறதுக்கான தகுதி இருக்கு, உங்கள்ட்ட பொறுமை இருக்கு, நல்ல பொறுமை இருக்கு. வேற இரண்டாலும் சிரிச்சு சமாளிச்சு கலைக்கிறீங்களோ
1: என்னைய பொசுக்குன்னு சாமியார் சொல்லிட்டீங்க.
2: எனக்கும் சில சில ஆசைகள் மாற்ற முடியாம இருக்கிறது. ஆசை என்று சொல்லி இப்ப காதல் ஆசை எல்லாம் திறந்தா மட்டும்தான் நான் சாமியா. அப்ப அங்க போயிட்டு பூஜை எதுவும் இன்னைக்கு காதல் என்ன வந்துட்டுன்னா நான் சாமி ஆகல. அது
1: என்ன
2: என்ன
1: பொசுக்கு நம்மள சாமியாக சொல்லிட்டாரு சாமியார். ஆனா அவ்வளவுதான், டஃப் காம்படிஷன் தான். ரவிபாலா, ஐ அம் கமிங், டாடி இஸ் ஹோம். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம் தவம், உங்க பாட்டு கேட்டீங்களா? நீங்க கேட்ட பாட்டு
3: உனக்கு தலைகால் சொல்லீங்கல்ல, நான் ஒரு சமூக வழக்கத்திலே பாய்த்தினான். என்ன பேர் அவருக்கு? என்ன பேர் அவருக்கு?
1: என்ன பேரு?
3: தன் தலைக்கு
1: என்னது?
3: சினிமா நடிகர்
1: அஜித். ஆமா
3: அனுப்பி இல்லை. நான் நிறைய இது சமூக வலைத்தளங்கள்ல பாத்துக்கிறேன். இனிந்து பெரிய பெரிய நடிகர் லட்சன் மரணம் இறந்தாக்கள் இதுகளுக்கும் ஒன்றுக்கும் போவே இல்லை. அது
1: என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க
3: ராதிகா அல்லி இப்ப நயன்தாரா வெளியில இந்த பெரிய பொம்பளல் ஓடி வெளியில லெஜண்ட் இறந்த ஊர்களுக்கு போறாரு. இவர் ஒன்றுக்கும் போறே இல்லை.
1: அப்படி சொல்றீங்க, ஓ கம்ப்ளைண்ட் பண்றீங்க நீங்க. அவர் வந்து இறங்களுக்கு போறதில்ல, எதுக்கும் போறதில்ல, இவரெல்லாம் எதுக்கு நீங்க வந்து?
3: இல்ல ஒரு தண்ட திருமண விட்டு போற ஒரு தண்ட பெரிய அவர் சினிமா நடில இருக்கிற பெரிய லெஜண்ட்
1: நன்றி உங்க கருத்து தெரிவிச்சதுக்கு. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
4: வணக்கம் ராஜ. ரவிபாலா
1: சுவாமி சொல்லுங்க, உங்களோட முடிச்சிருவோம்.
4: ராஜ் காட்டுல ஒரு சிங்கம் தான், வரப்படாது. நெருப்பு
1: கடைசி வரைக்கும் உங்களுடைய டிவோட்டியா இருப்பினை தவிர உங்களுக்கு காம்படிஷனா வரமாட்டேன்.
4: கூட்டி கொண்டு போய் அந்த பேப்பர்ல சுத்தி கொடுத்து எல்லாம் அந்த கிளைமேட் சூப்பர் ராஜ். நான் எங்கயோ போயிட்டு மனதை டச் பண்ணிட்டு
1: சூப்பர். ஆனா இப்ப நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன்.
4: சொல்லுங்க.
1: வந்து சுஜாதா எழுதிய கதையில இந்த கிளைமேக்ஸ் கிடையாது. ஆமா ஆமா, ஆக்சுவலி வந்து இவர் வந்து அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்ப்பார் இல்லையா.
4: ஆமா,
1: அபார்ட்மெண்ட்ல போனோடனே அந்த அபார்ட்மெண்ட் அடுத்தது வேற வாடகைக்கு ஆளை தேடிடுவாங்க. அவ்வளோதான் மதி மனிதனுடைய மதிப்பு, அவ்வளோதான் காசு இருக்கிற வரைக்கும் தான் அப்படின்ற மாதிரி அப்படியே முடிஞ்சிடும் சுஜாதாவுடைய கதை.
4: ஓ, பேப்பர்ல சுத்தினா நீங்களா?
1: எனக்கு வந்து பேப்பர் எனக்கு அப்படியே அந்த கதையை முடிக்க விருப்பமே இல்லை. என்ன மனிதர்கள் அவ்வளோதானா கிடையாது இல்லை, நல்லவங்களும் இருக்காங்க இல்லையா. எப்பயுமே வந்து மானுடம் வந்து மிகவும் அற்புதமானதுன்னு ஒரு புக்கு வந்து நான் ஒன்று படித்தேன், ஹியூமனிட்டி இஸ் த மோஸ்ட் கைண்டஸ்ட் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், அருமையான. அது படித்ததுலேருந்து எனக்கு இந்த கிளைமேக்ஸ் இப்படி முடிக்கவே விருப்பம் இல்லை. இல்லை, கண்டிப்பாக வந்து மனிதர்களை நல்லவங்களும் இருக்காங்கன்னு சொல்லி இந்த மாதிரி முடிஞ்சாதான் இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நான் வந்து இப்போ நான் குத்தத்தை ஒத்துக்கிறையா. அதை நானாக சேர்த்த ஒரு கடைசி பகுதி ஹாஸ்பிட்டலில் போய்
4: ராஜ் சுஜாதா இருந்திருந்தா உங்களுக்கு கூப்பிட்டு அதே பேப்பரில் சுற்றி ஏதாவது தந்திருப்பார்.
1: செருப்பு தான் சுற்றி தந்திருப்பார்.
4: இல்லை இல்லை, அவர் அவரே ஏற்றுக்கொண்டிருப்பார். இந்த நீங்கள் அந்த புகுத்தின விதம் ராஜ் கடைசி வரையும் அது அது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொண்டதுன்னு தெரியவே தெரியல ராஜ். சூப்பராக இருந்தது ராஜ். நன்றி,
1: ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சுவாமி, நீங்களே சொல்லிட்டீங்களே அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டபுள்
4: பாராட்டுகள். நன்றி. கதையில அப்படித்தான் என்ன சொல்ற லிசனர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கதையை கொடுக்கணும், அதான் அந்த ஒரு திறமை ராஜ். அதான் பிரச்சனை.
1: என்னால அப்படியே கதையை முடிக்கவே முடியல, ஏத்துக்கவே முடியல. அது எப்படி அப்படியே சரி அவங்க அவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறதுனால நீ என்ன பெரிய ஆள் ஆயிருவியா இல்ல தாழ்ந்துருவியா அந்த மாதிரி அப்படி. ஏன்னா இப்படி ஒரு கதாபாத்திரத்தை எழுதிட்டு இவ்வளோ கூடவே வந்து சிரிக்கிறாரு, ஆனாலும் அவர் நண்பரா நினைக்கிற இதெல்லாம் ஓகே. பட் ஆனா இறங்களுக்கும் போல பாடி கூடையும் பக்கத்தில் இல்லை, அப்ப ஏதாவது இவர் பண்ணணுமே
4: எனக்கு இருந்த பெரிய ஆதங்கம். அதனாலேயே இப்படி முடிக்க வேண்டிய அந்த கதையை நீங்க அப்படியே முடிச்சிருந்தா நாங்களும் ஜோசிப்போம். இவ்வளவுதானா மனுஷன் இந்த வாழ்க்கை, இவ்வளவு இதான்டா மனுஷன், இதான் மனுஷன் தான் என்னோட வெறுப்பு வந்திருக்கும். ஆனா நீங்க பிடிச்ச விதம் அப்படி டச் பண்ணிச்சு, ஆஹா மனிதன் தன்மை அங்க வேலை செய்து அங்க மனிதன் இந்த உரைக்குது என்ற அந்த அந்த உணர்வு எங்களுக்கு உள்ள வந்தது. ராஜ் நன்றி, ராஜ் நன்றி.
1: நீங்களும் அதுதான பண்ணிருப்பீங்க. அதுதான் அதை அப்படியே முடிச்சிடலான்றதுனால பாசிட்டிவ் நோட், வேற ஒண்ணும் இல்ல.
4: நன்றி, பாராட்டுகள் ராஜ், பாராட்டுகள்.
1: நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, ஞாபகம் வச்சு நீங்கள் சொன்னதுக்காக நன்றி சுவாமி. அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். கடைசி நேயர் இணைப்பில் இன்னொரு நேயர் இருக்காரா? அடுத்த நேயர் பதிலோட இருந்திருக்கிற அடுத்த நேயர் சொல்லுங்க.
5: வணக்கம் ராஜ். இன்னும் அந்த சாமி கடியாக
1: இன்னுமா அது ஓடுது அப்படின்னு? ஆமா, காவி துணி உடுத்துவது எதற்காக?
5: கரைகள் படிந்தால் தெரியாமல் இருப்பதற்காக.
1: கரெக்டு, முடிஞ்சது, சூப்பர். கரையுடன் இருப்பவர்கள் காவித்துணி தான் அணிய வேண்டும். கரையே இல்லாதவன் மனிதனாவே இருக்க முடியாது இல்லையா?
5: முடியாது.
1: அப்பப்ப வலியுறுத்துறதுக்காக தான் வந்து காவியா?
5: சூப்பர்,
1: முடிஞ்சது. கடைசி நேயர் இதோட முடிச்சுக்கலாம். கடைசி நேயர் வணக்கம்.
6: என்ன
1: பதில்?
6: பதில் மற்றது, நீங்க ரவி பாலாண்ட வெட்ட நம்பர் போட்டீங்க, ரவிசங்கர் நம்பர். இதே வெட்ட நம்பர் போட இல்ல ராஜ், நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. மாறி போட்டீங்க தெரியல.
1: மற்றது
6: அவர் காவி கொடுப்போர் என்னது கண்டால் அவள் ஒரேஞ்ச் ஒரேஞ்ச் வார்னிங் விட்டுட்டு இருக்கிறார். இந்த சாமியார் நோயில இருக்கிறார் என்று சொல்லி
1: நன்றி. டாப்பில் இப்போ வந்து இந்த ஆம்பர் அலர்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த பதில். இன்னைக்கு நண்பர்கள் தினம் அப்படிங்கிறதுனால நிறைய நேர்கள் நல்ல நல்ல பாடல் கேட்டிருந்தாங்க. அதில் அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உங்களுடைய ஃபேவரட் காக்கா கடி நிகழ்ச்சி. நம்மளுடைய புருஷோத்தமன் தேவதை வம்சம்னிய பாட்டெல்லாம் கேட்டிருந்தாரு, அதெல்லாம் இனிமே தான் வரப்போது வரிசைப்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் என்னோட இணைஞ்சு எல்லாரையும் சிரிக்க வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணதுக்காக ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஜோதி நிகழ்ச்சிக்கு, ஸ்கார்போல் நடக்கிற ஐயப்பன் கோயிலில் நடக்கிற ஜோதி நிகழ்ச்சிக்கு வாங்க சந்திப்போம். மறுபடியும் இன்னொரு தருணத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர் ஜே ராஜ். நன்றி, வணக்கம். நேர்களை
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 38. ஊழின் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
7: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
9: ஆகஸ்ட் மாதம் 4th தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன்.
8: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட் கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000

0: 4419-2300.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
4: பிராம்டன் கற்பக விநாயகர் ஆலய 25வது ஆண்டு ஆடிவேல் தங்கரத பெருவிழா ஆகஸ்ட் 6-7-8 மூன்று நாட்களும் சிறப்பு அபிஷேகங்கள், இசை நிகழ்ச்சிகள். முக்கிய நிகழ்வாக ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் திருவூஞ்சல் சூப்பர் சிங்கர்ஸ் இசை நிகழ்ச்சி, மயில் நாட்டியம், 20க்கும் மேற்பட்ட இலங்கை இந்திய கலைஞர்களின் நாதசுர தவில் இசை, மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரத பவனி, வான வேடிக்கையை தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகத்துடன் விழா பூர்த்தியாகும்.
5: 9 4 5 4 6 4 7 1 0 2 5 5. குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638
4: அல்லது கால் தர்ஷன், 416-897-0919.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
4: 416-897-0919.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
6: Music Connects.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
7: ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி

0: கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222
0: நான்காவது ஆண்டு நிறைவையொட்டி ஆயிஷா சில்க் தரும் மெகா சேல். பெருந்தொகை புதிய வரவுகள் அனைத்து 30% முதல் 50% தள்ளுபடியில் July 31-August 3 சாரீஸ், சல்வார், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 50% கழிவில் இந்த 4 மட்டுமே. பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சாரம் $10 டு டி ஷர்ட்ஸ் $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. 21-40 மோர்னிங் சைட் and Finch 416-298-6116.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள? மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள? மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikkira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing jayda Pradhis chellathuk thanks.
4: Chellam illa da Selvam.
3: Chari chari.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு, VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: ஸ்கிரீன் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000
6: GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: பிராம்டன் கற்பக விநாயகர் ஆலய 25வது ஆண்டு ஆடிவேல் தங்கரத பெருவிழா August 6-7-8 மூன்று நாட்களும் சிறப்பு அபிஷேகங்கள், இசை நிகழ்ச்சிகள். முக்கிய நிகழ்வாக August 8 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் திருவூஞ்சல் சூப்பர் சிங்கர்ஸ் இசை நிகழ்ச்சி, மயில் நாட்டியம், 20-க்கும் மேற்பட்ட இலங்கை இந்திய கலைஞர்களின் நாதசுர தவில் இசை, மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரத பவனி, வான வேடிக்கையை தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகத்துடன் விழா பூர்த்தியாகும். 905-458-9701-416-471-0255
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: இப்படிங்கண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
7: ஏசியா கோல்ட் இங்க்.
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
6: இட்டோபிகோ,
7: 416-746-2742.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலில் யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலில் யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் மாலை நேரம். இப்பொழுது முதல் நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கலாம். இன்றைய மாலை நேர ஒளிபரப்பில் நேர்கள் 5 மணி தொடக்கம் 6 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து 6 மணி தொடக்கம் 7 மணி வரை நேர்கள் கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். 7 மணி தொடக்கம் 8 மணி வரை பல்சுவை கதம்பமாக இந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. நேர்களே, 7 மணி தொடக்கம் 8 மணி வரை நேர்கள் இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற பாடல்கள் எவை உங்களுக்கு பிடித்த பாடல்கள் என்ற அந்த பாடல்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பாடல், உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்கள் தேர்வு செய்வீர்கள். எங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 8 மணி தொடக்கம் 9 மணி வரை நேர்கள் வழமை போல் நீல் பதில் சொல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். உங்கள் அபிமானம் பெற்ற நீல் பதில் சொல் நிகழ்ச்சி இன்று உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. 7 மணி தொடக்கம் 8 மணி வரை இடம்பெறுகின்ற எங்களது இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியின் இடையே எங்களது நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான தகவல்கள், நாங்கள் பாக்கு நீரிணை செய்திகள் என்ற ஒரு தலைப்பிலே இலங்கை, இந்திய மற்றும் தென் ஆசிய நாடுகளது செய்திகளை உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து விளையாட்டுச் செய்திகள் என்ற ஒரு தலைப்பிலே பல்வேறு விதமான விளையாட்டுகள் தொடர்பான தகவல்களையும் இந்த நிகழ்ச்சியில் இணைத்திருக்கின்றோம். நேர்கள் 6 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். 7 மணி தொடக்கம் 8 மணி வரை தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் பாடல்களை நாங்கள் கொண்டு வருவோம், அதில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் தேர்வு செய்யலாம். இப்பொழுது நேரம் 5:02. நேர்கள் தொடர்ச்சியாக எங்களது இந்த மனத்தியாரத்தின் செய்தி அறிக்கை இடம்பெறும். செய்தி அறிக்கையை தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4164644222.

0: தினமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மணித்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
0: நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபர் அனுமதி வழங்கியுள்ளார். குறிப்பிட்ட சட்டமூலம் தொடர்பிலான சட்டப்பூர்வ விளக்கமளிப்பு நீதி அமைச்சுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நீதியமைச்சினால் குறித்த சட்டமூலம் தயாரிக்கப்பட்டு வர்த்தமானி மூலம் வெளியிடப்படவுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 வருடங்களால் நீடிப்பதற்கான முன்மொழிவு ஒன்று அண்மையில் நீதியமைச்சினால் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருந்தது. தற்பொழுது இலங்கை முழுவதிலும் உள்ள நீதிமன்றங்களில் 11 லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் தேங்கிக் கிடப்பதால் அந்த வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிப்பதே இந்த தீர்மானத்தின் நோக்கமாகும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. யோஷித்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்ணகொட ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. அறிக்கைகளின்படி தேவையான கல்வி தகுதிகள் இல்லாத நிலையிலும் யோஷித ராஜபக்ச இலங்கை கடற்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு உட்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மோட்டார் வாகன இறக்குமதிக்கான செலவினம் கடந்த ஜூன் மாதத்தில் 27.1% வரை குறைந்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அதன்படி ஜூன் மாதத்தில் வாகன இறக்குமதிக்காக 182 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன. இந்த வீழ்ச்சியானது தனிநபர் பயன்பாட்டு வாகனங்கள் மற்றும் வர்த்தக ரீதியிலான வாகனங்கள் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் இந்த வீழ்ச்சி பதிவாகியிருந்த போதிலும் நடப்பாண்டின் முதல் அரையாண்டில் வாகன இறக்குமதிக்காக ஒட்டுமொத்தமாக 1.25 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன. எனினும் கடந்த 2025 ஆண்டின் 2ஆம் அரையாண்டில் வாகன இறக்குமதிக்காக செலவிடப்பட்ட 1.57 பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடுகையில் இது குறிப்பிடத்தக்க அளவில் குறைவானது என்பது குறிப்பிடத்தக்கது. மகர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை பார்வையிடுவதற்காக அவர்களது உறவினர்களுக்கு எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என்று மகர சிறைச்சாலை அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து முன்னதாக பாதுகாப்பு மற்றும் நிர்வாக காரணங்களுக்காக சிறைச்சாலை வசதிகளை பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்குவதனை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் வழக்கம்போல பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முப்படைகளின் எதிர்கால போர்முறை பயிற்சியின் 4வது பதிப்பு டெல்லியில் உள்ள மனேஷா மையத்தில் இன்று ஆரம்பித்தது. 4 வாரங்கள் இடம்பெறுகின்ற இந்த பயிற்சி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படை தலைமையகத்தின் ஆதரவின் கீழ் நடத்தப்பட்டு கூட்டு போர்முறை ஆய்வு மையத்தினால் ஒருங்கிணைக்கப்படுகின்றது. இந்த பாடநெறியானது முப்படைகளின் அதிகாரிகளையும் அரசு அமைப்புகள், கல்வித்துறை, தொழில்துறை மற்றும் மூலோபாய சிந்தனை குழுக்களின் பிரதிநிதிகளையும் ஒன்றிணைக்கின்றது. குறித்த பயிற்சியானது புவிசார் அரசியல் முன்னேற்றங்கள், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பங்கள், இணையவழி மற்றும் அறிவாற்றல் போர் தகவல் போர் உட்பட்ட பரந்த அளவிலான பாடங்களை உள்ளடக்கும். இதில் மூத்த ராணுவ அதிகாரிகள், விஞ்ஞானிகள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்வாரியத்தில் 700 உதவி பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. 700 உதவி பொறியியலாளர்கள் உதவி செயற்பொறியாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். மின்வாரியத்தில் 2012 ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்தோருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 700 உதவி பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகின்ற நிலையில் மாநிலத்தின் பல இடங்களிலும் மேகவெடிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 12 மாவட்டங்களுக்கு தீவிர மழைக்கான செம்னஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாவட்டங்களில் 24 மணி நேரத்தில் 115 மில்லிமீட்டர் முதல் 204 மில்லிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்றாதுவிட்டால் போராட்டம் பெருகும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாய விரோத விஜய் ஆட்சியின் சோம்பேறித்தனத்தினால் சோகத்தில் விவசாயிகள் மூழ்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார். கர்நாடகத்தை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேசாத முதலமைச்சரை தமிழ்நாடு இப்போதுதான் பார்த்திருக்கின்றது என்று அவர் விமர்சித்திருக்கின்றார். விவசாயிகளின் முழு பயிர்கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கின்றார்.
2: மணித்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்ட் உடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரசு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
1: வணக்கம், நான் ஐஷா புஷ்பா ஹைகிரன். எங்க 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
2: ஐஷா சில்க் தரும் மெகா சேல் July 31 to August 3 அனைத்து 30% முதல் 50% தள்ளுபடியில்
1: விசேடமாக உங்களுக்கு சாரி, சல்வார், பிரைடல் லங்கா, டிசைனர் லங்கா, மென்ஸ் சர்வானி, மென்ஸ் குர்தா, ஜுவல்லரி எல்லாமே 50% ஆஃபுக்கு நீங்க இந்த 4 திறங்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
2: டென் சேலில் கூடுதலான பொருட்கள் $10 சாரி ஸ்ரீசாரம் $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 21 மோனி சைட் அண்ட் 416-298-6116 Aisha Silk.
3: நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர் விருப்ப பாடலுடன் இணைந்திருக்கும் நேரவில் இன்றைய நிகழ்ச்சியில் 1வது நேரம் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: குயின்சன்
3: மாலை வணக்கம். எப்படி இருக்குவியல்? என்ன பாடல்
4: திரைப்படத்தில் இளவை முகம் காட்டு என்னை பார்த்து?
3: சரி, பாடல் ஒலிக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து வைக்க குயின்ஸ்டன்
4: நன்றி. வணக்கம்.

நீர்கள் இன்றைய நாளில் கனடாவில் கல்கரி பிரதேசத்தில் ஒரு பாரிய விபத்தொன்று ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கனேடாவின் அல்பர்டா மாகாணத்தில் காணப்படுகின்ற கல்கரி பிரதேசம் பல்வேறு விதங்களில் சிறப்பு வாய்ந்த பிரதேசமாக விளங்குகின்றது. குறிப்பாக கல்கரி என்று சொன்னாலே நில எண்ணெய் மசக எண்ணெய் உற்பத்திக்கு மிக சிறந்த மிகப்பெரிய இடமாக இருப்பதுடன் ரொக்கி மலைத்தொடரின் ஒரு மிகப்பெரிய வியூ அந்த பார்வை சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற ஒரு இடமாகவும் அல்பர்டா மாகாணத்தின் மிக முக்கியமான ஒரு நகரமாகவும் விளங்குவது கல்கரி. அந்த நகரத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட பாரிய அளவிலான ஒரு விபத்தில் 3 உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒரு சிறுவன் உட்பட 3 கோர விபத்தொன்றில் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கல்கரியின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஸ்டோனி ட்ரெயில் சாலையில் ஞாயிறு இரவு நிகழ்ந்த கோர முக்கோண வாகன விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். வடக்கு நோக்கி செல்லும் பாதையில் தவறான திசையில் தெற்கு நோக்கி அதிவேகமாக வந்த வாகனம் ஒன்று எதிரே சரியாக வந்த இரண்டு வாகனங்கள் மீது பலமாக மோதியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதன் காரணமாகத்தான் இந்த விபத்து ஏற்பட்டது என்றும் இந்த விபத்தின் காரணமாக சிறுவர் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருப்பதாகவும் 4 பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதில் 2 சிறுவர்கள் என்றும் சொல்லப்படுகின்ற அதேவேளை இந்த விபத்து காரணமாக பல மணி நேரம் மூடப்பட்டிருந்த அப்பாதை திங்கட்கிழமை காலை 9:45 இன்று 9:45 அளவில் தான் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கின்றது.

0: அந்த பாடல் எஜமான் திரைப்படத்தில் எஸ்பிபி மற்றும் ஜானகி குரலில் ஒலித்தோ. இந்த நேரம் சரியாக 5:18. குயின்ஸ்டன் விருப்பத்தில் இந்த பாடல் ஒலித்தோய்ந்தது. எஜமான் திரைப்படத்தில் ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் வெளிவந்த எஜமான் திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா இந்த பாடலை சிந்து பைரவி என்ற ராகத்தில் மெட்டமைத்திருப்பார். இந்த பாடல் உண்மையில் ஆரம்பத்தில் இந்த பாடல் ஏன் மெட்டமைக்கப்பட்டதென்றால், இரண்டு பாடல்கள் எஜமான் திரைப்படத்தில் இடம்பெற்ற இரண்டு பாடல்கள் நிலவே முகம் காட்டு, அதே போல் ஒரு நாளும் உன்னை மறவாமல் என்ற அந்த இரண்டு பாடல்களுமே சிந்து பைரவி ராகத்தில் மெட்டமைக்கப்பட்டவை. உண்மையில் இந்த பாடல்கள் 1992 வெளிவந்த ராசுக்குட்டி திரைப்படத்துக்காக, கே பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளிவந்த ராசுக்குட்டி திரைப்படத்துக்காக மெட்டமைக்கப்பட்டவை. பாக்கியராஜ் இந்த இரண்டு பாடல்களையும் தவிர்த்து விட்டதால் அதை மீண்டும் 1993 வெளிவந்த எஜமான் திரைப்படத்தில் இசைஞானி சேர்த்து கொண்டார். பாடல் பெரு வெற்றி பெற்றது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர நிகழ்கின்றார். வணக்கம்.
1: மாலை. வணக்கம் வசந்த், நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கேன் நீங்கள்?
0: நலம் பிரேமா, நன்றி. நீங்கள் எப்படி?
1: நான் ரொம்ப நலமா இருக்கேன், நன்றி வசந்த். உங்களுக்கு நான் உங்களோட ஜமுனா ராணி ஸ்பெஷல் மிஸ் பண்ணி விட்டேன் அன்னைக்கு. நீங்கள் நல்ல பாடல்கள் வச்சிருப்பேன் எனக்கு தெரியும். எனக்கு அவரோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். இப்போ இன்னைக்கு நான் அதே இதில் அவரோட பலே பாண்டியால ஆதி மனிதன் காதலித்துப்பேன். அடுத்த காதல் இதுதான் நல்ல பாட்டு வைக்கலாம்.
0: மிகச்சிறந்த பாடல் ஜமுனாராணி பாடிய பாடல் என்பதை விட அந்த பாடல் ஒரு ஒரு காலத்தால் அழியாத கானங்கள் வரிசையில் இடம்பெறக்கூடிய பாடல். அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு பிரேமா.
1: நன்றி அபாசன், உங்களுக்கு வணக்கம்.
0: நன்றி. நேரம் 5:20. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சில மாற்றங்கள், புதுமைகளை கொண்டு புதிய விடயங்களை கொண்டு வந்திருக்கோம். புதுமைகள் அல்ல, புதிய விடயங்களை. குறிப்பாக 5:00 to 6:00 வரை நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். 7:00 to 8:00 வரை எங்களது நிகழ்ச்சியில் மிக அதிகமான நேர்கள் கலந்து கொள்வதனால் பாடல்களை சில வேளைகளில் அல்ல எப்போதுமே 9:00 பின்னரும் ஒளிபரப்பாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாகின்றது. 9:00 பின் ஏறத்தாழ 1 hour அந்த பாடல்கள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாக வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அதன் காரணமாக நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். எப்படி என்றால், 5:00 to 6:00 வரை நேர்கள் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும். 7:00 to 8:00 வரை நாங்கள் சில பாடல்களை கொண்டு வருவோம். அந்த பாடல்களில் உங்களுக்கு விரும்பிய பாடல்களை நேர்கள் தெரிவு செய்யலாம். என்றால் அதிகளவு நேர்களை நாங்கள் இணைத்து கொண்டு குறிப்பிட்ட நேர கட்டுப்பாட்டுகளுக்குரிய பாடல்களை ஒளிபரப்பு செய்யலாம் என்ற வகையில் அப்படி ஒரு முறையை கையாண்டிருக்கின்றோம். பொதுவாகவே திங்கள் மற்றும் வியாழன் ஆகிய தினங்களில் மிக அதிகளவான நேர்கள் பாடல்கள் விரும்பி கேட்க வருவதனால் இவ்வாறான ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்கோம். அதை புரிந்து உணர்ந்து கொண்டு, ஆனால் நேர்கள் அத்தனை பேரது ரசனைகளுக்கு ஏற்ப நாங்கள் பழையதும் புதியதுமான பாடல்களை இணைத்திருக்கின்றோம். அதில் நீங்கள் கலந்து கொண்டால், அது இரண்டு நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருந்தால் அந்த ருசி உங்களுக்கு தெரியும். இசை தேர்வு என்று அதற்கு நாங்கள் பெயரிட்டிருக்கின்றோம். இசை தேர்வு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் தேர்வு செய்யலாம். தேர்வு செய்வதன் மூலம் அந்த பாடல்கள் 7:00 தொடர்ச்சியாக 9:00 வரை ஒளிபரப்பாக கேட்டு மகளெல்லாம் 6:00 வரை உங்கள் விருப்பத்தில் பாடல்கள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாகும். அதுவும் உங்கள் விருப்பம்தான். ஆனால் கொண்டு வருகின்ற அந்த உங்கள் விருப்பத்தை நீங்கள் கேட்க இருக்கின்ற முறை வேறு விதமாக அமையும்.
2: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 4168970919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 4168970919.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
3: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 minutes ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.

0: அந்த பாடல் பலே பாண்டியா திரைப்படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகிறது இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ், கே ஜமுனாராணி ஆகியோரது குரல்களில் கண்ணதாசன் வரிகளில் பாடல் பிரேமா விருப்பத்தில் ஒளித்தோ. இந்த நேரம் 5:27. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா வணக்கம், சொல்லுங்கள்.
1: எனக்கு முதல்ல தானே பிரேமா பார்த்தாலும் நல்ல நல்ல பழைய பாடல்களை கொண்டுவா நமக்கு முதல்ல நம்பியை தெரிவிச்சுக்கணும்.
0: பழைய பாடல் கேட்டால் நல்ல பாடல்கள்
1: அதான், நல்ல நல்ல பழைய பாடல்கள் தேடி கொண்டு நல்ல காதுக்கு இதமா இருக்கும்.
0: இதமா இருந்தா மகிழ்ச்சி எனக்கு.
1: ஆமாம், அவளுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. நான் கேட்கிற பாடல் எனது ஊர் என வீடு நிறைய நாள் இருந்தா படத்துல இருந்து
0: பாடலிக்கும் நன்றி வெண்பாடு. நேரம் இப்பொழுது 5:28. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் 6 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். 6 மணி வரை நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை தேர்வு செய்யலாம். அது 7 மணி வரை ஒளிபரப்பாகும். 7 மணியிலிருந்து 9 மணி வரை நாங்கள் இசைத்தேர்வு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இசைத்தேர்வு நிகழ்ச்சியில் நாம் ஒரு பாடல்களை சில பாடல்களை கொண்டு வருவோம். எத்தனை பாடல்கள் என்று அந்த நேரத்தை பொறுத்தது. சில வேளைகளில் 7 மணியிலிருந்து ஆரம்பித்தால் பாடல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். 7:30 தொடங்கினால் நேர்களது விருப்ப பாடல்கள் மீதம் இருந்து போடப்பட்டால் 7:30 ஆரம்பித்து 9 மணி வரை அந்த பாடல்கள் ஒளிபரப்பாகும். அதற்கேற்ப நாங்கள் கொண்டு வருகின்ற பாடல்களில் எந்த பாடல் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் என்பதை நீங்கள் தெரிவித்தால் போதும், அந்த பாடல் உங்கள் பெயர்களில் ஒளிபரப்பாகும். ஒரு பாடலை ஒருவர், இருவர், மூவர், நால்வர் அல்ல, பலரும் தேர்வு செய்யலாம். என்ற வகையில் இந்த பாடல் இசை தேர்வு நிகழ்ச்சியாக உங்கள் எங்கள் தேர்வில் உங்கள் விருப்ப பாடல்களாக அந்த பாடல்கள் ஒளிபரப்பாக இருக்கின்றன. நிச்சயம் அந்த நிகழ்ச்சி ஒரு நேர் விருப்ப நிகழ்ச்சியின் ஒரு சாயலாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். இனி வருகின்ற திங்கள் மற்றும் வியாழன் ஆகிய தினங்களில் இந்த முறையில் தான் நிகழ்ச்சி செல்ல இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், நேர் விருப்ப பாடல்களை நாங்கள் பல பாடல்களை பல நேர்கள் தொடர்ச்சியாக பாடல்களை விரும்பி கேட்பதால் அதிகளவான நேர்கள் வந்து இணைந்து கொள்வதனால் 9 மணிக்கு பிறகும் அவர்களது பாடல்களை ஒளிபரப்ப வேண்டிய தேவை கட்டாயம் ஏற்படுகின்றது. இது எங்களது நேர கட்டுப்பாட்டுக்கு கொஞ்சம் சிரமமாக இருப்பதன் காரணமாக பாடல்களை நாங்கள் அளவாக ஒளிபரப்பாகுவதற்கு 9 மணி வரை ஒளிபரப்பாகுவதற்காக இவ்வாறான ஒரு புதிய முறையினை கையாண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இது இந்த நிகழ்ச்சிக்கு இன்னொரு விறுவிறுப்பை குதூகலத்தை ஏற்படுத்தும் என்பதில் இம்மியளவும் சந்தேகமில்லை. நிச்சயமாக நேர்கள் அதை வரவேற்பார்கள். ஏனென்றால் பல நேர்கள் வந்து அப்படித்தான் பாடல் கேட்கின்றார்கள். இப்போது நாங்கள் புதிதாக பாடல் கேட்கவில்லை வாசன், ஏனென்றால் நேரம் போதாது உங்களுக்கு, ஆகவே இன்னாரின் பாடலுடன் எனது விருப்பத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்ற பல நேர்களது அந்த அபிப்பிராயத்தின் அடிப்படையில் தான் இப்படி ஒரு முறையை கையாண்டிருக்கின்றோம். இது நேர்கள் சொல்லித்தந்த முறைதான், நானாக கண்டுபிடிக்கவில்லை. நேர்கள் இப்படி ஒரு முறையை கையாண்டால் நிச்சயமாக அனைத்து நேர்களும் வந்து உங்களது பாடல்களுடன் இணைந்திருக்க முடியும் என்ற வகையில் எங்களது தெரிவில் நேர்களது விருப்ப பாடல் இடம்பெற இருக்கின்றது.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் cremation.com. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: நேர்கள், ஈரானில் ஸ்டேலுக்கு உளவு பார்த்து இருவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக அந்த நாட்டு நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. ஈரான், ஸ்டேல், அமெரிக்கா இடையே கடந்த பிப்ரவரி முதல் போர் தொடங்கி நடைபெற்று வருகின்ற வேளையில் ஈரானில் மரண தண்டனைகளை நிறைவேற்றுகின்ற பணிகள் அதிகரித்து வருகின்றன. ஸ்டேலுக்கு உளவு பார்த்த என்ற வகையில் இப்போது ஸ்டேலுக்கு உளவு பார்த்த இருவருக்கு ஈரான் நீதிமன்றம் மரண தண்டனை என்ற அந்த மிகப்பெரிய தண்டனையை வழங்கி தீர்ப்பளித்து அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. நீங்கள், இலங்கையில் மரண தண்டனைகள் தற்போது நிறைவேற்றப்படுகின்றன. ஆனால் மரண தண்டனைகள் அங்கு நிறைவேற்றப்படுவது படுகின்றதே தவிர மரண தண்டனை வழங்கப்படுவதில்லை என்ற ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மரண தண்டனை கைதிகள் ஆயுள் கால சிறை தண்டனையை அனுபவிக்கின்றார்கள். அவர்களுக்கான மரண தண்டனை வழங்கும் நிகழ்வுகள் அங்கு அரங்கேறுவதில்லை.
2: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: வெண்பா விருப்பத்தில் அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் சரியாக 5:39. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: பாடல் வந்து கங்கை ஜமுனை பரஞ்சாவோம் இல்ல, ஜெயசுவாசம் வாங்கிறோம் பாடல்.
1: கங்கை ஜமுனை என்ற அப்புறம் என்ன, இமய மேலதானே, இமயம் தான் திரைப்படம்.
2: இமயம் பாட்டிலேயே வருது படத்துல.
1: கங்கை ஜமுனை இங்குதான் சங்கமம். நன்றி கமல், நிகழ்ச்சியில் நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் நாங்கள் பல்வேறு விதமான நேர்களது விருப்ப பாடல்களையும் ஒளிபரப்புவோம். இந்த வேளையில் அழைக்க வேண்டிய இலக்கம் 416-6446-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ச்சியாக கேட்டு மகிழலாம். பாலஸ்தீன நாட்டிற்கான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியது சீனா. பாலஸ்தீன விவகாரத்தில் சீனாவின் உறுதியான ஆதரவையும் பங்களிப்பையும் பாலஸ்தீனத்துக்கான சீன அலுவலக தலைவர் சுன் லென் மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாக சொல்லப்படுகின்றது. வாஃபா செய்தி நிறுவனம் இதை அறிவித்திருக்கின்றது. சீன பாலஸ்தீனம் இடையிலான இருதரப்பு மூலோபாய கூட்டாண்மை உருவாக்கப்பட்டதன் 3rd ஆண்டு நிறைவு பெறவுள்ள நிலையில் தூதர் சுன் லென் ரமல்லாவில் உள்ள சீன தூதரகத்தில் செய்தியாளர் சந்திப்பை நடத்திய போது இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். பாலஸ்தீன நாட்டுக்கான ஆதரவை நாங்கள் உறுதியாக பேண இருக்கின்றோம் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள்.

0: 1979 வெளிவந்த இமயம் திரைப்படம், அது முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் ஜெய் கணேஷ் என்ற பல நட்சத்திரங்கள், ஸ்ரீவித்தி ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கான இசையினை எம் எஸ் விஸ்வநாதன் வழங்கியிருந்தார். இந்த திரைப்படத்தில் ஒரு சிறப்பு என்னவென்றால், பொதுவாக நாங்கள் இமயமலை, எவரஸ்ட் சிகரம் இவை பற்றியெல்லாம் பேசுகின்ற போது இந்திய மலை என்று தான் சொல்வோம். ஆனால் இமயமலையின் மிக முக்கியமான எவரஸ்ட் சிகரம் நேபாளத்தில் இருக்கின்றது. நேபாளத்தின் காத்மண்டுவில் தான் அந்த எவரஸ்ட் சிகரத்தின் உண்மையான லொக்கேஷன், அகல நெடுங்கோடுகள் என்று சொல்வார்கள், லாங்கிட்யூட் லேட்டிடியூட் என்று அந்த அமைவுடன் காத்மண்டுவில் அமைந்திருக்கின்றது, நேபாளத்தில் அமைந்திருக்கு. அதனால் இந்த திரைப்படத்தை இந்த முக்தா ஸ்ரீனிவாசன் குழுவினர் கொண்டு சென்று நேபாளத்தின் காத்மண்டுவில் தான் படமாக்கினார்கள் என்ற அந்த மேலதிக தகவலுடன் மிக அருமையான ஒரு மெட்டு கண்ணதாசன் வரிகளை எழுத மத்தியமாவதி ராகத்தில் இந்த பாடல், இந்த வேளையில் கே ஜே ஜேசுதாஸ் வாணி ஜெயராம் ஆகியோரது குரல்களில் கமல் விருப்பத்தில் ஒலித்தோ. இந்த நேரம் 5:47.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. வொர்க்கிங் ஃபார் யூ. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 1 2 4 5 6 5 5 5.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6 4 7 8 4 9 4 4 4 4 6 4 7 8 4 9 4 4 4 4. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், நான் மதன் கழிக்க நலமா இருக்கிறேன்.
0: ஓ நலம் மதன், நன்றி. நீங்கள் நலமா?
1: ஓ நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். அருமையான பொழுது இன்றைக்கு இந்த பாடிக்கப்பம் உதயா உதயா உள்ள அந்த பாடிக்கப்பம்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சி
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் வாசன், ரவிசங்கர் பேசுறேன்.
0: ஓ ரவிசங்கர், மாலை வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்ல சுகமா இருக்கீங்க?
0: நலம் நலம், நன்றி.
2: ஓகே,
0: வீட்டிலா
2: இல்லாடி? இல்ல, நடைப்பயிற்சி.
0: நடைப்பயிற்சி? ஓ நலம் நலம்.
2: காலையில போகல.
0: ம்,
2: காலையில சோம்பல உட்காந்துட்டேன்.
0: ஓ, காலையிலும் நடக்கலாம், மாலையிலும் நடக்கலாம்.
2: நடக்கலாம், ஆமா. இன்னைக்கு நான் கொண்டு வரும் பாடல் இது, மன்னாதி மன்னன் படத்துல 62 வருடங்களுக்கு முன்னாடி வந்த பாடல். நாதன் ராமூர்த்தி இசை, எம் சசி, எம் சவுந்தரராஜன் சசி எல்லாம் குரல்கள். பாடல் வந்து கனிய கனிய மழை பேசும் அந்த பாடல், நல்ல அருமையான பாடல். நிறைய பாடல் இருக்கு அந்த படத்துல, 10-12 பாடல் வரும்
0: நினைக்கிறேன்.
2: எல்லாமே நல்ல பாடல் தான்.
0: நல்ல பாடல்.
2: இன்னைக்கு
0: கொஞ்சம் நட்டக்குறிஞ்சி அண்ட் அப்படி ஒரு ராக சார்.
2: நட்டக்குறிஞ்சி ராகம்,
0: நட்டக்குறிஞ்சி,
2: நட்டக்குறிஞ்சி ராகம்.
0: இந்த மனோன்மணியம் சுந்தரனார் என்று இப்போ அண்மையில் கொஞ்சம் இஷ்யூ வந்தால் தெரியுதா, தமிழகத்தில் அவற்ற பல்கலைக்கழகத்திலேயே போய் வந்தே மாதரம் பாடி, தமிழ்தாய் வாழ்த்த பின்னுக்கு 3வதாக பாடி, அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானா? உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவர் என்று கணக்க வருது அவற்ற வரிகள் அதுல. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவர், நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்
0: செல்வகுமார், நன்றி. நீங்கள் எப்படி?
3: என்ன
0: பாடு?
3: இந்த கட்டகுஸ்தி 2 இருந்து சம்பவக்கார் என்ன அந்த பாட்டு?
0: புதுப்பாடல் கேட்கிறண்டா, நாங்கள் எந்த குமாரை அழைத்து வர வேணும்? செல்வகுமார், நன்றி. தேவகுமாரும் கேட்பார் புதுப்பாடல். சரி, நன்றி செல்வகுமார்,
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வாசன், நான் பாங்க எப்படிங்க?
0: வன்கூவர் பவான் எங்க போயிட்டியல் நின்ற நாள் காணையில?
4: இந்த லீவு கொஞ்சம் லீவு பிஸியா போயிட்டு இருக்கு. முடியல
0: எனக்கு
4: வந்து பட்டாங்கட்டி பாதம் படத்துல இருந்து எங்கெங்கோ செல்லுமோ கலந்த பாட்டை கேட்போம்.
0: பாடல சொல்லியே எண்ணமெல்லாம் எங்கெங்கோ போகுது. என்ன
5: படம் தபால்காரன் தங்கை பாட்டு, கரிகாலன் கட்டி வைத்தான் கண்ணனை, அந்த பாட்டை கேக்குறேன்.
0: தபால்காரன்
5: தங்கை,
0: தங்கை கரிகாலன் கட்டி வைத்தானே?
5: ஆமாம், கரிகாலன் கட்டி வைத்தான் கண்ணனை.
0: நன்றி நன்றி. நேர்களது விருப்ப பாடல்கள் ஒலிபரப்பாகும். நேரம் இப்பொழுது 5:56.
6: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 38. ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
1: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
0: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
1: அதத்தான் சொல்றேன்.

அந்த பாடல் மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து TMS மற்றும் பி சுசிலா குரல்களில் கண்ணதாசன் வரிகளை எழுத விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர் ஒரு நட்டக்குறிஞ்சி ராகத்தில் மிட்டமைக்க அந்த பாடல் ரவிசங்கர் விருப்பத்தில் இந்த மணித்தியாலத்தின் வைரமாளிகை பாடலாக ஒலித்தோம். இந்த நேரம் சரியாக 5 மணி 6 மணி.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: இன்று காலையிலும் பெய்த கனமழை காரணமாக
2: அவலி நியூஸ்.
1: இன்று காலை வரையிலும் பெய்த கனமழை காரணமாக வெள்ளவாயம் ஏற்பட்டிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கின்றது. ஈரப்பதம் மிகுந்த வானிலை தெற்கு ஒன்டாரியோ பகுதி வழியாக மெதுவாக நகர்ந்து வருவதனால் நேற்று தொடங்கிய மழை இன்று தொடர்ந்து இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனையடுத்து வீதிகளில் தேங்கும் நீர் மற்றும் குறிப்பிட்ட பகுதிகளில் ஏற்படும் வெள்ளம் குறித்து எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாகன சாரதிகள் வெள்ளம் சூழ்ந்த வீதிகளில் வாகனத்தை ஓட்ட முயற்சிக்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நேரத்தில் கனமழை தெற்கு ஒன்டாரியோவின் மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி நகர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இன்று மழை விலகிச் செல்லும் பொழுது கிழக்கு ஒன்டாரியோவின் சில பகுதிகளில் மொத்த மழைப்பொழிவு 75 முதல் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டது. தொழில்நுட்ப நிறுவனமான மேட்டா ஒரு தரவு மையத்தை அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு அல்பர்டாவில் நேற்று நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் பெருநிறுவனங்கள் ஒளியட்டும் என்று கூறி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேரின்வில் நகரில் இந்த போராட்டங்கள் இடம்பெற்றன. பேஸ்புக் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான மேட்டா ஒரு ஜிஜாவேட் திறன் கொண்ட பிரம்மாண்டமான தரவு மையத்தை அமைக்கப் போவதாக கடந்த மாதம் அறிவித்திருந்தது. இதையடுத்து இந்த எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. பதாதைகளை ஏந்தி நின்ற போராட்டக்காரர்களை பார்த்து வாகன சாரதிகள் தங்கள் வாகனங்களின் ஒலிகளை ஒலிப்பினர். அந்த பதாதைகளில் ஒன்றில் மெட்டா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் சக்கர்பர்க்கின் படமும் அதன் மேல் அந்த பெரும் கோடீஸ்வரரிடமிருந்து சொத்துக்களை பறிமுதல் செய்யுங்கள் என்ற வாசகமும் இடம்பெற்றிருந்தன. போராட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களில் மாணவர் ஒருவரான பென் பாரில் இவ்வாறு அதிகமான மக்கள் திரண்டது தமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். நீண்ட வார விடுமுறை நாட்கள் மற்றும் மழை பெய்யும் சூழலிலும் இவ்வாறு பெருமக்கள் கலந்து கொள்வார் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என்றும் ஆனால் இது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 20 வயதான அவர் எட்மெண்டனில் உள்ள அல்பர்டா பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் மாணவராக கல்வி கற்கின்றார். இந்த தரவு மையம் இங்கு மட்டுமல்லாமல் வேறு எங்கும் அமைவதையும் தாங்கள் விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானுடன் புதிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்ததை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் சுமார் 5% வரை சரிவை சந்தித்துள்ளன. பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $83.77, WDI ரக மசகு எண்ணெயினுடைய விலை $80.37 விற்பனையாகின்றது. அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளின் அண்மைய சுற்றில் பாகிஸ்தானும் கட்டாரும் முக்கிய மத்தியஸ்த பங்கை வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் மறைமுக பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்கும் வகையில் 2 நாடுகளும் தூதர்களை அனுப்ப வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது பெரிய ராணுவ தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருந்த 1 நாளுக்கு பிறகு இந்த ராஜதந்திர முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது பிராந்தியம் முழுவதிலும் பல உயர்மட்ட தொலைபேசி உரையாடல்கள் மூலம் இடம்பெற்றிருக்கின்றது. முக்கியமான தொடர்புகளில் ஒன்று சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் டொனால்டு டிரம்ப் நடத்திய உரையாடலாகும். மற்றொரு மோதலின் பரந்த விளைவுகள் குறித்த வளைகுடா ஒத்துழைப்பு மன்றத்தின் கவலைகளை அவர் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி, சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் ஈராக்கின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோரோடு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த ராஜதந்திர முயற்சி மீண்டும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கிலாந்தின் சில பகுதிகளில் கடுமையான வறட்சி நிலவும் சூழலில் வெப்ப அலைகளின் தாக்கத்தினால் பிரித்தானியாவில் உள்ள சில உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்று தேசிய விவசாயிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் பிரித்தானியாவின் சில பகுதிகளில் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை தாண்டக்கூடும் என்பதனால் இங்கிலாந்தின் 8 பகுதிகளுக்கு வெப்பம் சார்ந்த சுகாதார எச்சரிக்கைகளை இங்கிலாந்து சுகாதார பாதுகாப்பு முகமை விடுத்திருக்கின்றது. அதிகரித்து வரும் வெப்பநிலை குறிப்பாக பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பிரிவினருக்கு உடல்நல அபாயங்களை அதிகரிக்கக்கூடும் என்று அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கின்றது. குளிர்காலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பயிர் நடவு செய்வதே மிகவும் கடினமாக இருந்த நிலையில் தற்பொழுது வறட்சி காரணமாக நீர்ப்பாசன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதனால் பல பகுதிகளில் விவசாயிகளுக்கு போதுமான நீர் கிடைப்பதில்லை என்றும் இத்தகைய சூழ்நிலையே இந்த புதிய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோதுமை பயிர்கள் வழக்கமான உயரத்தில் பாதியளவே வளர்ந்திருப்பதாகவும் விளைச்சலில் எஞ்சியவற்றையாவது காப்பாற்ற விவசாயிகள் போராடி வருவதனால் இங்கிலாந்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு முன்கூட்டியே அறுவடை பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிராக நடைபெறவுள்ள 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரிலிருந்து விலகிய ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் ஆஷிப் நபீப் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். இந்திய மூத்த டெஸ்ட் அணியில் இடம்பெறும் வாய்ப்பை பெறும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த 3வது கிரிக்கெட் வீரர் இவர் ஆவார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியின் போது பும்ராவின் இடது முழங்காலில் ஏற்பட்ட காயத்திற்கு பின்னர் பெங்களூருவில் உள்ள தேசிய கிரிக்கெட் கல்லூரியில் அவர் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். இருப்பினும் முழங்காலில் தொடர்ந்து அசௌகரியம் உணரப்படுவதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரை தொடரிலிருந்து விலக்க இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை முடிவெடுத்திருக்கின்றது. ஆசிப் நபி ராஞ்சி கிண்ண உள்ளூர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் கடந்த 2 பருவங்களில் 100க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்தி ஜம்மு காஷ்மீர் அணியின் முன்னணி பந்துவீச்சாளராக சிறப்பான திறமையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்நிலையில் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி பங்கேற்கும் 1வது டெஸ்ட் போட்டி வரும் 15ஆம் தேதி காலி மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
3: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நாம் 6 மணி தொடக்கம் 7 மணி வரை கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் பயணிக்க இருக்கின்றோம். கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் இன்றும் பல்வேறு விதமான பாடல்கள், அந்த பாடல்கள் தொடர்பான பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்கள் பற்றி நாங்கள் பேசி அந்த பாடல்களை உங்களுக்கு வழங்குகின்ற ஒரு நீண்ட இசை நிகழ்ச்சி இந்த கீத சந்தங்கள் இசை நிகழ்ச்சி. ஏறத்தாழ இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகி இன்று 18 மாதங்கள் கடந்து, ஏறத்தாழ 1.5 வருடங்கள் கடந்து 2வது வருடத்தை நோக்கி இது வேறு நடை போட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் நேர்களது அபிமானம் பெற்ற இந்த நிகழ்ச்சியிலும் பல்வேறு விதமான சுவையம்சங்கள் பொருந்திய பாடல்கள் இடம்பெற இருக்கின்றன. குறிப்பாக விசேடமாக இன்று பழம்பெரும் நடிகை வாணிஸ்ரீயின் பிறந்த நாள். அவரது நடிப்பில் உருவான பாடல் ஒன்றும் இன்றைய நிகழ்ச்சியில் 1 அல்லது 2 பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் விசேடமாக உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றன. இது
1: கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக்குளி குளித்து

நேர்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல முதலாவது பாடலாக நாங்கள் வாணிஸ்ரீ நடிப்பில் வெளிவந்த திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடலை கொண்டு வர எண்ணினோம். எண்ணிய போது ஒரு சிந்தனை உதித்தது. அவரது பாடல்கள் தொடர்பாக நாங்கள் பல்வேறு விடயங்களை ஆய்வு செய்த போது ஒரு விடயம் கிடைத்தது. அந்த விடயத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கொண்டு வர இருக்கின்றோம்.

செல்வன் என்ற திரைப்படமாக எடுத்தார்கள். சிவகாமியின் செல்வன் என்று அந்த திரைப்படம் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளிவந்தது. சிவகாமியின் செல்வன் திரைப்படத்தில் மிக பிரதான பங்கேற்று நடித்த நடிகர்களுள் சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ இருவரும் முக்கியம் பெறுவார்கள். அதில் இடம்பெற்ற ஒரு பாடல்தான், அதில் இடம்பெற்ற பல பாடல்களின் அடிப்படையில் தான் சிவகாமியின் செல்வனிலும் பாடல்கள் இடம்பெற்ற டிபி வர்மன் என்று சொல்ல பர்மன் என்று சொல்லக்கூடிய இந்தி திரையுலகத்தின் மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர், ஆசா போஸ்லேயின் கணவராக இருந்தவர் அப்படியும் சொல்லலாம். உங்களுக்கு மிக பரிச்சயமான பாடகி ஆசா போஸ்லே அண்மையில் இறந்தார். அவரை ஆசா போஸ்லேயே இரண்டாவது தாரமாக திருமணம் செய்திருந்தார் பர்மன். அவரது இசையில் வெளிவந்த பல பாடல்கள் ஆராதனா திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தன. அந்த பர்மனது இசையை தழுவி எடுக்கப்பட்ட பாடல்களில் சிவகாமியின் செல்வன் திரைப்பட பாடல்கள் பல மிகப்பெரிய வெற்றி பெற்றன. குறிப்பாக எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருந்தாலும் பர்மனே அவரது இசையை கேட்டுவிட்டு மெய் சிலிர்க்கின்ற அளவுக்கு, பாராட்டுகின்ற அளவுக்கு அந்த பாடல்கள் மிக சிறப்பான வெற்றி பெற்ற பாடல்களாக மாறின சிவகாமியின் செல்வன் திரைப்பட பாடல். சிவகாமியின் செல்வன் திரைப்படம் பார்த்தவர்களுக்கு புரியும். சிவகாமியின் செல்வன் திரைப்படத்தை எடுத்தபோது 1974 அந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட போது சி வி ராஜேந்திரர் தான் அந்த திரைப்படத்தின் இயக்குநராக இருந்தார். சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ, லதா ஆகியோரது நடிப்பில் அந்த திரைப்படம் வெளிவந்திருந்தது. அந்த திரைப்படத்திற்கான இசையினை எம் எஸ் விஸ்வநாதன் வழங்க திரைப்படத்தில் இடம்பெற்ற பல பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றன. ஹிந்தியில் வெளிவந்த ஆராதனா 1979 வெளிவந்திருந்தது. சிவகாமியின் செல்வன் 1974 வெளிவந்திருந்தது. பல திரைப்படங்களில் வந்த பல பாடல்கள் மற்றும் காட்சிகள் டார்ஜீலிங் என்ற மலைப்பகுதியில் படமாக்கப்பட்டிருந்தது. டார்ஜீலிங் என்பது பொதுவாக இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மலைப்பிரதேசம். இந்தியாவில் பல பிரதேசங்கள் தேயிலை உற்பத்திக்கு மிக பிரபலம் பெற்றவை. அதில் அசாம் தேயிலை, நீலகிரி தேயிலை, டார்ஜீலிங் தேயிலை என்றெல்லாம் தரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சுவை இருக்கும் என்ற வகையில் டார்ஜீலிங் என்ற அந்த மலைப்பிரதேசத்தில் இந்த திரைப்படம் ஹிமாலய பகுதியில் காணப்படுகின்ற மேற்கு வங்காள பகுதியில் உள்ள டார்ஜீலிங் பகுதியில் இந்த திரைப்படத்தின் பல பகுதிகள் படமாக்கப்பட்டிருந்தன. அதில் ஒரு பாடல்தான் ஆராதனா திரைப்படத்தில் வெளிவந்த அதே மெட்டில் இடம்பெற்ற ஒரு பாடல், எத்தனை அழகு கொட்டி கிடக்கிறது. புலமைப்பித்தன் வரிகளை எழுத எஸ்பிபி அந்த அந்த பாடலை பாடியிருந்தார். இந்த பாடலுக்கும் ஆராதனா திரைப்படத்தில் வெளிவந்த ஒரு பாடலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஆராதனா திரைப்படத்தில் அந்த பாடலை நாங்கள் முதலிலே ஒரு சில வரிகளை கேட்டுவிட்டு இந்த பாடலுக்கு வருவோம்.

0: அந்த பாடல் இந்த வேளையிலே ஆராதனா திரைப்படத்திலிருந்து எஸ் டி பர்மன் மற்றும் கிஷோர்குமார் ஆகியோரது எஸ் டி பர்மன் இசையமைக்க கிஷோர்குமார் குரலில் ஒலிக்க கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 6:18. நேர்களே, இப்பொழுது நாங்கள் வர்த்தக இடைவேளையின் பின்னர் சிவகாமியின் செல்வனுக்கு உங்களை அழைத்துச் செல்வோம்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: ஜுவல்லர்ஸ்.
6: அன்னக்கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா, மஞ்சள் குளி குளித்து குறவையிடும் காதலர் திருவிழா.
2: இனிய இசை விருந்து.

நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் கீத சந்தங்கள் நிகழ்ச்சி. கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்திருக்கின்ற பாடல் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்தில் இடம்பெறுகின்ற பாடல். எத்தனை அழகு கொட்டி கிடக்கிறது இந்த பாடல். பல்வேறு விதமான இசைக்கருவிகளுடன் எஸ் டி பர்மன் இசையமைப்பில் வெளிவந்த ஆராதனா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒன்றை நாங்கள் தந்தோம். அந்த திரைப்படத்தில் யமன் என்ற அந்த ராகத்தை டிபி பர்மன் பயன்படுத்தியிருப்பார், எஸ் டி பர்மன். அதே ராகத்தை எம் எஸ் விஸ்வநாதன் பயன்படுத்தினாலும் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த திரைப்படத்தை பாடல்களை அதே சாயலில் ஆராதனாவில் இடம்பெற்ற பாடல்களை எல்லாம் இந்த திரைப்படத்தில் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்தில் கொண்டு வர வேண்டும் என்று இந்த திரைப்படத்தின் சி வி ராஜேந்தர் இயக்குனர் சி வி ராஜேந்தர் கேட்டுக்கொண்ட போது அதே பாடலை அப்படியே காப்பி அடிப்பது தன்னால் முடியாத காரியம், தான் அந்த பாடலை தனது மெட்டிற்கு இசையமைப்பதாக தெரிவித்து வேறு விதத்தில் ஒரு இசையை தந்திருப்பார். கொஞ்சம் மாறுபாடான ஆனால் ஒரே ராகம், அதே ஜமன் ராகத்தை, ஜமன் கல்யாணி என்று சொல்வார்கள் அப்படியான ராகத்தை பயன்படுத்தி ஒரு அற்புதமான பாடலை தந்தபோது அதை பர்மன் கேட்டு புலகாகிதம் அடைந்தாராம் என்றால், இவ்வளவு மிகப்பெரிய ஒரு இசை அமைப்பாளர் தென்னகத்திலே எம் எஸ் விஸ்வநாதன் தனது பாடலுக்கு ஒரு மாற்றீடான மிகப்பெரிய மெட்டை அமைத்திருக்கின்றார் என்று அவர் எம்எஸ்வியை மனதார வாழ்த்து தெரிவித்ததாக, எம்எஸ்வி தொடர்பான பல்வேறு விதமான விழாக்கள் பிற்காலத்தில் அரங்கேறிய போது பேசப்பட்டது என்ற வகையில் அந்த பாடலை தான் நாங்கள் இப்பொழுது எத்தனை அழகு கொட்டி கிடக்கின்றது என்ற பாடலுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். பொதுவாகவே அந்த காலத்தில் 74 ஆண்டுகளில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல்கள் பாடுவதென்றால் மிகப்பெரிய கொடிகட்டி பறந்தவர் டிஎம்எஸ். டிஎம்எஸின் குரல்களைத்தான் அத்தனை பாடல்களும் வெளிவந்திருந்த காலம் அந்த காலம். என்றாலும் இதில் கொஞ்சம் வேறுபாடாக எஸ்பிபியை எம்எஸ்வி பயன்படுத்தியிருப்பார். அது ஒரு ரீமேக் பாடலாக இருந்தாலும் அந்த பாடலில் எம்எஸ்வி பயன்படுத்திய அந்த குரல் தேர்வு பின்னாளில் மிக பெருமளவில் ஏற்றி போற்றப்பட்டது, பலரால் பாராட்டப்பட்டது. ஹிந்தியில் கிஷோர்குமார் பாடிய அந்த குரலை விட எஸ்பிபி பாடிய குரல் ஒரு அசாத்திய குரல் வளமென்று, ஒரு தனி வடிவம் பெற்ற குரல் வளமென்று பின்னாளில் பேசப்பட்டது. அந்த பாடலின் சூழலுக்கு தேவையான காதல் உணர்வையும் துடிப்பையும் நடுக்கத்தையும் தனது குரலில் ஒரு அற்புதமான முறையில் எஸ்பிபி அந்த வேளையிலே அவர் அறிமுகமான காலப்பகுதியிலேயே கொண்டு வந்திருப்பார். இந்த பாடல் வெளியான காலகட்டத்தில் எஸ்பிபி இசைக்குழுவினர் எந்த ஒரு மேடை கச்சேரி நடத்தினாலும் இந்த பாடலை பாடாமல் மேடையை விட்டு இறங்க மாட்டார்கள் என்று எஸ்பிபியே பல இடங்களில் சொல்ல கேட்டிருக்கின்றோம். ஹிந்தி பாடலின் மேட்டை அப்படியே பயன்படுத்தினாலும் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தமிழ் சூழலுக்கேற்ப இதன் பின்னணி இசையமைப்பில் சில மாற்றங்களை செய்து ஒரு புது பொலிவை ஊட்டியிருப்பார். ஜமன் ராகத்தில் மென்மையை மேற்கத்திய பாணி ட்ரம்ஸ் கிட்டார் இசையோடு கலந்து இளமை துள்ளல் மாறாமல் அவர் கொடுத்த இந்த இசை யாளம் இன்றும் பலராலும் ரசிக்கப்படுகின்றது. காதலின் உச்சக்கட்ட தவிப்பையும் அதே நேரத்தில் நிலவும் ஒருவித அச்சத்தை கவிப்பேரரசு கண்ணதாசன் தனது வரிகளில் மிக சிறப்பாக கையாண்டிருப்பார். இதழ் கேட்கும் நெஞ்சம் இருந்தாலும் அஞ்சும் ஆனாலும் அச்சம்தான் தடுக்குது போன்ற வரிகள் காதல்களின் மனப்போராட்டத்தை அழகாக படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கும். சிவாஜி கணேசன் வாணிஸ்ரீயின் நடிப்பு, சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் உருவான இந்த பாடல் காட்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாணிஸ்ரீ மிகச்சிறந்த நடிப்பாலும் காதலை கண்ணியமாகவும் அந்த காட்சியில் வெளிப்படுத்தியிருப்பார்கள். குளிர் காய்வதற்காக நெருப்பு மூட்டப்பட்ட ஒரு அறையின் பின்னணியில்தான் அந்த நெருப்பின் தவிப்பும் பாடலின் வேகமும் ஒன்றோடொன்று பொருந்தி போகும்படி இந்த பாடல் படமாக்கப்பட்டிருக்கும். காட்சியை பார்த்தவர்களுக்கு இது புரியும். அந்த வகையில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் மேற்கத்திய மற்றும் இந்திய இசைக்கருவிகளின் கலவையாக இந்த பாடலை தந்திருப்பார். ஒரு துரித கதி, ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டில் இந்த பாடல் அமைந்திருக்கும். எக்கோடியன் பாடலின் ஒட்டுமொத்த வடிவத்தையும் அதன் காதல் தவிப்பு நிறைந்த துள்ளல் இசையில் மிக முக்கியமாக பங்காற்றுவது அவரது பெரிய இசைக்கருவியாக அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எக்கோடியன். பாடலின் முன் இசை மற்றும் சரணங்களுக்கு இடைப்பட்ட இடங்களில் இந்த இசைக்கருவி அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். ட்ரம்ஸ் பாடல் முழுவதும்
வெஸ்டர்ன் ட்ரம்ஸை பயன்படுத்தியிருப்பார். அசல் ஹிந்தி பாடலில் ஹொங்கோ மற்றும் பொங்கோஸ் ஆகியன பயன்படுத்தப்பட்டிருக்கும். எம்எஸ்வி தமிழ் ரீமேக்கில் இன்னும் அழுத்தமான ட்ரம்ஸ் பீட்களை இந்த பாடலில் பயன்படுத்தியிருப்பதை பார்க்கலாம். தாளத்தோடு இணைந்து பாடலின் ரிதத்தை நகர்த்த ஒகஸ்டி கிட்டார் பின்னணியில் ஒலித்து கொண்டிருக்கும். அதேவேளை பேஸ் கிட்டார் ஒலியும் மிக துல்லியமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். பாடலின் காதல் மற்றும் ஏக்க உணர்வுகளை உச்சரித்து கொண்டு செல்ல எஸ்பிபியின் குரலுக்கு பின்னால் வயலின் ஒலிகள் மென்மையாக சேர்க்கப்பட்டிருக்கும். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இந்த ஆலாவணை எஸ்பிபியின் அந்த மூச்சு கட்டுப்பாடு நடுக்கம் அத்தனையும் சேர்ந்து இந்த பாடலை கேட்போருக்கு ஒரு சிறிய உணர்வை ஆனந்தத்தை நிச்சயம் அது கொண்டு வரும்.

கனிக்குள் இருக்கும் சிவப்பு, ஊதட்டு கனிக்குள் இருக்கும் சிவப்பு.

0: அந்த பாடல் ஒளித்தோ இந்த நேரம் 6:31 நேர்கள். சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் கீத சண்டங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: இனிய இசை விருந்து

0: சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
6: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இனி

கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

நேர்கள், இன்றைய நாளிலே நாங்கள் அடுத்து கொண்டு வருகின்ற பாடலுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். நேர்கள் பலரும் ஆர்வமாக இருப்பீர்கள் அடுத்த பாடல் இது என்று. அடுத்த பாடலை நாங்கள் இப்பொழுது தருவதற்கு, அந்த பாடலை பற்றி பேசுவதற்கு முதல் நீங்களே பாடல் எது என்று தெரிந்து கொள்ளலாம்.

நேர்களே, என்னுயிர் தோழன் என்ற திரைப்படம் பலரும் பார்த்திருக்கக்கூடிய திரைப்படம். அண்மையில் பாரதி ராஜாவின் மறைவை தொடர்ந்து அந்த படம் பற்றியும் பலவாறு பேசப்பட்டது. பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த என்னுயிர் தோழன் திரைப்படத்தில் அருண்மொழி மற்றும் மலேசியா வாசுதேவன். மலேசியா வாசுதேவன் மிக பிரதான பாடகர், அருள்மொழி மற்றும் குழுவினர் சித்ரா போன்ற குழுவினர் சித்ராவும் அதில் ஒரு குரல் கொடுத்திருந்தார். சித்ரா மற்றும் ஏனைய பெண் குரல்கள், இன்னும் பல ஆண் குரல்கள் இணைந்து தந்த பாடல்தான் இந்த ஏ ராசாத்தி என்ற என்னுயிர் தோழன் திரைப்பட பாடல். இதில் மலேசியா வாசுதேவன் மிக பிரதானமான பாடகராக இருந்தாலும் அருள்மொழியினது குரலும் இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய இந்த பாடலுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்திருந்ததென்றால் அது மிகையல்ல. என்னுயிர் தோழன் திரைப்படம் பற்றி பலரும் பேசியிருப்பீர்கள். 1990 வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படம். ஒரு அரசியல் சார்ந்த திரைப்படமாக பாரதி ராஜாவால் கொண்டு வரப்பட்டது. பாபு என்ற புது ஒரு கதாநாயகர், அவர் இப்போது இல்லை, தென்னவன் மற்றும் ரமா ஆகியோர் நடிப்பில் வெளிவந்து 1990 பல திரையரங்குகளில் திரையிடப்பட்டாலும் வணிக ரீதியில் தோல்வி கண்ட திரைப்படமாக இருந்தாலும் பல்வேறு விமர்சனங்கள் மூலம் ஆக்கப்பூர்வமான பல விமர்சனங்களை பெற்ற திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் ஒன்று. பாரதி ராஜாவின் இயக்கம், அதேபோல் இசைஞானி இளையராஜாவின் இசை, கங்கை அமரனின் பாடல் வரிகள் என்று அத்தனைகளும் மிக அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கும். பல்வேறு நல்ல பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தாலும் குறிப்பாக இந்த பாடலுக்கு ஒரு வரவேற்பு எப்போதும் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. கங்கை அமரன், மலேசியா வாசுதேவன், அருள்மொழி மற்றும் பல்வேறு விதமான பின்னணி பாடகர்கள், குழு இசை பாடகர்கள் இணைந்திருந்த ஒரு அற்புதமான காவியம்தான் இந்த பாடல். இந்த பாடல் பவப்பிரியா என்ற ஒரு ராகத்தில் இசைஞானி இளையராஜாவால் மீட்டமைக்கப்பட்டிருக்கும். இந்த திரைப்படத்தில் பவப்பிரியா ராகத்தில் பாடலை இசைஞானி மிட்டமைத்த போது ஒரு மென்மையான ஒரு உணர்வை அனைவருக்கும் ஊட்டுகின்ற வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கும். புல்லாங்குழல், வயலின், கிட்டார், தபேலா, கடம், டோலக், டொல்கி, ட்ரம்ஸ், சிம்பல்ஸ், சேக்கர், சலங்கை, தவில், கோரஸ் என்று பாடலில் பல்வேறு விதமான இசைக்கருவிகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கும். பாடலில் பல்லவி சரணம் என்ற அந்த பகுதிகள் இடம்பெற்றிருந்தாலும் இந்த பாடலில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் தொகையரா என்பது பயன்படுத்தப்படும். நாங்கள் இந்த தொகையராக்கள் பற்றி ஏற்கனவே பல பாடல்களில் பார்த்திருக்கின்றோம். பொதுவாக பாடலின் ஆரம்பத்தில் பல்லவிக்கு முன்னர் அவ்வாறான தொகையராக்கள் இடம்பெறுவதுண்டு. ஆனால் இந்த பாடலில் கொஞ்சம் வித்தியாசம். இரண்டு சரணங்களுக்கிடையில், பல்லவிக்கும் சரணத்துக்கும் இடையில் இரண்டு சரணங்களுக்கிடையில் என்று தொகையராவை கங்கை அமரன் வழங்க இசைஞானி இளையராஜா ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக ஆங்காங்கே தொகையராக்களை வடிவமைத்து தந்த விதம் மிக சிறப்பாக இருக்கும். அதில் மலேசியா வாசுதேவன் அந்த குரலில் அந்த தொகையராக்களை வழங்குகின்ற போது பாடலுக்கு இன்னும் மெருகூட்டப்பட்டிருக்கும். பல்வேறு விதமான அந்த தொகையராக்களாக இருக்கலாம், மலேசியா வாசுதேவன் குரல்களில் ஒலிக்கின்ற பல்லவி சரணங்களாக இருக்கலாம், அத்தனையும் பாடல் காட்சிக்கும் பாடலுக்கும் மெருகூட்டப்பட்டிருக்கும். கிராமிய மற்றும் யதார்த்தமான காதல் காட்சிகளை இயக்குவதில் பாரதி ராஜாவுக்கு நிகர் பாரதி ராஜாவே என்பதற்கு இந்த பாடலே மிகச்சிறந்த உதாரணம். ஒரு புதுமுக நடிகர்களை கொண்டு இந்த பாடலை திரையில் மிக அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார் இயக்குனர் இமயம். பார்ப்பவர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை இந்த பாடல் தந்திருந்தது. ராசாத்தி ரோசாப்பு வா வா வா பாடலில் கதாநாயகனாக பாபு மற்றும் நாயகியாக ரமா இருவரும் புதுமுகமாக இந்த காட்சியில் பயன்படுத்தப்பட்டிருப்பார்கள். பாபு இந்த படத்தில் தர்மா என்ற கதாபாத்திரத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமாக இருந்தார். அதேபோல் என்னுயிர் தோழன் படத்தில் நடித்த பல நடிகர் நடிகைகள்
மிகச்சிறந்த நட்சத்திரங்களாக பின்னாளில் வலம் வந்தார்கள். இசைஞானி இளையராஜா பல்வேறு விதமான இசைக்கருவிகளை பயன்படுத்தி இந்த பாடலை தந்த விதத்தை நீங்கள் பாடல் கேட்கின்ற போது உணர முடியும். பாடலில் பல்லவி, சரணம், தொகையராக்கள், அது மட்டுமல்ல பல்வேறு இசைக்கருவிகள், இசைக்கருவிகள் இடையே பூந்து ஆங்காங்கே வர்ண ஜாலம் தருகின்ற கோரஸ் என்று எதனை சொல்வது எதனை விடுவது என்கின்ற அளவுக்கு இந்த பாடல் ஒரு மிகச்சிறந்த பாடலாக மீட்டமைக்கப்பட்டிருக்கும். அமைதியாக உங்கள் வாகனங்களில் செல்லுகின்ற போது கொஞ்சம் உரக்க இந்த பாடலை கேட்டு பாருங்கள்.

0: கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும் தூர இருந்தும்.
1: இந்த வரிகள் தொகையராக்கள். இவை பாடலின் முதலில் தான் பொதுவாக இடம்பெறுவதொன்று. ஆனால் இங்கு பல்லவிக்கும் சரணத்துக்கும் இடையில், இரண்டு சரணங்களுக்கு இடையில் சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கும்.
0: அருகில் இருப்போ தனித்து இருந்தும் இணைந்து இருப்போ.

0: கண்கள் இமை மூடும் போதும் உனது அன்பு எனது அன்பை தேடும், மஞ்சள் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். கங்கை அமரன் தந்த வரிகள் எத்தனை அழகான வரிகள். வான்வெளியில் பூ விரித்து காண்போம் முதலிரவு, தேன்மொழியில் இசைதான் கலந்து படிப்போம் இணைந்திருந்து. வான்வெளியில் பூ விரித்து காண்போம் முதலிரவு, தேன்மொழியில் இசைதான் கலந்து படிப்போம் இணைந்திருந்து. கற்பனை ஊற்றெடுத்து பாய்கின்ற அந்த பாடல் இன்னுயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து ஒளித்தோய்ந்த நேரம் 6:47. நேர்கள் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினைக் காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

சிஎம்ஆர் திரையிலக்கிய சாகர சங்கமம். நேர்கள் சீமார் தமிழ் எச்டியின் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையிலே நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒன்றுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். மகுடி திரைப்படம் 1984 வெளிவந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் மோகன், நளினி ஆகியோர் நடித்திருப்பார்கள். சக்தி இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்திருந்தது. இந்த திரைப்படத்திற்கான இசையினையும் இசைஞானி இளையராஜா தந்திருப்பார். அவரது இசையில் வாலி வரிகளை எழுத பல்வேறு விதமான பாடல்கள் அந்த திரைப்படத்திலும் இடம்பெற்று பட்டி தொட்டி எங்கும் ஒளித்தோய்ந்த பாடல்கள். அதில் எஸ்பிபி, எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் ஒன்றுடன் தான் நாங்கள் அடுத்து இணைந்திருக்கப் போகின்றோம். இந்த பாடலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், பொதுவாகவே இந்த பாடல் கேட்போருக்கு இந்த பாடல் இணைந்து தம்மோடு இசை பாடுவது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடியது. அதற்கு இந்த ராகம் மிக முக்கியமாக ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கும். ரசிகரஞ்சனி என்ற ராகத்தை அடிப்படையாக கொண்டு இசைஞானி இசையமைத்த பல பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்கள் வரிசையில் இந்த பாடலும் மிக முக்கியமானதாக இருக்கும். இசைஞானி இளையராஜாவின் இசையில் எஸ்பிபி, எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய ஒரு அழகிய ராகம் ரசிகரஞ்சனி ராகம். இவரது இசையில் பல இந்த ராகத்தில் வெளிவந்திருந்தாலும், மகுடி திரைப்படத்தில் வெளிவந்த நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன் என்ற பாடல் எம்மோடு இசை பண்பாடுவது போன்ற உணர்வை எப்போதும் உமக்கு தந்திருக்கும். மிகச்சிறந்த ஒரு மெலேடி பாடல்கள் வரிசையில் காலத்தால் அழியாத ஒரு பாடலாக இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். குறிப்பாக வாலியின் வரிகள் இந்த பாடலுக்கு மிக பெருமளவு ஒரு வளத்தை சேர்த்திருக்கும். கர்நாடக இசையில் அதிகம் பழகாத ரசிகரஞ்சனி என்ற அந்த அபூர்வ ராகத்தை இசைஞானி ஒரு லாவகமாக பல இடங்களில் பயன்படுத்தியிருப்பார். வெறும் 5 ஸ்வரங்களை மட்டும் கொண்ட ஒரு ஔடத ராகம் என்று இந்த ராகத்தை சொல்வார்கள். ஒரு முழுமையான திரை இசை பாடலை இத்தனை இனிமையாக கொடுக்க முடியுமா என்பதை நாங்கள் நினைக்கின்ற போது, இசைஞானி ஒரு ராகதேவன் என்பதை மற்றொரு இடத்தில் அவர் கோடிட்டுச் செல்கின்றார். எஸ்பிபியும் எஸ் ஜானகியும் இந்த பாடலுக்கு தேர்வு செய்யப்பட்டமை இசைஞானியின் ஆற்றலை சொல்வதா, அல்லது இருவரது குரல் ஆளுமைகளை சொல்வதா? பாடலின் பல்லவி மற்றும் சரணங்களில் உள்ள 7-5 ஸ்வர சங்கதிகளையும் நுணுக்கங்களையும் மிக நேர்த்தியாகவும் அனாயசமாகவும் பாடியிருப்பார்கள் இரு பாடல்களும். கவிஞர் வாலி அவர்கள் நாதப்புணனில் அன்றாடம் நான் நீராடுவேன், நதி பாயும் மலையோசை சுதியாகவே போன்ற தூய தமிழ் வரிகள் மூலம் இசையையும் இயற்கையையும் இங்கு காதல் கொள்ள வைத்திருப்பார். பாடலின் தொடக்கத்தில் இடையிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற புல்லாங்குழல், வயலின் இசை கோர்வைகள், அவற்றுக்கிடையில் அவ்வப்போது ஏற்படுகின்ற அந்த போட்டிகள் இந்த பாடலில் மிக அச்சொட்டாக ஒழித்து கொண்டிருக்கும். இந்த திரைப்படம், மகுடி திரைப்படம் பார்க்காதவர்கள் நிச்சயமாக பார்த்திருப்பார்கள். மோகன், நளினி நடிப்பில் வெளிவந்திருந்த இந்த திரைப்படத்தில் வாலியே திரைக்கதை வசனத்தை எழுதியிருந்தார் என்பது மேலும் ஒரு சிறப்பை தந்தது. இசைஞானி இளையராஜா இந்த பாடலுக்கு மேற்கத்திய மற்றும் இந்திய பாரம்பரிய இசைக்கருவிகள் இரண்டையும் நேர்த்தியாக பயன்படுத்தி இனிமையான பல பாடல்களை தந்திருப்பார். பாடலின் ஆன்மாவே புல்லாங்குழலாக இருக்கும். பாடலின் தொடக்கத்தில் பல்லவியில் இடையிலும் வரும் புல்லாங்குழல் சத்தம் ஒரு குயிலின் குரலை எங்கள் முன் அப்படியே காட்சிப்படுத்தியிருக்கும். இசைஞானி இளையராஜாவின் முத்திரை எப்போதும் வயலின்கள் தான். வயலோ செல்லோ என்று பல இசைக்கருவிகளை அவர் பயன்படுத்தியிருப்பார். சரணங்களுக்கு இடையில் இவ்வாறான இசைக்கோர்வைகள் வயலின்களின் தாள கதியை உருவாக்கி தந்தவையாக இருக்கும். 80களின் நவீன இசையமைப்புக்கேற்ப பாடலின் அடிப்படை ட்ராக் மிக மெல்லிய ஒலிகளுக்கு சிந்திசைசர் பயன்படுத்தப்பட்டிருக்கும். மிருதங்கம், தபேலா என்ற இரண்டு தாளக்கட்டுக்களும் இந்த பாடலின் வெற்றிக்கு மிக பிரதான பின்னணியை தந்திருக்கும்.
பாடலின் தாள அமைப்பு பாரம்பரிய இந்திய தாள வாத்தியங்களான மிருதங்கம் தவேலா மூலம் மிக வேகமில்லாத மிதமான ஒரு மெல்லிய தாளக்கதையை இந்த பாடலில் தருவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும். பின்னணியில் ஒகஸ்டிக் கிட்டார் கம்பிகளின் மெல்லிய அதிர்வுகள் ஆங்காங்கே எமது உணர்ச்சி பிரவாகத்தை கொஞ்சம் தூண்டுகின்ற இசையோட்டங்களாக காட்டப்பட்டிருக்கும். நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன் என்று பாடுகின்ற போது நாமும் நீலக்குயிலை நாடி செல்லுகின்ற உணர்வை தரும்.

ஸ்வரங்கள் சங்கதிகள் என்பவற்றுடன் அந்த பாடல் மிக சிறப்பான முறையில் ரசிக்கப்பெரிய ராகத்தில் புல்லாங்குழல், வயலின், வயலோ, செல்லோ, தபீலா, மிருதங்கம், கடம், பெல், ஒகஸ்டிக் கிட்டார், ரிதம் கிட்டார் இவற்றுடன் வீணை சித்தார் ஆகியனவும் இணைந்து கொண்டால் பாடலின் ரசனைக்கு நிகர் எதுவும் இல்லை. மகுடி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 7 மணி நேர்கள். இதுவரை இணைந்திருந்தது

எழுதுமாவணி திருவிழா, மஞ்ச குளி குளித்து குறவையிடும் காதலர் திருவிழா, அன்பு கதை எழுதும்.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மனத்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
2: இலங்கை முழுவதிலும் நிலவும் கடும் மழை காரணமாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு தொடர்பான முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. ஊடகவியலாளர்களுக்கான காப்புறுதி திட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்த உள்ளதாக வெகுஜன ஊடகத்துறை பிரதியமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்கவின் பெயரை பயன்படுத்தி தொலைபேசி அழைப்புகள் மூலம் பணம் பறிக்கும் மோசடி கும்பல் ஒன்று செயற்பட்டு வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீன சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கடத்திச் செல்ல சீன பெண் ஒருவர் இன்று முற்பட்ட நிலையில் கட்டுநாயக்க பண்டர்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து அவர் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய மாகாணத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நுவரேலியா மற்றும் ஹட்டன் கல்வி நிலையங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளை மூடுமாறு மத்திய மாகாண ஆளுநர் மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார். பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள வங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் ஜன் சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் பாஜக வேட்பாளர் நீரஜ் குமார் சின்ஹாவை விட 862 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியின் அடுத்தகட்ட நடவடிக்கை குறித்த முக்கிய நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் வரும் 5 தேதி மகாராஷ்டிராவின் சத்ரபதி சம்பாஜி நகரில் உள்ள கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்கே வீட்டில் இடம்பெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், திருச்சூர் உட்பட 12 மாவட்டங்களில் பாடசாலை மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப நிறுவனமான மெட்டாவின் தரவு மையம் அமைக்கும் திட்டத்திற்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் நேற்றைய தினம் வடக்கு அல்பர்ட்டாவில் உள்ள மாகாண அலுவலகத்துக்கு வெளியே எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வடக்கு ஒகேனகலில் வீசிய பலத்த காற்று காட்டுத்தீயின் சுவாலைகளை மேலும் எழுப்பிய நிலையில் கூடுதல் மக்கள் வெளியேற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல மோசடி இணையதளங்கள் தோன்றியதைத் தொடர்ந்து டொரண்டோ ஐலண்டுக்கு செல்லுகின்ற பார்வையாளர்கள் தங்கள் படகு நுழைவுச் சீட்டுகளை வாங்குவது தொடர்பில் கவனமாக இருக்குமாறு டொரண்டோ நகரம் எச்சரித்திருக்கின்றது. சூடானின் வடக்கு டாஃபூரில் உள்ள கர்கா அல் ஜவாலா கிராமத்தில் நேற்று பாரம்பரிய நீதிமன்றம் மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டதில் குறைந்தது 35 பேர் கொல்லப்பட்டதாக சூடானிய உரிமைக் குழு ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு சூடானிய ராணுவமே காரணம் என்று அந்த குழு குற்றம் சாட்டியுள்ளது. அடுத்த ஆண்டும் ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டிருந்தால் 2027 ஆண்டில் இங்கிலாந்தின் பொருளாதாரம் சுருங்கக்கூடும் என்று ஏர்னஸ்டு யங் நிறுவனத்தின் புதிய கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த நீர்வழிப்பாதை மீண்டும் திறக்கப்படும் காலமே பிரிட்டனின் பொருளாதார எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஹூதிகள் கடல்வழி தடை விதித்திருந்த போதிலும் சவுதி அரேபியா கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற 2 டேங்கர் கப்பல்கள் கடந்த வார இறுதியில் பாப் அல் மண்டேப் நீரிணையை வெற்றிகரமாக கடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு காசா நகரில் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பிறகு இடிபாடுகளுக்கிடையே தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த மக்கள் கருவில் இருந்த ஒரு சிசுவின் உடலை இந்த தாக்குதலில் கர்ப்பிணி பெண் ஒருவரும் அவரது கணவரும் அவர்களது 5 மகனும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: நேரம் இப்பொழுது 7:06. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661.

0: நிகழ்ச்சியில் இந்த மணித்தியாலத்தின் முதலாவது நேர இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், இது எஸ்பி சரண்.
0: எஸ்பி சரண் வாருங்கள், எப்படி நலமா?
1: நான் நலம், நீங்கள் எப்படி?
0: ஓ நல்ல நலம், நன்றி.
1: உங்களோட நிகழ்ச்சி 6 மணி கேட்டுக் கொண்டிருந்தேன். எவ்வளவு நுணுக்கங்கள், எந்தெந்த வாத்தியம் எங்கெங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது, எவ்வளவு சமாச்சாரங்கள். நாங்கள் வந்து சிம்பிளா பாட்டை கேட்டு போட்டு பாட்டை போட்டு சொல்லி நாங்கள் போறோம். இதுல இருந்து இவ்வளவு விஷயங்களை கற்று தேறி அறிஞ்சு நீங்க சொல்லிக்குள்ள ஒரு பாட்டுல இவ்வளவு விஷயங்கள் அறிஞ்சு வச்சு கூட சொல்றாரு. நாங்கள் இந்த வந்தாச்சு, பாட்டை கேட்டாச்சு, போனாச்சு, அளவில் பிடிச்சு உங்களுக்கு நாங்கள் எத்தனை சொன்னாலும் இந்த பாராட்டுக்கு அளவு உனக்கு இல்லை.
0: நன்றி நன்றி
1: என்று சொல்லிக்கொண்டு இந்த வாலியவர்களுடைய வாலிப விஷமங்கள்ல
0: உங்கள் போன்றவர்கள்ட்ட இருந்து அது வாரது மிக்க மிக்க சந்தோஷம்.
1: வாலிப விஷமங்கள்ல அப்ப வந்து வாங்கி தந்த பூசலே நீ எப்ப வந்து போடப்புற பூ மாலைன்னு அதை கேட்டு நான் வாசன் நான் ஒண்ணு நினைச்சேன், நீ என்ன நினைச்சேன்.
0: அருமையான பாடல் ஒன்று.
1: ஓ அது நல்லா இருக்கு. நம்ம யாரு பிரிச்சா அவர் கோடு கிழிச்சா நல்லா இருக்கு பாட்டு. அந்த நேரம் இதெல்லாம் 80-90 கூடையில பட்டி தொட்டி தான் கிடைக்கிற பாட்டுக. ஓ அப்ப இது கண்ணில் தெரியும் கதைகள். அப்ப அந்த பாட்டை நீங்கள் போட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும்.
0: நன்றி, நிச்சயமாக அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு.
1: நன்றி, வணக்கம்.
0: ஆமாம், நேர்கள் எங்களது நிகழ்ச்சிகளில் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம். இந்த வேளையிலே நாங்கள் நிகழ்ச்சிகளில் சில பாடல்களை அறிமுகம் செய்ய இருக்கின்றோம். அந்த பாடல்களுக்கு நேர்கள் உங்களது விருப்பங்களை வந்து தெரிவிக்கலாம். என்ற வகையில் அலையுங்கள் 416-6444-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து உங்களது பாடல்களை கேட்டு மகிழுகின்ற அதே வேளை நாங்கள் தருகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக எங்கள் தெரிவுகளில் உங்கள் விருப்ப பாடல்கள் என்ற வகையில் நாங்கள் நிகழ்ச்சியை 7 மணியிலிருந்து 9 மணி வரை கொண்டு உங்கள் பாடல்கள் ஒளிபரப்பாகின்ற பாடல்களில் கொண்டு செல்ல இருக்கின்றோம். ஆகவே நீர்கள் அழைத்து நாங்கள் தர இருக்கின்ற 8 சில பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களுக்கு உங்களது விருப்பத்தை நீங்கள் தெரிவிக்கலாம் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அலையுங்கள் 416-6444-6222.

0: தெரிவு செய்யலாம். முதலில் உதயா திரைப்படத்தில் உதயா உதயா உலர்கிறேன் என்ற பாடல், இரண்டாவது பாடல் கட்ட குசி ரெண்டு, கட்ட குசி ரெண்டு என்ற திரைப்படத்தில் சம்பவக்காரி, அது செல்வகுமார் அந்த பாடலை அவரும் விரும்பியிருந்தார். அதேபோல் பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்தில் எங்கெங்கோ செல்லும் எண்ணெண்ணங்கள், பவானும் அந்த பாடலை விரும்பியிருந்தார். அதைவிட நாங்கள் இப்பொழுது இன்னொரு பாடலையும் நாங்கள் நினைக்கின்றோம், நான் உன்ன நினைச்சேன் நீ என்ன நினைத்தாய். இது எஸ்பி சரணும் இந்த பாடலை விரும்பியிருந்தார். இந்த பாடல்களுடன் இப்பொழுது சொன்னது நீதானா திரைப்படத்திலிருந்து வெள்ளி நிலாவினிலே என்ற பாடல், ஜெயச்சந்திரன் குரலில் ஒலித்த மிக பிரபலமான ஒரு பாடல். அடுத்தது ஊருக்குழைப்பவன் திரைப்படத்தில் இடம்பெறுகின்ற, ஊருக்கு உழைப்பவன் என்ற திரைப்படத்தில் இடம்பெறுகின்ற, இதுதான் முதல் ராத்திரி அன்பு காதலி என்னை ஆதரி என்ற பாடலும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்றது. இது ஆறாவது பாடலாக இடம்பெறுகின்றது. ஏழாவது பாடல் வாழ்வே மாயம் திரைப்படத்தில் மழைக்கால மேகம் ஒன்று, வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து மழைக்கால மேகம் ஒன்று மணி ஊஞ்சல் ஆடியது என்ற பாடல் ஏழாவது பாடலாக இடம்பெற இருக்கின்றது. அதேபோல் ரோஜாவின் ராஜா திரைப்படத்திலிருந்து அலங்காரம் கலையாத சிலையொன்று கண்டே என்ற பாடல், உங்களுக்கு விருப்பமான பாடலை நினைவில் வைத்து சொல்லுங்கள். அலங்காரம் கலையாத சிலையொன்று கண்டேன் என்ற பாடல் எட்டாவது பாடலாக இடம்பெற இருக்கின்றது. ஒன்பதாவது பாடலாக இடம்பெற இருப்பது உன்னோடுதான் கெனாவிலே என்ற ஒரு பாடல், அது கொண்டாட்டம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். உன்னோடுதான் கெனாவிலே நினைவு மயங்கி கிடந்தேன் என்ற பாடல், அந்த பாடல் கொண்டாட்டம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இதேபோல் கேப்டன் பிரபாகரன் பத்தாவது பாடல் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டமா தேரோட்டமா, கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டமா தேரோட்டமா, இவைதான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் கொண்டு வந்த பத்து பாடல்களும். இந்த பாடல்களுக்கு நேர்கள் உங்களது விருப்பங்களை தெரிவிக்கலாம். மீண்டும் ஒரு முறை உதயா உதயா உதயா திரைப்படத்தில் உதயா உதயா உலர்கிறேன், இரண்டாவது இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் கட்டக்குசி திரைப்படத்திலிருந்து சம்பவக்காரி பாடல், மூன்றாவது பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து எங்கெங்கோ செல்லும் எண்ணெண்ணங்கள், நான்காவது நான் உன்ன நினைச்சேன் நீ என்ன நினைத்தாய் என்ற பாடல் நான்காவதாக இடம்பெறுகின்றது, ஐந்தாவது சொன்னது நீதான திரைப்படத்திலிருந்து வெள்ளி நிலாவினிலே ஒளி தீபம் வந்தது என்ற பாடல், ஆறாவது ஊருக்குழைப்பவன் திரைப்படத்தில் இதுதான் முதல் ராத்திரி அன்பு காதலி என்னை ஆதரி, ஏழாவது வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து மழைக்கால மேகம் ஒன்று, எட்டாவது ரோஜாவின் ராஜா திரைப்படத்திலிருந்து அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன், ஒன்பதாவது கொண்டாட்டம் திரைப்படத்தில் உன்னோடு தான் கெனாவிலே உறங்கி மயங்கி நினைவு மயங்கி கிடந்தேன், பத்தாவது கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் ஆட்டமா தேரோட்டமா. எங்கே அலையுங்கள், உங்கள் விருப்பங்களை நேர்கள் தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவது நேர் இணைகின்றார்.
1: வணக்கம், நான் கலியோவர்தன் கேட்கிறேன்.
0: ஓ கலியோவர்தன் சொல்லுங்கள்.
1: இதுதான் முதல் ராத்திரி எங்கட பானிசுரியின் பர்த்டேக்காக எல்லாம் நல்ல பாட்டு போடுறீங்க போல,
0: அதுதான் சரியா பிடிச்சேன் நீங்கள்.
1: நானும் அந்த பாட்டு தானே கேட்ட, அது வந்து அந்த உங்களோட இல்லையனுக்கு, அதுவும் அவட பட பாட்டு தானே. வாய்ப்புக்கு நன்றி அண்ணா.
0: நன்றி கலிகவர்தன்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: நான் கழிக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள்.
2: கட்டகுஸ்தியில சம்பவக்காரி சம்பவக்காரி ஒரு முத்தம் வச்சா நீ பயப்படுறி அந்த பாது, அந்த வரிகள் நல்லா இருக்கா, ஒரு முத்தம் வச்சோடனே அடங்குகிறான்னு சொல்லி, அது ஒரு இயற்கையான வரிகள், அந்த வரி என்ன பிடிச்சிருக்கு. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஆமாம், நேர்களும் இணைந்து கொண்டு உங்களது விருப்பங்களை நீங்கள் தெரிவிக்கலாம். இப்பொழுது சம்பவக்காரி பாடல் முதல் பாடலாக இடம்பெறுகின்றது.

0: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
3: நேர்களை, நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வந்த பாடல்களுக்கு உங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம். உதயா திரைப்படத்தில் உதயா உதயா உளர்கிறேன், இரண்டாவது பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்தில் எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள், மூன்றாவது நான் உன்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்சாய் என்ற பாடல், நான்காவது சொன்னது நீதானா திரைப்படத்தில் வெள்ளி நீலாவினிலே, ஐந்தாவது ஊருக்குலைப்பவன் திரைப்படத்தில் இதுதான் முதல் ராத்திரி, ஆறாவது வாழ்வே மாயம் திரைப்படத்தில் மழைக்கால மேகம் ஒன்று, ஏழாவது ரோஜாவின் ராஜா திரைப்படத்தில் அலங்காரம் கிளையாத சிலை ஒன்று கண்டேன், எட்டாவது கொண்டாட்டம் திரைப்படத்தில் உன்னோடு தான் கெனாவிலே நினைவு மயங்கி கிடந்தேன், ஒன்பதாவது கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் ஆட்டமா தேரோட்டமா. இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற நேயர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம் வாசன்.
3: வணக்கம், வாருங்கள்.
4: எப்படி இருக்கீங்க?
3: ஓ, நலம் நலம் சார்ஸ், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
4: நலமே நலமே, நாடுபதும் அதுவே. எனக்கு வந்து போட்டு பட்டாங்கத்தி பைரவன் படத்தில் எங்கெங்கு செல்லும் என் எண்ணங்கள் அந்த பாடலை ஒளிபரப்புவீர்களா?
3: கட்டாயம். பட்டாங்கத்தி பைரவன் திரைப்படம் பாத்தீங்களா சார்ஸ்?
4: ஆமா.
3: புறா கூட்டுக்கையில் அஞ்சாண்டு நடக்கும்
4: அந்த டைம்ல, அதெல்லாம் பெரிய சீனுகள் எங்களுக்கு.
3: அதைத்தான் பள்ளிக்கூடத்தில் போய் கதைக்கிறது
4: கதைக்கிறதும் எனக்கு பட்டாங்கத்தி என்று சொன்னோடனே அந்த கத்தியாளர் இப்ப சின்ன பிள்ளை தானே இருக்கு. உண்மை, அந்த டைம்ல எங்களுக்கு அது ஒரு இது உண்டு, என்ன பெரிய இது.
3: எப்படி நிலைமை இருக்கீங்களா சார்ஸ்?
4: நிலைமை இருக்கு, நிலைமை இருக்கு.
3: நீண்ட நிலைமை இருக்கிற சந்திச்சீங்க. பட்டாக்கத்தி பைரவன் திரைப்பட பாடல் என்ன? நன்றி நன்றி நன்றி நன்றி பவான். நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் பாசன். நிர்மலா, எப்படி இருக்கிறீங்க?
3: நலம் நிர்மலா, நன்றி. நீங்க நலமா?
5: நலமா இருக்கும். எனக்கு வந்து முதலாவது பாடல் உதயா உதயா.
3: உதயா பாடல் சொல்லி வேற என்ன காரணம் அந்த பாடல் பிடிச்சதுக்கு நிர்மலா?
5: எனக்கு அது பிடிக்கும்.
3: நல்ல
5: எங்களை மானுக்கும் பேர் உதயாதான்.
3: அது நல்ல ஒரு ராகம், சாருகேசி ராகத்தில் அந்த பாடல் மிக இனிமையா இருக்கும் கேக்க. நன்றி.
5: ஒன்றுதான் நான் சொல்லலாம்.
3: ஒரு பாடல் நீங்கள் இன்னொரு பாடல் கேட்க போறீங்க, என்ன பாடல் சொல்லுங்க?
5: மூன்றாவது
3: மூன்றாவது பாடல் நான்
5: உன்னை நினைச்சேன் நீ.
3: ஓ, அதுவும் பிடிச்சிருக்கு. நான் உன்னை நினைத்தேன்.
5: ஆமா,
3: சொல்லலாம், பிரச்சனை இல்லை. நன்றி
5: நன்றி நன்றி நன்றி.
3: உங்களுக்கு ரெண்டு பாட்டு. அப்ப நான் உன்னை நினைத்தேனும் உதயாவும் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
6: வணக்கம். நான் மதி, கதை கொண்டு பிடிப்பீங்க?
3: ஓ, நலம் மதி, நன்றி. நீங்கள் எப்படி?
6: நான் நலமா இருக்கும்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு சின்ன மாற்றம் எங்கள்
6: தெரியும். தெரியல, பத்துக்கு பத்து நினைச்சிட்டேன்.
3: பத்துக்கு பத்து இல்லை இது, எங்கள் தெரிவில் உங்கள் விருப்பம் எப்படி? நல்ல
6: மாடு
3: போடுவோம். உங்களுக்கு விருப்பமான பாடல் ஒலி கேட்க அந்த உங்களோட பேர் சொல்லி அந்த பாடல் ஒலிபரப்பா. இது பத்துக்கு பத்தல், பத்துக்கு பத்து தான் அந்த விஷயம். இது இது அப்படி இல்லை, இது தரவரசப்படுத்துறையில பாடல்கள் ஒலிபரப்பாயிருக்க உங்களுக்கு விரும்பின பாட்டுக்கு உங்களோட பேர் வரும்.
6: எனக்கு வந்து முதலாவது உதயா உதயா. அப்புறம் ரெண்டு மூணு சொல்றா கொண்டாட்டம், உன்னோடு தான் சனாவிலி நினைவு மயங்கிக்கிறேன்.
3: அது ஒரு அருமையான பாடல். என்ன மாதிரி?
6: அது நல்ல பாடு. நீங்க கண்ணால கேட்கல இந்த பாட்டு, நீங்க சொன்னோன்னா எனக்கு டக்குனு ஞாபகம் வந்து.
3: எனக்கு எனக்கு திடீரென்று தான் உதிச்சது அந்த பாடு. நல்ல பாடல்,
6: நல்ல பாடல்.
3: நன்றி மதி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் மாலை, வணக்கம் வாசன் சாரா.
3: சாரா மாலை வணக்கம் வாங்க.
7: எனக்கு வந்து மூன்றாவது பாடல் போடுங்க.
3: நான் உன்னை
7: நினைச்சேன். நான் உன்னை நினைச்சேன். ஆமா,
3: நீ என்ன நினைத்தாய்? நான் உன்னை நினைத்தேன். நன்றி நன்றி சாரா. அது சாரா நிர்மலா எஸ் பி சரண். இப்படி கனவேர் அந்த பாட்டை கேட்கினோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம்
3: வன்பா, சொல்லுங்கள்.
8: எனக்கு அலங்காரம் கிடையாத.
3: ஓ, அலங்காரம் கிடையாத சிலை ஒன்று கண்டேன்.
8: அதோட இதுவும் நல்ல பாட்டு. எஸ் பி சரண்,
3: நான் உன்னை நினைத்தேன்.
8: ஆமாம்,
3: சரி. நன்றி
8: நன்றி
3: நன்றி. ஆமாம், நேர்களை உங்களுக்கு பிடித்தமான பாடல் எது என்று நீங்கள் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம். நாங்கள் கொண்டு வந்த பாடல்கள் உதயா திரைப்படத்தில் உதயா உதயா உளறுகிறேன், இரண்டாவது பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்தில் எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள், மூன்றாவது நான் உன்ன நினைத்தேன் நீ என்ன நினைத்தாய், நான்காவது சொன்னது நீதானா வெள்ளி நிலாவினிலே தமிழ் கீதம் வந்தது, ஐந்தாவது ஊருக்குழைப்பவன் தருகின்ற இதுதான் முதல் ராத்திரி, ஆறாவது வாழ்வே மாயம் திரைப்படத்தில் மழைக்கால மேகம் ஒன்று, ஏழாவது ரோஜாவின் ராஜா திரைப்படத்தில் அலங்காரம் கிளையாத சிலை ஒன்று கண்டேன், எட்டாவது கொண்டாட்டம் திரைப்படத்தில் உன்னோடுதான் கெனாவிலே நினைவு மயங்கி கிடப்பேன், ஒன்பதாவது ஹேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் ஆட்டமா தீரோட்டமா. இவற்றில் எந்த பாடல் உங்களுக்கு பிடித்தமானது? வணக்கம். அவர் அழைப்பில் நின்றவர் ஓடிவிட்டார்.
9: Everything okay, no problem undichu nam
10: bar kalamu closing da adikira nadi
11: customer you're trying to reach is not available.
12: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti selutti kondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum, call Pradhi Selvam 416 268 0155, 416 268 0155.
9: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
10: செல்லம் இல்லடா செல்வம்.
9: சரி சரி.
13: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rock 5 varadangalukku zero finance il demo vaaganangalil 6000 varai servicepu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416 804 2365
3: அடுத்து பட்டாக்கத்தி வைரவன் திரைப்படத்தில் இந்த பாடல் ஒலிக்கின்றது. அந்த பாடல் சார்ல்ஸ் மற்றும் பவான், வன்குவர் பவான் சார்ல்ஸ் ஆகியோர் விருப்பத்தில் ஒலிக்கின்றது.

0: இன்றைய அடுத்த 24 மணித்தியாலங்களில் பெரும் வெள்ளம் ஏற்படும் அபாயம், தாழ்நிலப் பகுதி மக்கள் அவதானமாக இருக்குமாறு கோரப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கழனி கங்கை படுகை பகுதியில் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் பெரு வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என்று இலங்கை நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இப்போது பல்வேறுபட்ட பிரதேசங்களிலும் வெள்ளம் ஏற்பட்டு வெள்ளத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்கின்ற மிகப்பெரிய பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இலங்கையில் பல மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் அதிதீவிர மழையினால் பெரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாகவும், இதன் காரணமாக கினிகத்தேன மற்றும் பிளாக் வாட்டர் பகுதி போன்றவற்றிலும் கொட்டகலை ஆகிய இடங்களிலும் வெள்ள நீரில் சிக்கி வீடுகளுக்குள் முடங்கியிருந்த பொதுமக்கள் இன்று இலங்கை இராணுவத்தினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று பாதுகாப்பு படையினர் படகுகள் மற்றும் அவசர மீட்பு உபகரணங்களை பயன்படுத்தி இந்த துரித நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாகவும், கொட்டகல பகுதியில் வெள்ளத்துடன் நிலச்சரிவு அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதேவேளை வெள்ளத்தில் சிக்குண்ட பலரையும் காப்பாற்றுகின்ற முயற்சியில் பாதுகாப்பு படையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்ற அதேவேளை வட்டவள பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் வெள்ள நீரில் சிக்கி தவித்த பலரை இப்போது காப்பாற்றி வருகின்ற வேளையில் தமது உறவுகளை தேடுகின்ற அவலக் குரல்களும் ஆங்காங்கே ஒழித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. மத்திய மலை நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஹட்டன் பொல்பிட்டிய முருகேனகம பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் நடந்த வேளையில் மேலும் பலர் அந்த வீட்டுக்குள் இருந்திருக்கலாம் என்று போலீசார் இப்போது சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நேர்களை இப்பொழுது வெள்ள அபாயம் தொடர்பாக இலங்கை நாவலப்பட்டி பகுதியில் பெய்த கனமழையினால் வெள்ளப்பெருக்கு எதிர்பாராத ஒரு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்றும், கினிகத்தேன நாவலப்பட்டி பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த நாவலப்பட்டி பணிமனைக்கு சொந்தமான பேருந்தொன்று திடீரென்று சீறி பாய்ந்து வாய்ந்த வெள்ளத்தில் சிக்கி நீரில் சிக்கி கொண்டது என்றும், கனப்பொழுதில் பேருந்தை சுற்றிலும் நீர்மட்டம் உயர்ந்தது என்றும், உள்ளே இருந்த பயணிகள் அனைவரும் மரண பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் உயிரை கையில் பிடித்தபடி திகைத்து நின்றதாகவும் அந்த செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில் அந்த பகுதி இளைஞர்கள் காட்டிய மனித நேயத்தினால் ஒரு மாபெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. மலையகம் முழுவதும் மிக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக பல்வேறு விதமான நாளாந்த வாழ்க்கை சீரற்ற காலநிலையினால் கடும் சோகம் நிலவுவதாகவும், குறிப்பாக நுவரெலியாவில் இதுவரை 2331 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், 6 பேரை காணவில்லை என்றும், தேடும் பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படும். அதேவேளை நுவரெலியா மாவட்ட செயலாளர் துசாரி தென்னக்கோன் இப்போது நுவரெலியா மாவட்டம் முழுவதும் இன்றைய தினம் புதன்கிழமை செவ்வாய் புதன் ஆகிய தினங்களில் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கி அனைவரையும் வீடுகளில் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவித்திருக்கின்ற அதேவேளை வெள்ள எச்சரிக்கை காரணமாக பேராதனை பல்கலைக்கழகம் இப்போது காலநிலை சீராகும் வரை மூடப்பட்டிருப்பதாகவும் பேராதனை பல்கலைக்கழக துணைவேந்தர் செய்தியொன்றை வெளியிட்டிருக்கின்றார். முடிந்த அளவு மாணவர்கள் தமது வீடு செல்லக்கூடிய மாணவர்கள் வீடு செல்லலாம் என்றும், அவ்வாறு செல்ல முடியாதவர்களுக்கு பேராதனை பல்கலைக்கழகத்தின் சார்பில் இடமொன்று ஒதுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேவேளை இலங்கையில் மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் மிக துரிதமாக அதிகரித்து வருவதனால் மோட்டார் சைக்கிள் விபத்துக்களை தடுக்க இலங்கையில் 100 for 100 புதிய விழிப்புணர்வு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் தேசிய சாலை பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக தனியார் துறையினரை ஒருங்கிணைத்து இந்த 100 for 100 என்ற புதிய பிரச்சார திட்டம் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து ஹட்டன் மற்றும் பொல்பிட்டிய போன்ற பகுதிகளில் இவ்வாறான வெள்ளப்பெருக்கு அபாயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன என்ற செய்திகளுக்கு இடையில், இப்போது கனடா வேலைவாய்ப்பு என்று கூறி எதியோப்பியாவுக்கு கடத்தப்பட்ட 3 இலங்கை இளைஞர்கள் மீட்கப்பட்ட செய்தியொன்றும் வெளியாகி இருக்கின்றது. கனடாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி எதியோப்பியாவுக்கு வரவழைக்கப்பட்டு அங்கு கடத்தி வைக்கப்பட்டிருந்த 3 இலங்கை இளைஞர்கள் கூட்டு அதிரடி நடவடிக்கை மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறு பல செய்திகள் வெளியாகி இருக்கின்ற அதேவேளை இலங்கையில் இன்றைய தினமும் கடும் மழை பொழியலாம் என்றும், இதன் காரணமாக மலையக பகுதிகள் முழுவதும் வெள்ளப்பெருக்கு அபாயம் உள்ள பிரதேசங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டு வெள்ளப்பெருக்கிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான பல நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மத்திய மாகாணத்தில் இவ்வாறான வெள்ள அபாயம் மிக உச்சளவில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனி மாலை வணக்கம் கண்ணன்
0: கேட்கிறேன். நலம் நலம் கண்ணன், நன்றி. நீங்கள் நலமா?
1: நல்லா பாருங்க, நலமா இருக்கும். நல்ல நிகழ்ச்சிகள் போய்கொண்டிருக்கு, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு 10வது பாட்டை போட்டுருங்க
0: சார். நன்றி. ஆட்டமா தீரோட்டமா, கேப்டன் பிரபாகரன். என்ன நன்றி கண்ணன்.
1: ஓமோ நன்றி நன்றி நன்றி.
0: எல்லாரது சுகத்துக்காக தான் இப்படி கொண்டிருக்கிறோம். நேர கட்டுப்பாடு
1: நல்லா இருக்கு. ஓ நல்ல புதுசு புதுசா ஆரம்பத்துல நல்ல நல்ல ஐடியா இருக்கா.
0: நன்றி கண்ணன், நன்றி. நீங்கள் சொன்னால் அது சரியாக தான் இருக்குங்க. நேரம் 7:38.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
0: நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: விஜயன் பேசுறேன்.
0: ஓ விஜயன், சொல்லுங்கள், எந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு?
3: 7வது பாடல் மால்வே மாயமாக்கும்.
0: மழைக்கால மேகம் ஒன்று. நன்றி நன்றி விஜயன், நன்றி நிகழ்ச்சியில்.
3: நன்றி
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்
1: தேவதாஸ்.
0: ஓ நலம் தேவதாஸ், நன்றி. நீங்கள் எப்படி? நடைதான் மிக முக்கியமானது வாழ்க்கையில. உங்களுக்கு என்ன பாடல் பிடிச்சிருக்கு? நாங்க கொண்டு வந்த பாடல்
1: எனக்கு 7வதும் 10வதும் பிடிக்கிறது போல இருக்கு.
0: 7வது என்று வாழ்வி மாயம் மழைக்கால மிகம் ஒன்று. என்ன 10வது கொண்டாட்டம் திரைப்படத்தில் ஆட்டமா தேரோட்டமா?
1: ஆட்டமா தேரோட்டமா.
0: நல்ல நன்றி. அந்த பாடல்கள் ஒளி கேக்கு, கூட பேரும் சொல்லி ஒழிப்போம், ஒளிபரப்பு செய்வோம்.
1: நாங்கள் கேட்கிறோம், அறிமுகத்துக்கு தான் எடுக்கிறோம்.
0: நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொள்ள ஆர்வம் காட்டுவார்கள். எங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், 9 பாடல்கள் ஒளிபரப்பு செய்வது நிறுத்தப்பட வேணும். ஆனால் வருகின்ற நேர்கள் அதிகம். அப்ப இல்லாற்ற பாட்டையும் போட்டு 9 பிறகும் பாட்டு போட வேண்டி இருக்கு. அப்ப அது நேர்களுக்கும் கடினம், எங்களுக்கும் கொஞ்சம் நிலைய கட்டுப்பாடு
1: இருக்குத்தானே.
0: அது சரியில்லை தானே, அப்படி செய்கிறது. அதனால இப்படி ஒரு முறையை கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு 10 பாடலை கொண்டிருவோம். 7 தொடக்கம் 9 வரை என்ன விருப்பம், எந்த பாடல் விருப்பமோ அந்த பாடலை ஒளிபரப்பு செய்வோம். எங்கள் தேர்வில்
1: எங்கள் பாட்டுகளும் நல்ல பாட்டுகள் இருந்தால், எல்லா நல்ல பாட்டுகள் எல்லாம்
0: என்ன பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு?
4: எனக்கு பாடல கேட்க முடியாம, என்ன பாடல் போட்டு.
0: சரி, உங்களுக்கு நாங்கள் ஊருக்குலைப்பவன் திரைப்படத்தில் இதுதான் முதல் ராத்திரி பாடல் உங்களோட பேர்ல போடுவோம்.
4: நன்றி வாய்ப்பு. இப்ப ராஜேஷ் நேற்றிய பாட்டு ஐயப்பர் கோயில்.
0: சரி நன்றி நன்றி
4: நன்றி சார்.
0: நேரம் 7:42. நேர்கள் CMR தமிழ் HD-யின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இப்பொழுது நிகழ்ச்சியிலே நாங்கள் அடுத்து உதயா திரைப்படத்தில் ஒலிக்கும் பாடலுடன் இணைந்திருக்கப் போகின்றோம்.

0: சியமா தமிழ் HD
1: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
5: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

நீங்கள் பாக் நீரணையில் பாக் நீரணையில் உருக்குறவி என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பல தகவல் செய்திகளை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். 5ஆம் ஆண்டு தர மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகளுக்கு தடை விதிக்கப்படுகின்றது. வருகின்ற 9ஆம் திகதி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் திகதி 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் மாணவர்களுக்கான பரீட்சைகள் இடம்பெற இருப்பதனால் வருகின்ற 5ஆம் திகதி நள்ளிரவுடன் இந்த தடை விதிக்கப்படுவதாக பரீட்சைகள் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. வகுப்புகள், பாடநெறி விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி வகுப்புகளை நடத்துவது இந்த வேளையில் தடை செய்யப்படும். அதேவேளை 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கான எதிர்பார்க்கப்படும் வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுவதோ அல்லது விநியோகிப்பதோ கூடாது என்றும் இந்த குறிப்பில் பரீட்சை திணைக்களம் வெளியிட்டிருக்கின்றது. அதேவேளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட மகர சிறைச்சாலை பதட்ட நிலை இப்போது தணிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதட்ட நிலை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அனைத்து கைதிகளையும் தற்போது அவர்களது சிறை கூடங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை யாழில் தவறான முடிவெடுத்து இரட்டை சகோதரிகள் இருவர் தவறான முடிவெடுத்து தமக்கு தாமே தீ மூட்டிய நிலையில் தீக்காயங்களுக்குள்ளாகியதால் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று அவர்கள் மரணமடைந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. யாழில் 18 வயதுடைய இந்த இரட்டை சகோதரிகள் இவ்வாறான தவறான முடிவு எடுத்தமை தொடர்பாக சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட புன்னாலை கட்டுவன் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றதனால் சுன்னாகம் போலீஸார் இது தொடர்பான மிகப்பெரிய விசாரணைகளை இப்பொழுது ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீர்கொழும்பு கடலில் காணாமல் போன இரு மீனவர்களில் ஒருவர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகின்றது. அஸ்வசிம ஊழல் மோசடி தொடர்பில் நோர்வூட் பிரதேச செயலக பெண் உத்தியோகத்தர்கள் இருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் மகர சிறைச்சாலையின் 104 கைதிகள் வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் கல்முனை வீதி விபத்தில் ஒருவர் பலியாகி மற்றொருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இலங்கையிலிருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதேவேளை இலங்கைக்கு கடத்தவிருந்த 292 கிலோ கஞ்சாவுடன் மூவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்ல பல மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை விடப்பட்டிருப்பதாகவும் சில கடல் பகுதிகளில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் வாய்ப்பு இருப்பதாகவும் இதன் காரணமாக சில கடற்பிராந்தியங்களுக்குள் படகுகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்ற அவசர எச்சரிக்கை விடப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மூதூரில் டிப்பர் வாகனத்துடன் மோதி மோட்டார் சைக்கிளுடன் சென்ற 2 இளைஞர்கள் பலியாகி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கும். அதேவேளை கேகாலையில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 20 பேரும் காயமடைந்திருக்கின்றார்கள். பலத்த மழையால் ஆறுகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதனால் தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்ச்சியாக இலங்கையில் விடப்பட்டிருக்கும். அதேவேளை இந்த நாளை நண்பகல் முதல் மழை வீழ்ச்சி குறையும் என்றும் 6ஆம் திகதிக்கு பிறகு மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் மழை தொடர்பான எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. புத்தளம் முதல் பொத்துவில் வரை கடலுக்கு செல்ல மீனவர்களுக்கு தொடர்ந்தும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற அதேவேளை திருக்கோவிலில் நெல் கொள்ளனவு தராசு மோசடி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் விவசாயிக்கு ஏற்படவிருந்த 2.5 லட்சம் இழப்பு இதனால் தவிர்க்கப்பட்டிருக்கிறதாகவும் அம்பாறை மாவட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன. நேரம் இப்பொழுது 7:53. இது கலியுகவர்தன் மற்றும் சிவலிங்கம் ஆகியோரது விருப்பம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊருக்குழைப்பவன்.

நேர்களே, மன்னார் மாவட்டத்தில் எதிர்வரும் ஆவணி 15ஆம் தேதி நடைபெற உள்ள மடு அன்னையின் ஆவணி திருவிழா தொடர்பாக விசேட கலந்துரையாடல் வெள்ளிக்கிழமை நடைபெற்றதாக சொல்லப்படுகின்றது. மன்னார் மாவட்ட செயலகத்தில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் மன்னார் மாவட்ட மறைமாவட்ட குரு முதல்வர் அருத்தந்தை கிறிஸ்து நேசரட்னம் அடிகளார் மற்றும் மடு திருத்தலத்தின் பரிபாலகர் அருத்தந்தை எஸ்ஜே பெப்பி சோசை அடிகளார் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள் என்றும், மற்றும் திணைக்களத் தலைவர்கள், பிரதேச சபைகளின் செயலாளர்கள், தவிசாளர்கள், திணைக்களத்த கடற்படை, இராணுவம், போலீஸ் உயர் அதிகாரிகள், வைத்தியர்கள் என பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோல மன்னார் பேசாலையில் கடலில் மூழ்கி இளைஞர் ஒருவர் மாயமான செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. பேசாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காட்டாஸ்பத்திரி பகுதியில் கடலில் மூழ்கி இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மன்னாரில் கண்டல் தாவர நடுகை வெற்றிகரமாக முன்னெடுத்திருப்பதாக கமர்ஷியல் வங்கி உலக கண்டல் தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் கமர்ஷியல் வங்கியின் மன்னார் கிளை மன்னார் சவுத் பார் கடலோர பகுதியில் கண்டல் தாவர தாவர நடுகை திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதேவேளை பேராதனை பல்கலைக்கழக கல்வியின் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும், நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு பேராதனை பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் பரீட்சைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்மானித்திருக்கின்றது. அத்தியாவசிய சேவைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. தமது சொந்த பிரதேசங்களுக்கு பாதுகாப்பாக பயணிக்கக்கூடிய மாணவர்கள் அவ்வாறு புறப்பட்டுச் செல்ல முடியும் என்றும், சீரட்ட வானிலை காரணமாக வீடுகளுக்கு செல்ல முடியாத மாணவர்கள் சரசவி மெதுர விடுதியை தவிர்த்து பல்கலைக்கழக விடுதி நிர்வாகத்துக்கு அறிவித்து தங்கியிருக்க முடியும் என்றும் சொல்லப்படுகின்றது. அதேவேளை பாடசாலைகள் தொடர்பாக ஒரு விடுமுறை தொடர்பான செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. மத்திய மாகாணத்தின் 6 கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு தேவை ஏற்படின் விடுமுறை வழங்க பாடசாலைகளின் அதிபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஹட்டன், ஹொத்மலை, நுவரெலியா, கம்பளை, ஹண்டி, தெல்தனி ஆகிய கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு தேவை ஏற்படின் விடுமுறை வழங்க முடியும் என்று அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை பசிபிக் பெருங்கடலில் சூறாவளி இருப்பதனால் மீண்டும் இலங்கையில் மழை தீவிரமடைய வாய்ப்பிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. தற்போது நிலவும் மழை நிலைமையில் நாளை 4ஆம் தேதி நண்பகல் முதல் குறையும் என்ற எதிர்பார்க்கை முடிவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருந்தாலும், இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தற்போது பசிபிக் பெருங்கடல் ஜப்பானுக்கு கீழ்ப்பகுதியில் சூறாவளி ஒன்று உருவாகி வருவதாகவும், இதன் காரணமாக 6ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடும், இலங்கையில் இந்த மழை பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இப்போது எதிர்ப்பு கூறப்படுகின்றது. இது மன்னார் மாவட்டம் சார்ந்த சில செய்திகளை பார்த்தோம். இப்பொழுது அதேவேளை அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அம்பாறை மாவட்டத்திலும் பல்வேறு விதமான கரும்பு செய்கையாளர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அமைச்சர் ஹந்தி நெத்தி மிகப்பெரிய நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அம்பாறை மாவட்ட கரும்பு செய்கையாளர் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகளுக்கு நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுக்கும் வகையில் கிங்குரானை சீனி கம்பெனி நிர்வாகத்திற்கும் மாவட்ட கரும்பு செய்கையாளர்களுக்கும் என விசேட கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்யுமாறு கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி செயலாளருக்கு ஆலோசனை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வவுனியாவில் பல்வேறு விதமான பாடசாலைகள் தொடர்பான செய்திகளும் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக வவுனியா மத்திய மகாவித்யாலய பழைய மாணவர்களிடம் இணைந்து மகாவித்யன்ஸ் பேரணி என்று சொல்லக்கூடிய வருடாந்தம் இடம்பெறுகின்ற பேரணி அங்கு வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருப்பதாகவும்,